கந்தன் காக்கட்டும் நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாக சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலமிது முழு மனத்தோடேத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை.

சித்திரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய். இடகலை பிங்கலை ஏதும் அறிந்திலேன் நான், இந்திரியமடக்கி இருந்து மறிகிறேன் நான், மனதை அடக்க

மனத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா, மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான

வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹெட்ஸிலும் 103 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 18 நாள், பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 22 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 5 தேதி செவ்வாய்க்கிழமை, நேரம் 5:57.

0: ഇനി തുടർന്നത് സെരി ചുരുക്കം.
1: மணி இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையில்

0: ான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டல்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் யாதவ் யாஷ், கருணா ஆல்பர்சன் கோம் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் காலை 6:02. மலரும் பூக்களின் நறுமணத்தோடு மெல்ல வீசும் தென்றலாக இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களோடு காலை தென்றல் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சுஜி. முதலாவதாக கேட்கலாம் குறளும் விளக்கமும். குறள் எண் 7, அதிகாரம் கடவுள் வாழ்த்து. தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது. மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருத்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது. மீண்டும் ஒருமுறை, தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரை. தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருத்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது. நேரம் 6:04. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள்.
2: அறத்தினை அறிந்து பிறர் பொருளை விரும்பாத அறிவுடையாளர்களிடம் தான் சேர வேண்டிய இடம் இது என அறிந்து திருமகள் அவர்களிடம் சென்று சேருவாள் என்கிற நீதியை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். பிறர் பொருளை விரும்பாத அறத்தை பின்பற்றுபவர்களிடம் பொருட்செல்வம் சேரும் என்றான் அப்பன் வள்ளுவன். அறத்துப்பாலில் பொருட்பாலை நுழைத்த வள்ளுவனின் நுண்மான் நுழைப்புலம் உலகமே போற்றுதற்குரியது. ஊக்கி உழந்து ஒருவன் ஈட்டிய ஒன்பொருளை நோக்குமின் என்று இகழ்ந்து நொவியார் கைவிடுதல் காக்கையை காப்பிட்ட சோறு என்று பாடினார் முன்றுரை அறையனார். ஊக்கி உழந்து ஒருவன் ஈட்டிய ஒன்பொருளை நோக்குமின் என்று இகழ்ந்து நொவியார் கைவிடுதல் காக்கையை காப்பிட்ட சோறு. சாதாரண பாட்டில்லை இது, காலத்தால் அழியாத கருத்து களஞ்சியம். எப்பேற்பட்ட ஓமை, எப்பேற்பட்ட விளக்கம். எளிய மக்களுக்கும் அறிவூட்டும் சிறந்ததோர் விளக்கம் முன்றுரை அறையனாரின் இப்பழமொழி பாட்டு. மன எழுச்சி கொண்டு வருந்தி ஒருவன் ஈட்டிய செம்பொருளை காத்து தருக என கீழ் மக்களிடத்து ஒப்படைத்தல் காக்கையை காவலுக்கு வைத்த சோற்றை போன்றது என்று பகர்கின்றது இப்பழமொழி பாடல். சிலப்பதிகாரத்தில் பிறன் சிலம்பை கவர நினைத்த பொற்கொல்லனின் அழிவு மட்டுமன்றி மதுரையும் அழிவைச்

0: சந்தித்த நிகழ்ச்சியையும் நினைவு கூர்ந்தால் பிறர் பொருளை கவரும் எண்ணமும் உதிக்குமோ? எண்ணி பார்த்தால் துன்பமில்லை. இராமாயணத்தில் பிறன்மனைக்குரிய பெண்ணை கவர்ந்து சென்றதால் இராவணன் அடைந்த வீழ்ச்சியை எண்ணி பார்க்க வேண்டும். காவியங்கள் எல்லாம் மனித எண்ணங்களை மேம்படுத்துவதற்குத்தான். பின்னர் விளைவது அறியாமல் பிறர் பொருளை விரும்பினால் அது அவனுக்கு அழிவையே தரும். வேண்டாமை என்னும் வீரம் வெற்றியை கொடுக்கும். வேண்டாமை என்னும் வீரம் வெற்றியை கொடுக்கும், உயர்வை கொடுக்கும், சிறப்பை கொடுக்கும். இந்த கருத்தை நாம் நெஞ்சிற் பதித்து கொண்டால் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். இன்றும் நாம் தவறவிட்ட பொருட்களை நம்மிடமே தேடி வந்து ஒப்படைக்கும் சில நல்ல உள்ளங்களை பார்க்கிறோம். அவர்களால்தான் மழை பொழிகிறது, பூமி இயங்குகிறது என்று சொல்லலாம். தவறவிட்ட பொருட்களை ஒப்படைத்தார்கள் என்று நாளிதழ்களில் சில செய்திகளை படிக்கிறபோது மகிழ்ச்சியாயிருக்கிறது. நல்லதை நினைப்போர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள் என்பதே நமக்கு ஊக்கம் கொடுக்கிறது. பிறர் பொருளை அடைய விரும்பாத, ஆசை கொள்ளாத பண்பு பாராட்டத்தக்கது, போற்றத்தக்கது. வறுமையும் தேவையும் எதிர்பார்ப்புகளும் வாழ்க்கை முழுவதும் நமக்கு இருக்கத்தான் செய்யும். அதற்காக பிறர் பொருளை அடைய நினைப்பது நமக்கு தீங்கையே விளைவிக்கும். தனி மனித மனம் எப்போதும் சுயநலத்தால் ஆனதுதான் என்றாலும் பிறர் பொருளை விரும்பாது வாழ்தல் எவ்வளவு பெரிய அறம் என்பதனை நாம் உணர்ந்து கொண்டால் அதுவே நமக்களிக்கும் பேரறப்பெருவாழ்வு.
1: சான்றோர் சிந்தனை. கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் அரங்க இல வள்ளியப்பன் அவர்கள்.
2: காலைத்தன்றல் நிகழ்ச்சியில் இனி தொடர கேட்கலாம் பக்தி பாடல்கள். பக்தி பாடல்கள் வரிசையில் முதலாவதாக ஒழிக்கவிருக்கும் பாடல் எஸ் ஜானகி பாடியது.

0: மனத்தில் அதிசயமான பன்னீர். அது அழகிய மக்கா போய் வரும் ஆஜிகள் அருங்கும் சம்சம் தண்ணீர். கேளிர் அரபிய நாட்டு அரம் ஷரீஃபில் அதிசயமான பன்னீர்.
1: அடுத்த பாடல் அருணா சாய்ராம் பாடியது.

0: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FML காலைத்தன்றல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். காலைத்தன்றல் நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

காலைத்தன்றல் நிகழ்ச்சியில் இனி இடம்பெற இருக்கும் நமது முக்கியமான ஆகாஷவாணி 103 எஃப்எம் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை மணி 7:30 முன் செல்லடா. பட்டய கணக்காளர், வழக்கறிஞர் மற்றும் கம்பெனி செக்ரட்டரி மஞ்சுளா நரசிம்மன் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். இன்று காலை மணி 8:50 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குவோர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வனார்காலி பகுதியில் மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் இன்று திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. பிற்பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பணிகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை கே ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் அவர்களுடன் நேர்முகம். இன்று இரவு மணி 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ஒளப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா குறித்தும் திடலில் நடைபெறும் நாட்டு மாட்டு சந்தை குறித்தும் கோயிலின் முதன்மை நிர்வாகி ஆர் பாலசுப்ரமணியன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இன்று இரவு 9:15 மயிலரகு நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சியாக இடம்பெற இருக்கிறது. இன்றிரவு 10:00 மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில் குளோரியஸ் ஹிட் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, எஃப்எம் 103 அனைத்து நிகழ்ச்சிகளையும் அழகான பாடல்களையும் கேட்க தவறாதீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம்

0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம்
1: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
0: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் மற்ற பகுதிகளில் மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் முதல் 38 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-75% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 30-35% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-18 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையுடன் 4-18 கிலோமீட்டர் வரை காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழையுடன் இடி, மின்னல் மற்றும் அதிக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் பயிர்கள் மற்றும் கால்நடைகளை பாதுகாக்க தகுந்த முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு பயிருக்கு நீர்ப்பாய்ச்சுவதை தள்ளிப்போட வேண்டும் அல்லது மண்ணின் ஈரத்தை பொறுத்து நீர்ப்பாய்ச்ச வேண்டும். குருத்து மாவுப்பூச்சி

தென்படின் இமிடாக்ளோபிரிட் 17.8 SL 30 மில்லி லிட்டர் மருந்தை ஒரு ஏக்கர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலையில் காய்கறி பயிர்களில் சிலந்தி பூச்சி தாக்குதல் வர வாய்ப்பிருக்கிறது. எனவே அடிக்கடி கண்காணித்து ஃபென்சாக்குயின் என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். இடி மின்னல் மற்றும் அதிக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 7 மாத வயதுடைய வாழைகளுக்கு சரியாக முட்டு கொடுத்து சாயாமல் பாதுகாக்க வேண்டும். வாழையில் வாடல் நோயை மேலாண்மை செய்ய

வயதுடைய வாழைகளுக்கு சரியாக முட்டுக் கொடுத்து சாயாமல் பாதுகாக்க வேண்டும். வாழையில் வாடல் நோயை மேலாண்மை செய்ய ட்ரைகோடெர்மா விருடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும். கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரத்தை சுற்றி உள் வட்டப்பாதைகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர்பகுதிகளில் சேமிக்க முடியும். அதிக வெப்பநிலை காரணமாக ரூகோஸ் வெள்ளை ஈ தாக்கம் அதிகரிக்கிறது. ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈயை மேலாண்மை செய்ய இனி கூறப்போகும் மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட உரங்களுடன் 50 கிலோ தொழு உரம் இட வேண்டும். ஒரு மரத்திற்கு அசோஸ்பைரலம் 200 கிராம், பாஸ்போபாக்டீரியா 200 கிராம், வேர் உட்பூசணம் 100 கிராம், பேசிலஸ் சப்டிலிஸ் 200 கிராம், ட்ரைகோடெர்மா 200 கிராம் என்ற அளவில் ஒரு வருடத்திற்கு இட வேண்டும். வேர்பகுதியில் கொக்கோ கான் 5 லிட்டர் திரவத்தை 150 லிட்டர் தண்ணீருடன் 10 கிலோ வெள்ளம், 5 லிட்டர் தயிர், 500 கிராம் உப்பு சேர்த்து நன்கு கலக்கி பிறகு 5-7 நாட்கள் வைத்து வளர்ந்த பிறகு 2 லிட்டர் நுண்ணுயிர் கலவை எடுத்து 8 லிட்டர் தண்ணீருடன் கலந்து நன்கு கலக்கி வேர்பகுதியில் ஊற்ற வேண்டும். 3 மாத இடைவெளியில் கொக்கோ கான் மறுபடியும் ஊற்ற வேண்டும். இலை கருகள் தென்பட்டால் வேர் மூலம் 200 மில்லி லிட்டர் தண்ணீருடன் 3 மில்லி லிட்டர் ஹெக்ஸகோனசோல் மருந்தை கலந்து செலுத்த வேண்டும். அதிக மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகரித்து மாலை நேர காற்றின் ஈரப்பதம் குறைந்து காணப்படுவதால் கறவை மாடுகளுக்கு பொட்டாசியம் அல்லது சோடியம் தாதுக்களை அதிகரிப்பதன் மூலம் பாலளவு குறையாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். கால்நடைகளுக்கு தொடர்ந்து கோமாரி நோய் தடுப்பூசி பக்கத்தில் உள்ள கால்நடை மருந்தகங்களில் போட்டுக் கொள்ள வேண்டும். மேலும் ஆடுகளுக்கு அம்மை நோய் தடுப்பூசியும் போட வேண்டும். வெப்பநிலை சற்று உயர்ந்து வருவதால் கோழிகளில் வெப்ப அயற்சி ஏற்படுவதை தடுக்க கோழிப்பண்ணைகளில் இரு ஓரங்களிலும் நனைந்த சாக்குப்பைகளை கட்டி தொங்கவிட வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இனி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வணிக முறையிலான காய்கறி மற்றும் பல பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வணிக முறையிலான காய்கறி மற்றும் பல பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி இன்றும் நாளையும் 2 நாட்கள் காலை 9:30 முதல் மாலை 5 மணி வரை அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும். உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள், பல வகை பழஜாம், பழரசம், தயார்நிலை பானம், ஊறுகாய், ஊறுகனி, பழபார் ஆகிய உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கு பயிற்சி வழங்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. அலைபேசி எண் 9488518268. மின்னஞ்சல் phtc@tnau.ac.in. இனி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் காளான் வளர்ப்பு பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் காளான் வளர்ப்பு சம்பந்தமான ஒருநாள் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த மாதத்திற்கான பயிற்சி இன்று அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் பயிர் நோயியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். தொலைபேசி எண் 04226611336. அலைபேசி எண் 9629949655. மற்றொரு எண் 63792980644. மின்னஞ்சல் pathology@tnau.ac.in. இனி தேனீ வளர்ப்பு பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பூச்சியியல் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் தேனீ வளர்ப்பு சம்பந்தமான ஒருநாள் பயிற்சி அளிக்கப்படும். இந்த மாதத்திற்கான பயிற்சி நாளை அளிக்கப்படும். தேனீ இனங்களை கண்டுபிடித்து வளர்த்தல், பெட்டிகளில் தேனீ வளர்க்கும் முறை மற்றும் நிர்வாகம், தேனீக்கு உணவு தரும் பயிர்கள் மற்றும் மகரந்த சேர்க்கை மூலம் மகசூல் அதிகரிக்கும் பயிர்களின் விவரம், தேனீ பிரித்தெடுத்தல், தேனீக்களின் இயற்கை எதிரிகள் மற்றும் நோய் நிர்வாகம் இந்த தலைப்புகளில் பயிற்சி நடைபெறும். பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் காலை 9 மணிக்கு பூச்சியியல் துறைக்கு வந்து சேர வேண்டும். பயிற்சி நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் வேளாண் பூச்சியியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். தொலைபேசி எண் 04222
6611

11114 மின்னஞ்சல் entomology@tnau.ac.in. இந்த தகவலை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மக்கள் தொடர்பு அலுவலர் தெரிவிக்கின்றார். நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ஓலப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா குறித்தும், திடலில் நடைபெறும் நாட்டு மாட்டு சந்தை குறித்தும் கோயிலின் முதன்மை நிர்வாகி ஆர். பாலசுப்பிரமணியன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள். நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பணிகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை கே. ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள். இதுவரை

நேர்களை இன்று காலை வணக்கம் கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் 7:30 முன் செல்லடா பகுதியில் பட்டய கணக்காளர், வழக்கறிஞர் மற்றும் கம்பெனி செக்ரட்டரி மஞ்சுளா நரசிம்மன் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம். இன்று முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமி அவர்களுடன் நேர்முகம், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ஓலப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா குறித்தும், திடலில் நடைபெறும் நாட்டு மாட்டு சந்தை குறித்தும் கோயிலின் முதன்மை நிர்வாகி ஆர். பாலசுப்பிரமணியன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

நேர்களே, இன்று இரவு மணி 7:25 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ஓலப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா குறித்தும், திடலில் நடைபெறும் நாட்டு மாட்டு சந்தை குறித்தும் கோயிலின் முதன்மை நிர்வாகி ஆர். பாலசுப்பிரமணியன் அவர்கள் அளிக்கும் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது.

கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், ஆயிரம்விளக்கு, செங்கல்பட்டு, திருப்போரூர், காட்பாடி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், குமாரபாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், மேட்டுப்பாளையம், அவிநாசி, பல்லடம், கவுண்டம்பாளையம், ஸ்ரீரங்கம், பெரம்பலூர், தஞ்சாவூர், அறந்தாங்கி, காரைக்குடி, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, சிவகாசி, ஒட்டப்பிடாரம், சேலம் தெற்கு, சேலம் வடக்கு, சேலம் மேற்கு உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் அக்கட்சி வெற்றி பெற்றது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதில் துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வந்தவாசி, கோவை தெற்கு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, திருவண்ணாமலை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, குளித்தலை, திருச்சி மேற்கு, மன்னச்சநல்லூர், சிதம்பரம், சீர்காழி, பட்டுக்கோட்டை, போடிநாயக்கனூர், சாத்தூர், திருச்சுழி, திருச்செந்தூர், கோவில்பட்டி, தென்காசி, பாளையங்கோட்டை, கடையநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறை, மேலூர், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வாணியம்பாடி, பாபநாசம் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் தளி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர், பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி காட்டுமன்னார்கோயில், திண்டிவனம் தொகுதிகளிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, பர்கூர், ஹொசூர், கலசப்பாக்கம், ஏற்காடு, பரமத்தி வேலூர், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், பன்ருட்டி, நன்னிலம், விராலிமலை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றுள்ளது. தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி உதகமண்டலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநிலத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவர் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக்க ஆதரவு பெற்ற சுயேச்சை வேட்பாளரான திரு பிரேம்குமாரை 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பனை தோற்கடித்தார். இதனிடையே கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. திமுக 24.119% வாக்குகளையும், அஇஅதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்குகளையும், பிஜேபி 2.97% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளையும், தேமுதிக 1.2% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதிகள் யாருக்கும் கிடைக்காத நிலையில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு கட்சிகளுடன் அக்கட்சி பேச்சுகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாகவும் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி நல்லாட்சி வழங்கியதாகவும், தேர்தல் களத்தில் அதை எடுத்துக் கூறியே வாக்குகளை கேட்டதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளும் கட்சியாக

0: செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீதிபதிகளாகிய மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார். தேர்தலில் எழுச்சியுடன் முன்வந்து ஜனநாயக கடமையாற்றிய அனைத்து மக்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த பின்னடைவில் இருந்து தமது கட்சி விரைவில் மீண்டு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி கட்சியினருக்கும் தங்கள் கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும் திமுக 5 தொகுதிகளிலும் தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும் போடோலன் மக்கள் முன்னணி அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை அத்துமீறி கடக்க முயன்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் மத்திய கிழக்கு வளைகுடா பகுதிகளில் கப்பல்கள் மீது ஈரான் அண்மையில் தாக்குதல் நடத்தியதன் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 6% அதிகரித்துள்ளது. இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81வது வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடப்படுவதையடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியடைந்ததையடுத்து முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய தலைமறைவு குற்றவாளி நவாஸ் காகட்டை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2.15 லட்சம் டன் வர்த்தக சிலிண்டர்கள் விற்பனையாகியுள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 228 ரன் எடுத்தது. 229 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 18.4 ஓவரில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டல்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM.
2: நண்பர்களே வணக்கம், நான் சரண் பேசுறேன். நலமே விளைக இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்ம ப்ரே பண்றது அப்படிங்கிறது நம்முடைய ஒரு கடவுளை நோக்கி, இந்த பிரபஞ்சத்தை நோக்கி ஒரு ப்ரே பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாம போகும்போது ஒரு கோயிலை பார்த்து சாமி பார்த்து ஹாய் அப்படின்னு ஒரு தலையை கொண்டு அந்த நேரத்தில் தலையை சுருக்கிறதோ இது ஒரு சரியான ப்ரேயர் ஆகாது. சிலர் கோயிலுக்கே போக மாட்டாங்க. சிலர் கோயிலுக்கு போனா ஒரு அர்ச்சனை தட்டில் போட்டுட்டு நம்ம சும்மா அப்படி இந்த தீபாராதனை காமிக்கும் போது அதை பார்க்கறதோ, இல்ல வாரமான நம்ம சர்ச்சுக்கு போய் அந்த பாஸ்டர் ப்ரே பண்றத கேட்கறதோ, இல்ல வாரமான நம்ம மசூதிக்கு போய் அங்க போய் பள்ளிவாசல் போய் அங்க போய் துவா பண்றதோ, எல்லாமே ஓகே தான். இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த ப்ரேயர் அப்படிங்கிறது ஒரு வகையான

0: மெடிடேஷன் தியான நிலை கூட இன்னும் நம்மளை நல்ல ஒரு நேர்மறை சிந்தனையாளராக மாற்றக்கூடிய ஒரு விஷயம். கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உறவு பாலமாக இது அமையும். இது ஏத்திஸ்டுகளுக்கு பொருந்தாது, கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றவங்களை விட்டுறலாம். இந்த பிரபஞ்சத்துக்காக கூட நீங்க ப்ரே பண்ணலாம். ப்ரேயர்ங்கிறது ஒரு கூட்டு முயற்சி, ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்றதா ஒரு ப்ரேயர் அப்படின்னு சொல்றது. இந்த ப்ரேயர் பொதுவாக எப்படி இருக்கணும், ஒரு நம்பிக்கையுடைய மதம் இனம் இந்த இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இதை பற்றி யோசிக்கணும். நான் சொல்றது ஒரே ஒரு கடவுளாக நினைத்து நம்ம எல்லாருமே ஒரு ப்ரே பண்ணலாம், இல்லை உங்களுக்கு பிடித்த கடவுள் யாரோ அவங்கள நினைச்சு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இதில் மதம் அப்படிங்கிறது நம்ம ஒருத்துக்கு ஒருத்தர் போட்டுக்கிற ட்ரெஸ் மாதிரி, அதை நம்ம ஒருத்துக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க போடுறோம், அந்த மாதிரி தான் நம்ம நினச்சிக்கணுமே தவிர, இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு தியானம் அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கிற மாதிரியும் நம்ம நேர்மறை சிந்தனையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரியான விஷயம். அது எப்படி இருக்கணும், ஒரு ப்ரேயர் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், நம்ம போனதுமே நமக்கே கடவுளே எல்லாமே எங்களுக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்கறதா அப்படின்னா கிடையாது. இந்த ப்ரேயருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நன்றி சொல்லுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம எத்தனையோ பேருக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கிறதில்ல, மூணு நேரம் சாப்பாடு, நம்ம இருக்கிறக்கு ஒரு வாடகை வீடோ சொந்த வீடோ, ஒரு இருக்கிறதுக்கான ஒரு கூரை, அதே மாதிரி உடுக்கிறதுக்கான உடை, நல்ல ஒரு உறவுகள், ஏதோ ரிலேஷன்ஸு, அம்மா அப்பா தாத்தா பாட்டி மனைவி கணவன் குழந்தைகள் அப்படி ஒரு உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, நம்ம கான்டாக்ட் பண்ணணும்னா ஒரு மொபைல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் கூட நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. ஸோ அப்போ நாம் வந்து கண்டிப்பாக நன்றியுடையவர்களாக இருக்கணும். இதில் முதல் விஷயம் ப்ரேயரில் நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு கிடைத்த அத்தனை விஷயத்துக்குமே நன்றி செலுத்துங்க. நல்ல உணவுக்கு நன்றி செலுத்துங்க, நல்ல ட்ரெஸ்ஸுக்கு கொடுங்க, உங்கள் வீட்டுக்கு கொடுங்க, நட்புக்கு கொடுங்க, நல்ல உறவினர்களுக்கு கொடுங்க. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உங்களுக்கு நடந்தது அத்தனைக்குமே நன்றி செலுத்துங்கள். அது பொதுவாக ப்ரேயரில் மட்டும் இல்லை, உலகத்துலேயும் அது ரொம்ப நன்றியுடையவர்களாக இருக்கணுங்கிறது உண்மை. அப்புறம் ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்றி செலுத்துதல். எல்லா கிடைத்த விஷயங்களுக்கும் நன்றி செலுத்திட்டு அடுத்தது பிறர்க்காக நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை, அதாவது நம்ம நட்புகள், யாராவது உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, நம்ம ரிலேஷன்ஷிப்ல யாராவது கஷ்டப்படுவாங்க, நமக்கு தெரிந்த நபர்கள் நட்புகள் எல்லாம் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு கார் வாங்கியிருப்பாங்க, எல்லாத்துக்கும் நல்லா அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்க. இந்த உலகத்துக்காக, இந்த பிரபஞ்சத்துக்காக ப்ரே பண்ணுங்க, மழைக்காக ப்ரே பண்ணுங்க. ஒவ்வொரு நல்ல விஷயம் போரெல்லாம் நடக்காம நல்ல அமைதியான சூழல் நடக்கணும்னு ப்ரே பண்ணுங்க. இது என்னடா என்ன ஒருத்தர் மட்டும் பண்ணா இது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது ஒன்றையில் மண்புக்கு மாய்வது மண் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஸோ நல்லா ப்ரே பண்ணுங்க. மூணாவது விஷயம் ப்ராமிஸ் பண்ணுங்க, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் நான் இப்படி பண்ணுவேன், இந்த மாதிரி நல்ல காரியங்கள் பண்ணுவேன், நான் இப்படி தான் பண்ணுவேன், நேர்மை தவற மாட்டேன், என்னோட பிசினஸ்ல நல்லா ஹையர் ஸ்டாண்டர்ட் எத்திக்கல் கோட்ஸ் நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன், நான் இது மாதிரியான பல விஷயங்களை ப்ராமிஸ் பண்ணுங்க. கடைசியாக உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கேட்டுக்கலாம், எனக்கு இது வேணும், நான் இப்படி பண்ண போகிறேன், எனக்கு இதுக்கான சக்தியை கொடுங்க, இதுக்கான உழைப்பை கொடுங்க, இதுக்கான ஒரு வழிமுறைகளை எனக்கு உண்டாக்கி கொடுங்கன்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையோ இல்லை நமக்கு பிடித்த கடவுள்கிட்டையோ நம்ம தாராளமாக கேட்கலாம். இந்த ஃபோர் ஸ்டெப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதன் மூலமாக நீங்கள் ப்ரே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான நல்ல நேர்மறை சிந்தனை உருவாகும், நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். நன்றி நண்பர்களே, நாளை மறுபடியும் சந்திப்போம்.
1: காலை தஞ்சல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே, இன்று காலை மணி 7:30 முன் செல்லடா பகுதியில் பட்டய கணக்காளர், வழக்கறிஞர் மற்றும் கம்பெனி செக்ரட்டரி மஞ்சுளா நரசிம்மன் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் மார்னிங், இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல நான் உங்க ஆர்ஜே சுஜி.

சூப்பரா மூணு பாட்டு கேட்டு வந்தோம். முதல் பாடல் கேட்டு ரசிச்சோம் ரயில் பயணங்களில் திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் பாடியது. இரண்டாவதாக கேட்டு ரசிச்ச பாடல் கொம்பேரி மூக்கன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, இசை இளையராஜா. மூன்றாவதாக கேட்டு ரசித்தோம் நாளை உனது நாள் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது, இசை இளையராஜா. கேட்டுறீங்க இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நேயர்களே. இன்று பகல் காலை 7:30 முன் செல்லடா பகுதியில் பட்டய கணக்காளர், வழக்கறிஞர் மற்றும் கம்பெனி செக்ரட்டரி மஞ்சுளா நரசிம்மன் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெற கேட்கலாம். இனி தொடர்வது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மை பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது. அம்மாநிலத்தில் உள்ள 294 தொகுதிகளில் 293 தொகுதிகள்

தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் பிஜேபி 206 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 81 தொகுதிகளில் வென்றது. காங்கிரஸ் கட்சி, ஆம் ஜனதா உன்னயான் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 தொகுதியிலும், அகில இந்திய மதசார்பற்ற முன்னணி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஃபால்டா தொகுதியில் இம்மாதம் 21 தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பவானிபூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சுவேந்து அதிகாரி 15,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜியை வென்றார். பெர்ஹம்பூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் சுபத்ரா மைத்ரா காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை வென்றார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. மங்கலம், வில்லியனூர், உழவர்கரை, இந்திராநகர், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, முத்தையால்பேட்டை, அரியான்குப்பம், எம்பலம், நெட்டப்பாக்கம், காரைக்கால் வடக்கு மற்றும் ஏனாம் தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி மண்டிப்பேட்டை, முதலியார்பேட்டை, திருநள்ளாறு, நெரவீட்டியார் பட்டினம் ஆகிய தொகுதிகளை வென்றது. திமுக காலாப்பேட்டை, ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, பகூர் மற்றும் காரைக்கால் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் திருப்புவனை, மணவேலி தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி உசுடு தொகுதியிலும், லட்சிய ஜனநாயக கட்சி காமராஜ் நகர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேச்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். கேரளாவில் கடந்த 10 ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை இழந்துள்ளது. 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வென்றது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 8 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், புரட்சிகர சோசியலிஸ்ட் மற்றும் பிஜேபி தலா 3 தொகுதிகளிலும், ராஷ்ட்ரிய ஜனதாதளம் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேச்சைகள் 4 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கன பரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி, ரஜோர்தள் ஆகிய கட்சிகள் 2 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று மாலை கட்சியின் தலைமையகத்தில் தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், மேற்குவங்கம், அசாம், தமிழ்நாடு, கேரள மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கு தாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். தற்போது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 20 மேற்பட்ட ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் கட்சி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக அவர் கூறினார். இதனால் பிஜேபி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி ஆட்சி செய்யும் பகுதியில் சிறந்த நிர்வாகமும் வளர்ச்சியும் இருப்பதை மக்கள் காண்பதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற உணர்வின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும், மக்களுக்கு வழிகாட்டிய பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினை தாம் பாராட்டுவதாக அவர் கூறினார். அசாம் மக்கள் தொடர்ந்து 3 முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேர்தலை சுமூகமாக நடத்திய தேர்தல் ஆணையம், அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக திரு மோடி குறிப்பிட்டார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜைராவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது.

0: இதனால் காயமடைந்த 3 இந்தியர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நலன் குறித்து உள்ளூர் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டுள்ளதாக அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. 12 ஏவுகணைகள், 4 ட்ரோன்கள் உள்ளிட்டவை தங்கள் நாட்டை நோக்கி வருவதை அறிந்து அவை இடைமறிக்கப்பட்டதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. ஈரான் அமெரிக்கா இடையே சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதில் இருந்து முதல் முறையாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நேற்று அவசரகால எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும் ஜன்னல்கள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளை விட்டு விலகி இருக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஆந்திரப்பிரதேச கடலோர பகுதி, ஜார்க்கண்ட், ஒடிசா, சிக்கிம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கட், ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் இன்று பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஆந்திரப்பிரதேசத்தின் சில பகுதிகளில் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் மிக்க வானிலை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2 உலகப்போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81 வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடுவதை அடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. வெற்றி நாள் கொண்டாட்டத்தில் இடையூறு செய்ய முயன்றால் யுக்ரைனுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. இதற்கிடையே ரஷ்யாவின் இந்த அறிவிப்புக்கு பதிலளித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நாளை நள்ளிரவு முதல் யுக்ரைன் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்கும் என்று கூறியுள்ளார். அதே நேரத்தில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு உரிய வகையில் பதில் தாக்குதல் தொடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மாஸ்கோவில் உள்ள செஞ்ச் சதுக்கத்தில் பாரம்பரிய ராணுவ அணிவகுப்புடன் இந்த வெற்றி தினத்தை கொண்டாட ரஷ்யா தயாராகி வரும் நிலையில் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்கள் இவ்வாறு கூறியுள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டாகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் யாதவ் யாஷ், கருணா ஆல்பர்ட்சன் கோம் ஆகியோர் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 15 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் சமீர் போரா 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரிவில் குஷிரானா, ஹன்சிகா அட்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டால்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இனி கேட்கலாம் வெதர் அப்டேட். கோயம்புத்தூரில் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியிருக்கு. திருப்பூரில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் ஈரோடில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் சேலத்தில் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும்

0: அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸும், பாலக்காடு பகுதியில் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும், அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவானது. சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்டோம். நாம் இனி கேட்கலாம்.
1: இன்று
2: உலக ஆஸ்துமா நோய் குறித்த விழிப்புணர்வு தினம். உலக அளவில் 36 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளனர் என்றும், ஆண்டுதோறும் 4.5 லட்சம் பேர் இந்நோயால் உயிரிழப்பதாகவும் கூறுகிறது ஒரு ஆய்வு. ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்ட அனைவரும் அடிப்படை காரணத்தை கட்டுப்படுத்துவதற்கும், அதன் தாக்குதல்களுக்கு முறையான சிகிச்சை பெறுவதற்கும், இந்நோய்க்கு அவசியமான உள்ளிழுக்கும் இன்ஹேலர் மருந்துகளை பெறுவதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில், ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை உலக ஆஸ்துமா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஆஸ்துமா உள்ள அனைவருக்கும் அலர்ச்சி எதிர்ப்பு இன்ஹேலர் கிடைப்பது இன்றைய ஒரு அவசர தேவையாகும் என்கிற மையக்கருத்தில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: இன்று
3: சூடான காஃபியோடு சுவையான விஷயங்களோடு,
4: குட் மார்னிங் ஆபிசர்,
3: இது வணக்கம் கோயம்புத்தூர்.
0: இன்னைக்கு உங்களுக்கான பொது அறிவு கேள்வி என்னன்னா, இந்தியாவின் முதல் பூர்வீக கிறிஸ்பர் அடிப்படையிலான மரபணு சிகிச்சை முறை எந்த நோய் பாதிப்பை குறைக்க உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கான ஆன்சரை வாட்ஸ்அப்ல 9585800103 அனுப்பலாம், அல்லது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படின்ற FB பேஜ்ல நாம போட்டிருக்கிற போஸ்டருக்கு கீழேயும் ஆன்சர் பண்ணலாம்.

தியேட்டர் ரசித்த பாடல் காவல் கீதம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இசை இளையராஜா. வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் இனி கேட்கலாம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர், வழக்கறிஞர் மற்றும் கம்பெனி செக்ரட்டரி மஞ்சுளா நரசிம்மன் அவர்கள் வழங்கும் உரை.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஃபைனான்ஸ், டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, கவர்னன்ஸ் மாதிரி பல துறைகளில் வேலை பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு நான் வாழ்க்கையோட ரெண்டு முக்கியமான பரிமாணங்களை பத்தி பேச போறேன். அந்த பரிமாணங்கள் ஒன்னுக்கொன்னு சம்பந்தம் இல்லாம வெளியில தெரிஞ்சாலும் அந்த ரெண்டும் நம்ம லைஃப்ல எப்படி இணைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். வாழ்க்கைய வெளியில இருந்து பார்க்கும் போது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தா பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா உண்மையில பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? நானும் அதுக்கு விதிவிலக்கலைங்க. லைஃப்ல நான் சந்திச்சிருக்கிற ஃபெயிலியர்களை பத்தி கொஞ்சம் இங்க ஷேர் பண்ண போறேன். நான் பிளஸ் டூ படிக்கும் போது 90% எடுத்தா நல்ல காலேஜ்ல பிகாம் அட்மிஷன் கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் 93% எடுத்தேன். ஆனா எனக்கு அந்த காலேஜ் அட்மிஷன் கிடைக்கல. ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன். ஆனா அங்கேயே நிக்கல, இது எண்ட் இல்ல, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு யோசிச்சேன். சிஏ ஃபவுண்டேஷன் பர்சூ பண்ண ஆரம்பிச்சேன். பிகாம் கரஸ்பாண்டன்ஸ்ல முடிச்சேன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரி. நான் படித்த எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸும் ஈஸி இல்லைங்க. நான் எல்லாத்திலையும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லாம் கிளியர் பண்ணலை. எனக்கும் ஃபெயிலியர்ஸ் வந்தது. சில நேரம் மனசு உடஞ்சிருக்கு. ஆனால் என்னால் முடியல, இனிமே முடியாது அப்படின்னு ஒருபோதும் சொல்லலை. மீண்டும் ட்ரை பண்ணலான்னு தான் நினச்சேன். நான் மீண்டும் ட்ரை பண்ணினேன். இன்னும் அதிகமாக ஹார்ட் ஒர்க் போட்டேன். சில அட்டெம்ப்ட்ஸ்க்கு அப்புறம் நான் கிளியர் பண்ணினேன். ஃபெயிலியர் எண்டு இல்லை, அது ஒரு ஸ்மால் செட் பேக் தான். ஆனால் அதை நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். இந்த விஷயத்தனா மற்றவங்க சொல்லியோ இல்லை புத்தகங்கள் மூலமாவோ இல்லாமல் என்னோட சொந்த அனுபவம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், நாம் ஃபெயிலியர்ஸை ஹேண்டில் பண்ணி மீண்டும் எழுந்து நிற்கிறோம், அப்புறம் என்ன அடைவோம்? நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணுவோம், கரியரில் குரோ ஆகுவோம், ஃபைனான்ஷியலாகவும் இம்ப்ரூவ் ஆகுவோம், நம்ம ஸ்டேட்டஸ் கூடும். அது எல்லாமே நமக்கு சந்தோஷம் தரும். ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்சம் ஷார்ட் லிவ்டு தான். ஆனால் நம்ம சொசைட்டிக்காக ஏதாவது பண்ணும்போது அதுக்கு யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நாம் லைக்ஸுக்காக அப்ரிசியேஷனுக்காக பண்ணுறதில்ல, நம்ம மனசுக்காக, நம்ம கான்ஷியன்ஸுக்காக. அந்த சந்தோஷம் வேறு மாதிரி இருக்கும். அது வெளியிலேருந்து வர்றதில்ல, அது உள்ளேருந்து வருது. அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதை ஃபீல் பண்ணணும். என்னோட சோஷியல்

பத்தி சொல்லணும்னா, நான் ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் பண்றது இல்லைங்க. ஆனால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என் எண்ணம். நம்ம வாழ்க்கை நமக்காக மட்டும் இல்லாமல் நம்ம சொசைட்டிக்காகவும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டே இருப்பேன். ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே நான் ஏதாவது ஒரு சமூக சேவையில என்னை தொடர்ந்து ஈடுபடுத்திக்கிட்டே இருந்திருக்கிறேன். வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்காக நிதி திரட்டுறது, மரம் நடுறது, குளங்குட்டைகளை சுத்தம் பண்றது, ஏதோ ஒரு என்ஜிஓ கூட ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இதை ஏன் பண்றேன்னு எனக்கு தெளிவான காரணம் எல்லாம் அப்போ தெரியல. ஆனா கடந்த 30 வருஷமா இதை நான் பண்ணிட்டே தான் இருக்கேன். சின்ன வயசுல ஒரு சின்ன ஆர்வத்துல ஆரம்பிச்ச விஷயம் இப்ப என் வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே மாறிடுச்சு. இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில நல்லது செய்யணும்னு ஒரு கொள்கையாவே வச்சிருக்கேன். நான் சமுதாயத்துக்கு செய்யற பங்களிப்பை பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது எனக்கு கவலை இல்லை. என் மனசுக்கு எது சரியின்னு படுதோ அதை நான் செய்யறேன், அவ்வளவுதான். எனக்கு அவசியம்

சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில நல்லது செய்யணும்னு ஒரு கொள்கையாவே வச்சிருக்கேன். நான் சமுதாயத்துக்கு செய்யற பங்களிப்பை பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது எனக்கு கவலை இல்லை. என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்யறேன், அவ்வளவுதான். எனக்கு அவசியம் இல்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சி அதுல வர்ற சேமிப்பதான் இந்த விஷயத்துக்கு பயன்படுத்துறேன். என்னோட ஸ்பெஷல் நாட்கள்ல எனக்காக நான் புதுசா அதான் வாங்கிக்க மாட்டேன். ஆனா என்னோட உழைப்புல வந்த பணத்தை இந்த சேவைக்காக பயன்படுத்துவேன். அதே மாதிரி எனக்கு மாணவர்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப பிடிக்குங்க. அவர்களோட பொருளாதார பின்னணி எப்படி இருக்குன்னா நான் கவலைப்பட மாட்டேன். என்னை பொறுத்தவரை மாணவர்கள்ல மாணவர்கள் தான். எங்கிட்ட இருக்கிற அறிவையும் அனுபவத்தையும் அவங்களுக்கு பகிர்ந்துக்கிறது அவங்களுக்கு துணையா இருக்கணும், அவ்வளவுதான். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது லைஃப் லேர்னிங் ஒரு பர்டன் கிடையாது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும். ரியல் லைஃப்க்கு கனெக்ட் பண்ணி சொல்லணும். ஏன்னா என்ன உருவாக்கியது என் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், மென்டர்ஸ். அவங்க கொடுத்ததை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறத நல்லதை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணினா ஒரு சிறிய தீபம் இருளை அகற்றுகிற மாதிரி ஒரு சிறிய நாலேஜ் கூட யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை மாட்டும். கடைசியா நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம வாழ்க்கை மீனிங்ஃபுல்லா இருக்கணும்னா நம்ம யாருக்காவது ஒரு நல்லது பண்ணணும். ஃபெயிலியர் உங்களை நிறுத்தக்கூடாது, ஹோப் உங்களை முன்னாடி கொண்டு போகணும். வெற்றிங்கிறது மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மளை உயர்த்திக்க பார்க்குற கருவி இல்லை, இந்த சமுதாயத்தை உயர்த்துறதுக்கான ஒரு கருவி. நம்மளை பற்றி நாம் பேசுறத விட இந்த ஊரே நம்மளை பற்றி பெருமையாக பேசுறது தான் உண்மையான சக்ஸஸ். வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நார்மல், ஃபெயிலியர் வந்தால் அது எண்டு இல்லை. ஹோப்பை விடாதீங்க, உங்களால் முடிஞ்ச உதவி சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கும் என்னுடைய எண்ணங்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கும் நன்றி.

0: நிகழ்ச்சியில் இதுவரை பட்டய கணக்காளர், வழக்கறிஞர் மற்றும் கம்பெனி செக்ரட்டரி மஞ்சுளா நரசிம்மன் அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்.
1: நிகழ்ச்சி தொகுப்பு ஏ ஜே யாகில், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
2: கேள்விக்கு யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்கன்னா, எல் சங்கர ஸ்ரீனிவாசன் பாண்டிச்சேரியிலிருந்து, ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டான், சிவானந்த கழனி பழனி, கணேஷ் சிறுமுகை, சிறுமுகை சோமு கலைவாணி, பீடம்பள்ளி வாசுதேவன், ஆலங்கொம்பு தண்ணீர் தடம், விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய் கணேஷ், பிரமிளா சென்னையிலிருந்து, பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், கோணமலை ஆனந்தன், இன்னும் வேற யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். பாடலை தொடர்ந்து

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல இப்போ நீங்க கேட்டு ரசிச்ச பாடல் கும்பகரை தங்கையா திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் கே சித்ரா பாடியது. இசை இளையராஜா. நேரம் 7:45. இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: ஆண்டுக்கு ஆண்டு நம் நாட்டில் வெப்பம் அதிகரித்து வருகிறது. பெரும்பாலான மாநிலங்களில் தீவிர வெப்ப அலை உருவாகி இருப்பதுதான் இதற்கு காரணம். குறிப்பாக ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அதிக அழுத்தம் கொண்ட வறண்ட காற்று உருவாகி இருப்பதன் காரணமாக சுற்றுப்புற வெப்பநிலை 43 முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. இது இயல்பை விட 4.5 டிகிரி செல்சியஸ் அதிகமானதாக கருதப்படுகிறது. குறைந்த மழைப்பொழிவு, ஈரப்பதம் குறைவு, உயர் அழுத்தமான வானிலை மண்டலமும் இதற்கு ஒரு காரணம். இதன் தாக்கம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்தியாவிலும் வெப்பத்தை அதிகரிக்கும் என்று கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள். பொதுவாக இந்த வெப்ப அலையால் ஏற்படும் மனித உடல் பாதிப்புகளை தடுக்க தாகம் இல்லாவிட்டாலும் தண்ணீர், பழச்சாறு அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் குடிக்க வேண்டும். வெளியே செல்லும் போது அடர் நிற உடைகளை தவிர்த்து வெளிர் நிற பருத்தி ஆடைகள் அணிய வேண்டும். குடை, தொப்பி அல்லது துணியால் தலையை மூடிக்கொள்ள வேண்டும். காற்றோட்டமான இடங்களில் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். நகரமயமாக்கல் காரணமாக உருவாகும் கான்கிரீட் கட்டிடங்கள், அதிகரிக்கும் வாகன போக்குவரத்து, குறைந்து வரும் மரங்கள் உள்ளிட்டவை மனிதர்களுக்கு கூடுதல் வெப்பத்தை உணரச் செய்கிறது. வெப்ப தாக்கத்தை குறைக்க நகரங்களில் குறிப்பிட்ட அளவில் அடர்த்தியான மரங்களை நடுதல், பூங்கா பசுமை பகுதிகளை அதிகரித்தல், மழைநீர் சேகரிப்பு, நீர்நிலைகள் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கூறுகின்றார்கள். இன்றைய அவசர வாழ்க்கை முறையில் நம்மையும் நம் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்தால் மட்டுமே எதிர்காலத்தில் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியும்.
0: வாட்ஸ்அப்லயும் சரி, பேஸ்புக்லயும் சரி, யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்காங்கன்னு கேட்கலாமா? விளக்கப்பாடி செந்தில் முருகன்.

கவுண்டம்பாளையம் லாவண்யா, சிறுமுகை சங்கீதா, குணசேகரன், கனகரத்னம் கனியாம்பூண்டி, ஆனந்தன் அஜய், சண்முக சுந்தரம் விநாயகபுரத்திலிருந்து, கோத்தகிரி கொணவகரை கண்ணன், தௌசப்பட்டியிலிருந்து சுதாகர், பாரதி மகாலிங்கம் கல்லிவலசு, கோவை ரத்னபுரி ராஜா முகமது, விஸ்வமரந்தாங்கி, அன்புராணி சென்னை, பொன்ஸ் விஜயகுமார் கோகிலா, வன்ஷிகா லோகேஷ், மூக்கனூர் பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி இந்திரபிரியா அகல்யா, சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், வீரதுரை அரியலூர்லிருந்து. இன்னும் வேற யாரெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ராயப்பன் ராஜி, ஜெஃப்ரி ரீனா, வி என் இளங்கோ சாமி செட்டிப்பாளையத்திலிருந்து, பிரேமா வெள்ளையங்கிரி கேரளாவிலிருந்து, கீதா, மல்லிகா மந்திராச்சலம் பெரிய வதம்பிச்சேரிலிருந்து, பூளவாடி ராமசாமி, பெல்லம்பட்டி சிவகுமார், புவனேஸ்வரி இவங்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க.

0: செம்பருத்தி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசித்தோம். எஸ் ஜானகி மனோ பாடியது, இசை இளையராஜா.
1: சூடான காஃபியோடு
2: சுவையான விஷயங்களோடு
3: குட் மார்னிங் ஆபிசர்,
1: இது வணக்கம் கோயம்புத்தூர்.

0: ஏஞ்சுக்கு நம்ம கேட்டிருந்த ஜி கே க்வெஸ்டினுக்கு இன்னும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பி கே பூபாலன், துரைசாமி, ஜமீன் ஊத்துக்குழியிலிருந்து, ஹோப்ஸ் காலேஜ் பிரணயா குகன், தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், பெரிய நாயக்கம் பாளையத்திலிருந்து சுதா, சகாதேவன், சரசு, பிரபஞ்சன், யஷ்வந்த் திருப்பூர்லிருந்து, தென்பொன்முடி நாகமணி, ஜெகநாதன் பூலக்காட்டு பாளையத்திலிருந்து, குகன் சிந்து கோத்தகரிலிருந்து. அந்த ஜிகேக்கான பதில் என்ன அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள் வட்டமாக இருக்கும். ஆனால் இந்த அரிவாள் செல் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்கல் செல் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அரிவாள் வடிவத்தில் அது மாறிடுமா. இதனால ரத்த ஓட்டத்தில் அடைப்பு ஏற்பட்டு கடுமையான வலி மற்றும் பாதிப்புகளையும் உண்டாக்குது. கிறிஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா, இது ஒரு அதிநவீன தொழில்நுட்பமாக செயல்படுது. இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மரபணு கத்திரிக்கோள், அது ஜெனட்டிக் சிசராக செயல்படுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோயை இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெட்டி நீக்கிட்டு ஆரோக்கியமான மரபணுவா மாத்த முடியுமா. இந்த அரிவாள் செல் நோய் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துது. இந்த பாமர மக்களுடைய துயரத்தை போக்கி அவங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த நாளை கௌரவிக்கிற வகையில் இதற்கு பிர்சா 101 அப்படின்னு பெயரிடப்பட்டுச்சு. 2047 இந்தியாவை அரிவாள் செல் நோய் இல்லாத நாடாக மாற்றதை நோக்கமாக கொண்டுதான் இது செயல்பட்டு வருது. இன்றைக்கு ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இனி தொடர்வது சேவை செய்திகள். கோயம்புத்தூர் RS புரம் பாரதிய வித்யா பவன் வளாகத்தில் இன்று மாலை 6:30 உத்தவகீதை பற்றிய சொற்பொழிவு நடைபெற உள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் வெள்ளக்கோயில் ஊராட்சி ஒன்றியம், பச்சாப்பாளையம் ஊராட்சி, கண்ணபுரம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் தேர் திருவிழா மற்றும் கால்நடை சந்தை 22/4/2026 முதல் 8/5/2026 முடிய சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அனைத்து விவசாய பெருங்குடி மக்களும், வியாபார பெருமக்களும் மற்றும் பொதுமக்களும் தவறாமல் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ மாரியப்பன் அருள் பெறவும், தங்களது கால்நடைகளை விற்பனை செய்தும் வாங்கியும் பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
1: சூடான காஃபியோடு சுவையான விஷயங்களோடு
2: குட் மார்னிங் ஆபிசர்,
1: இது வணக்கம் கோயம்புத்தூர்.

0: வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேர்களே. இன்று காலை மணி 8:50 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோல சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். வழங்குவோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். முற்பகல் 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி, மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமி அவர்களுடன் நேர்முகம், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலேயே நிகழ்ச்சியில் விவசாய பணிகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை கே ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 நம

0: ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ஓலப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா குறித்தும் திடலில் நடைபெறும் நாட்டு மாட்டு சந்தை குறித்தும் கோயிலின் முதன்மை நிர்வாகி ஆர் பாலசுப்ரமணியன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: All India Radio 103 FM, Coimbatore.

0: இரவு 9:15 மயிலரக நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். 10 மணிக்கு மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில குளோரியஸ் ஹிட் பாடல்கள்லாம் இடம்பெற இருக்குது, நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க.
1: டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால வர தோல் நோய்கள்லாம் அதிகமாயிருச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பு அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2 to 3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை. இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான். எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்லா தூங்கிறது. தூக்கம் இல்லாதனால தான் நிறைய நோய்கள் அதிகமாக இருக்கு. ஸோ அது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல் வர்றது நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்சோம்னியனால. ஸோ அதுக்கு வந்து 7 to 8 hours நல்லா தூங்கினாலே நிறைய தோல் நோய்களை நம்ம தடுக்கலாம், இல்லை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம்.
0: தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக ஆர்ஜி ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சுஜி. இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக் கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கவுள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கனபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில்

0: இந்தியாவின் யாஷ் கண்டகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். கோயம்புத்தூர் நேரம் 8:21. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம். வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கண்டினியூ பண்ணலாமா? வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.
2: லிவர் நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணாதீங்க, உடனே KMCH ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் கேம்ப் பயன்படுத்துங்க. April 20 முதல் May 6 வரை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8754887568.

கேட்ட பாடல் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திலிருந்து இசை ஏ ஆர் ரஹ்மான் சாதனா சர்கம் பாடியது. கேட்டுருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. ஒரு கிராமத்தில் பெண்கள் மட்டும்தான் வசிக்கிறாங்க, ஆண்களே ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்கிற விஷயம் உங்களுக்கு வந்து அதிசயமாக இருக்குது இல்லை? எஸ், இந்த கிராமத்தில் ஆண்களுக்கு அனுமதியே இல்லை. உலகத்திலேயே ஆண்களே இல்லாத ஒரு கிராமம் இருக்கிறதுனா அது இந்த கிராமம் தான் இருக்கும். இப்படி ஒரு அதிசய கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா வடக்கு கென்யாவில் இருக்குது. இந்த கிராமத்தில் பெண்கள் மட்டும்தான் வசிக்கிறாங்க, ஆண்களுக்கு வந்து அனுமதி இல்லை. இந்த கிராமத்தில் நிர்வாகத்திலேருந்து எல்லாமே ஆரம்பம் முதல் இறுதி வரை எல்லாமே பெண்கள் தான் ஆசி செய்கிறாங்க. இங்கே பெண்கள் தான் ராஜா, மந்திரியும் பெண்களே. ஒரு ஆண் கூட இந்த கிராமத்தில் நுழையறதுக்கு அனுமதி இல்லை. இந்த கிராமத்தோட பெயர் என்னன்னா உமோஜா. இது வடக்கு கென்யால இருக்க சம்ப்ரூ கவுண்டியில இருக்குது. பெண்கள் மட்டுமே வசிக்கிற இந்த உமோஜா கிராமம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்த பெண் யாருன்னா ரெபேக்கா லோலோசலி அப்படிங்கிறவங்க தான். இவங்க வந்து முந்தைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு நடந்த கொடுமைகள்ல இருந்து தப்பிச்சு பிழைச்ச 16 பெண்களோட சேர்ந்து 1991 இந்த கிராமத்தை வந்து உருவாங்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட சமூக நடுவில் நிலவர குழந்தைகளுக்கு, அதாவது பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை எல்லாத்துலேயும் இருந்து தப்பிச்சு இந்த கிராமத்துக்கு வர பெண்களுக்கு இது வந்து ஒரு அடைக்கலமாக இருக்குது. ஆதரவுக்கரம் நீற்ற ஒரு கிராமமாக இந்த உமோஜா கிராமம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமம் சர்வதேச அளவில் அங்கீகாரத்தையும் ஆதரவையும் பெற்றிருக்காங்க. இந்த கிராமத்தில் என்ன அப்படின்னா பெண்களோட பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காக எந்த ஒரு நடவடிக்கை, ஒரு சின்ன விஷயம், ஒரு டிசிஷன் எடுக்கினா கூட அங்கிருக்க பெண் தலைவர்களாக அதை முடிவு செய்ய. இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கிராமத்துல எல்லா பகுதிகளையும் போலவே சந்தைகள் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்குது, மருத்துவமனைகள்னு அந்த கிராமத்துக்கு, ஒரு கிராமத்துக்கு தேவையான எல்லா வசதியுமே அந்த கிராமத்துல இருக்கு. இப்ப அந்த கிராமத்துல சுமாரா 47 குழுமங்களும் 200 குழந்தைகளும், பெண் குழந்தைகளும் வந்து வசிச்சுட்டு வராங்க. இங்க இருக்க பெண்களோட முக்கியமான தொழில் என்னன்னா ஆடு மேய்க்கிறது. இதன் மூலமா வர வருமானத்தை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஊர் தலைவரிடத்தை கொடுத்துருவாங்களாமா. அந்த ஊர் தலைவி என்ன பண்றாங்க, ஒரு ஒரு குடும்பத்திலும் இருக்கிற பெண்கள் பெண் குழந்தைகளோட எண்ணிக்கையை பொறுத்து வர்ற வருமானத்தை சரிசமமா வந்து பிரிச்சு கொடுத்து அவங்க வாழ்க்கையை வந்து இப்படிதான் நகர்ந்துட்டு இருக்குது. இந்த கிராமத்துல நிறைய பகுதிகளில் வேற கிராமங்கள்ல இருந்து ஏதாவது பெண்கள் வந்து அடைக்கலம் தேடி வந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு குவஸ்டினுமே இல்லாம அந்த பெண்களுக்கு இவங்க ஆதரவு கரம் நீட்டாங்க. உமோஜால ஆண்கள் யாருமே வசிக்கலனா கூட அந்த ஊர்ல இருக்க பெண்கள் அவங்க குடும்பத்தை சார்ந்த ஆண்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னா அந்த கிராமத்தை விட்டு போறக்கு அனுமதியும் இருக்குது. இன்கேஸ் அந்த கிராமத்துல கர்ப்பமா இருக்கிற பெண்கள் வந்து அந்த பெண்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தா கூட 18 வயசு வரைக்கும் அந்த ஆண் குழந்தை வந்து அவங்க கூடவே வச்சுக்கலாம். 18 வயசுக்கு அப்புறமா, அந்த 18 வயசு தாண்டினதுக்கு அப்புறமா அந்த ஆண் குழந்தை வந்து வேற கிராமத்திலயோ, அதாவது ஆண்கள் இருக்கக்கூடிய கிராமத்துல போய் தான் அவங்களோட வாழ்க்கையை நடத்திக்கணும். இந்த கிராமத்துல அந்த ஆண் குழந்தைகளுக்கு அனுமதியும் இல்லை. இந்த கிராமத்துல என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது நோய் வருது, காயங்கள் இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்க அந்த பாரம்பரிய மருத்துவத்தை நம்பி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்தை பார்க்கணும்னு யாருக்காவது ஆசையா இருக்குது அப்படின்னா சுற்றுலா பயணிகள் கூட கட்டணம் செலுத்தி இந்த கிராமத்துக்கு போகலாம். ஆனா அங்கேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா 18 வயசுக்கு மேல இருக்கிற ஆண்கள் வந்து அந்த கிராமத்துக்கு போக அனுமதி இல்லை. ஒரு கிராமம் முழுக்க பெண்களே வந்து எல்லா நிர்வாகத்தையும் பண்றாங்க அப்படிங்கிறது ஆச்சரியம் அதிசயத்தும் தாண்டி ரொம்ப பெருமையான விஷயமாவும் இருக்கு.

0: injuries and been taken to hospital. Indian Embassy in Abu Dhabi said it is in contact with local authorities to ensure the well-being of those affected. More from our correspondent.
1: Monday's strikes shattered weeks of relative calm since the ceasefire between Washington and Tehran came into effect on April 8th. Tension had been running high all day after U.S. President Donald Trump declared that American forces would begin guiding trapped commercial vessels out of the blockaded Strait of Hormuz, a move Iran rejected, warning that any foreign military force entering the waterway would be attacked. Against that backdrop, Iranian drones and missiles targeted the UAE, sparking a fire at a major oil facility in Fujairah, a port city critical to UAE's ability to export oil without using the Strait of Hormuz. Residents across the country received emergency alerts for the first time since the ceasefire, urging them to shelter indoors. Vinod Kumar for Akashwani News, Dubai.
0: On to sports. In IPL cricket, Mumbai Indians defeated Lucknow Super Giants in Mumbai last night by 6 wickets. Chasing the target of 229 set by Lucknow Super Giants, Mumbai overhauled the score in 18.4 overs, losing 4 wickets. And now for a look at today's newspapers, it's over to Nina Arakal.
2: Thank you, Anuja. The dailies are full of interesting headlines on BJP tsunami breaching Trinamool bastions. The Times of India writes, BJP is Bengal Janata's party, Vijay Divas in Tamil Nadu, Kerala for Congress. The paper adds, 3 cheers in Assam and more. BJP majority on its own for the first time. The Pioneer, quoting the Prime Minister, calls the West Bengal win a new sunrise of Badlav and not Badla. Life without power, nationwide for the first time since 1977. Cites the Statesman. The Indian Express notes the young voters asserting politically for change in each of the verdicts in the election results from all states. The headline says, first time, young voters, high turnout, Gen Z, restless, restive, and aspiring for opportunities ask for more. And finally, Srinagar resumes its role as JNK's summer capital after hiatus of 6 years, notes the Hindu. And with that, it's back to you, Anuja.
0: Thank you, Nina. And now before we end the bulletin, the headlines once again. BJP set to form government in West Bengal and Assam, NDA retains Puducherry. Congress-led UDF comes to power in Kerala, hung assembly in Tamil Nadu, TVK emerges as largest party with 108 seats. Prime Minister Narendra Modi says people have placed trust in politics of performance. West Bengal's industry bodies and trade associations hail BJP's victory. 3 Indians injured in UAE in drone attack by Iran. And in IPL cricket, Mumbai Indians beat Lucknow Super Giants by 6 wickets. And with that, we end the morning news. Have a nice day.
3: Akashwani Coimbatore 103 FM Kelunga Rasinga. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டிருக்கோம் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. பொதுவாக விலை உயர்ந்த பொருட்கள்னு சொன்னாவே நம்ம நினைவுக்கு வர்றது தங்கம், வைரம், இல்லைனா விலை உயர்ந்த நவீன ரக கார்கள் தான். ஆனால் ஒரு பழத்தோட விலை, ஒரு சொகுசு காரோட விலையை விட அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியாது. பலருக்கு இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பழம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஜப்பானில் விளையக்கூடிய இந்த யுபாரி கிங் மெலன்ஸ் அப்படிங்கிற முழாம்பழங்கள் தான் உலகிலேயே மிக அதிக விலைக்கு விற்கப்பட்ட பழங்களாக வந்து புகழ் பெற்றிருக்குது. இதை வந்து வெறும் பழங்களாக மட்டும் அவங்க பார்க்காம ஜப்பானிய கலாச்சாரத்தோட ஒரு அந்தஸ்தோட அடையாளமாகவும் ஒரு ஆடம்பர பொருளாகவும் இவங்க வந்து பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும், இந்த பழங்கள் யார் வச்சுருக்காங்களோ, யார் வீட்டில் இருக்குதோ அவங்க வீட்டில் வந்து இருக்கிறலையே அந்த நாட்டிலேயே ஒரு ஆடம்பர பொருளாகவுமே அந்த வந்து முழாம்பழத்தை இவங்க பார்க்குறாங்க. இந்த முழாம்பழம் ஜப்பானில் இருக்கிற ஹொக்கைடோ அப்படிங்கிற தீவில் இருக்க யுபாரிங்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் இதை வந்து பயிரிடுறாங்க. ஏன் இந்த பழத்துக்கு வந்து இவ்வளோ மவுசு, இவ்வளோ ஹைப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பழத்தை பயிரிடுற முறை வந்து ரொம்ப நுணுக்கமானது. அண்ட் இதில் நிறைய சேலஞ்சஸ், சவால்கள் இருக்குது. ஒரு சாதாரண நிலத்தில் இந்த பழங்கள் வந்து வளர்க்கப்படாமல் முற்றிலுமே மனித கட்டுப்பாட்டில் இருக்கிற பசுமை குடில்கள், அதாவது கிரீன் ஹவுஸில் தான் இந்த பழங்களை வந்து அவங்க வளர்க்குறாங்க. ஒரு செடியோட எல்லா எல்லா சத்துக்களுமே ஒரே ஒரு பழத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு பழத்தில் ஒரு செடியில் ஒரு அஞ்சு பழம் இருக்குதுன்னா அந்த செடி வந்து அஞ்சு பழத்துக்குமே வந்து சத்துக்களை வந்து ஈக்குவலாக பகிர்ந்து கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு செடியிலேயே இருக்கிற ஒரு பழத்துக்கே எல்லா சத்தும் போகணும்னு நிறைய நேரங்களில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு செடியில் ஒரே ஒரு முழாம்பழத்தை மட்டுமே வளர்க்குற முறையை வந்து பின்பற்றாங்க. சரி, இந்த மாதிரி க்ரீன்

ஹவுஸில் வளர்க்குறாங்களே அதில் வந்து தரம் சுவை வந்து குறைவாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சோம்னா, தரம் மற்றும் சுவையில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் ஒரு ஒரு ஆண்டும் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இந்த பழங்கள் வந்து சந்தைக்கு வருது. அதனால தான் இந்த பழங்களோட விலையும் அதிகமாக இருக்குது. இந்த குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, ஒவ்வொரு பருவத்திலையுமே முதல்ல அறுவடையில் கிடைக்கிற பழங்களை வந்து அவங்க ஏலத்தில் விடுறாங்க. முதல் அறுவடையில் கிடைக்கும் பழங்கள் எல்லாத்திலையுமே ஏலத்துக்கு விட்டப்போ ஒரு சமயம் ஒரு ஏலத்தில் 2 யுபாரி கிங் முலாம்பழங்கள், கரெக்டாக 2 பழங்கள் 33 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போய் இதுதான் உலக சாதனை படைச்சிருக்குது. இந்த பழங்களில் வந்து ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அதை வந்து அன்பளிப்பாக வழங்குறாங்களே, அதை வந்து மிகப்பெரிய மரியாதையாகவும் பார்க்குறாங்க. இந்த யுபாரி கிங் மெலன்ஸை ஒரு சாதாரண பழத்தை ஒரு கலைப்படைப்பாக மாற்றி அதை உலகமே வேந்து பார்க்குற வகையில் ஒரு விலை உயர்ந்த பொருள்களாக மாற்றி இருக்கிறது அந்த நாட்டோட விவசாயிகளோட கடின உழைப்புக்கு சான்றாக இருக்குது.

கேட்ட பாடல் என்ன விளைய திரைப்படத்திலிருந்து இசைய சிஏ ராஜ்குமார், ராஜேஷ் கிருஷ்ணன், சுஜாதா மோகன் பாடியது. கேட்டுட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. பொதுவாக நம்ம சுற்றுலா தலங்களில் அதிகமாக காண

கேட்ட பாடல் என்ன விளைய திரைப்படத்திலிருந்து இசை எஸ் ஏ ராஜ்குமார், ராஜேஷ் கிருஷ்ணன், சுஜாதா மோகன் பாடியது. கேட்டுட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. பொதுவாக நம்ம சுற்றுலா தலங்களில் அதிகமாக காணப்படுற ஒரு விலங்குன்னு சொன்னோம்னா நம்ம குரங்குகள் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அந்த குரங்குகள் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டு பார்த்துருப்போம், இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸு, இல்லை அந்த சுற்றுலா தலங்களில் கிடைக்கல ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு பார்த்துருப்போம். ஆனால் ஒரு வகை குரங்குகள் வந்து மண்ணை வந்து சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? கேட்குறக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுல்ல. இந்த மாதிரி ஒரு குரங்கு இருக்குது, அது பேர் வந்து பார்பரி மக்காக் அப்படிங்கிற குரங்கு வந்து ஜிப்ரால்டரில் இருக்குது. இந்த குரங்குகள் வந்து சுற்றுலா பயணிகள் வழங்குற, இல்லை அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கிற அந்த உணவு, இந்த துரித உணவுகளை வந்து சாப்பிட்டு அதோட பாதிப்பை குறைக்கிறதுக்காகவும், உதாரணத்துக்கு சொல்லணும்னா செரிமானத்தை வாழ்ற குரங்குகள் வந்து பாறை பகுதிகளிலும் தேவதாறு காடுகளிலும் வாழ்ற ரொம்ப இயல்பாக இருக்கிற இந்த குரங்குகள் பகல் நேரங்களில் எப்படி இருக்குன்னா நார்மலான குரங்குகளை விட படு சுறுசுறுப்பாக இருக்குமாமா. இது வந்து ஒரு அனைத்துணி வகையை சார்ந்ததாக இருக்குது. வாலற்ற பார்பரி மக்காஸ்ன்னு இதை சொல்கிறாங்க. இந்த குரங்குகள்கிட்ட நம்ம ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குரங்கு குட்டி போடுதுன்னா அந்த குட்டி அதோட அம்மா மட்டும் வளர்க்காம குழுவாக சேர்ந்து, அதான் நிறைய குரங்குகள் சேர்ந்து அந்த குட்டியை வந்து பராமரிக்கிற ஒரு பண்பு இந்த குரங்குகள்கிட்ட இருக்குது. IUCN செனிர பட்டியலின் படி இந்த பார்பரி மக்காக்குகள் வந்து பாதுகாப்பு நிலை அருகி வரும் ஒரு இனமா இருக்குது. கேட்கவே ஆச்சரியமா இருக்குதுல்ல. நான் சாப்பிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா உணவுக்காக, நிறைய உணவுகள் சாப்பிட்ற தன்னோட கட் ஹெல்த்துக்காக, செரிமானத்துக்காக இந்த வகை குரங்குகள் மண்ணை உண்ணும் பழக்கத்தை வச்சிருக்குது.

கேட்ட பாடல் முகவரி. படத்திலிருந்து இசை தேவா, ஹரிஹரன், சுவர்ணலதா பாடியது. சமீப காலங்களில் இந்த வரலாற்றுக்கு முந்தைய நிறைய பொருட்கள், ஓவியங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து அதிக அளவில் நம்ம கேட்டுட்ருக்கோம் இல்லையா. இதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தில் வரலாற்றுக்கு முந்தைய கால பாறை ஓவியங்கள் இருக்கிற இடம் வந்து மீண்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கோத்தகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளரிக்கோம்பை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற ஊர் பாறை, இந்த இடத்த அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஊர் பாறை அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பழங்குடியினரோட புனிதமான இடமா இருக்குது இந்த ஊர் பாறை. இந்த இடத்துல தான் இந்த மாதிரி வரலாற்றுக்கு முந்தைய கால பாறை ஓவியங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடினமான மலைப்பகுதியில் வந்து கள ஆய்வு மேற்கொள்ளும் போது இந்த பாறை ஓவியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, மனித உருவங்கள், நீளமான வடிவங்கள், சடங்கு குறியீடுகள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பிரவுன் நிறத்திலான கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 30 உருவங்கள் அந்த பாறை ஓவியத்தில் இருக்குது. ஸோ இதோட செயல்பாடு எப்படி இருக்குது, இது எப்போ எந்த காலத்தோடது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது, வரலாற்றோட செயல்பாட்டுக்கு முந்தைய ஒரு காலகட்டம் இல்லை, வேற வேற காலகட்டத்தை சார்ந்த விஷயங்களை வந்து இந்த ஓவியங்கள் வந்து குறிக்குது. இந்த பாறை ஓவியங்கள் வந்து பல கட்டங்களையும் நிறைய அடுக்குகளையும் இந்த ஓவியத்தில் இருக்குது. இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1100 மீட்டர் உயரத்தில் இந்த இடம் இருக்குது, ஊர் பாறை. இதை வந்து முக்கியமாக கோடை காலத்தில் பார்க்கணும்னா பாரம்பரிய கொடி ஏணிகள் பயன்படுத்தி மட்டும்தான் இந்த இடத்தை பார்க்க முடியும். ஸோ ஒரு வரலாற்றுக்கு முந்தைய கால பாறை ஓவியங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறது ஆச்சரியத்தையும், அதே சமயம் இதை பற்றின அறிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பேப்பர் கிளிப்பு வச்சு ஒரு நபர் ஒரு மிகப்பெரிய வீட்டையே சொந்தமாக்கியிருக்கிறாருன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா? அந்த நபரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். மான்ட்ரியல், கனடாவை மான்ட்ரியலை சேர்ந்த 26 வயசு இளைஞர் ஒருவர் ஒரே ஒரு சிவப்பு நிற பேப்பர் கிளிப் வந்து வச்சிருக்கிறார். இவருக்கு வந்து வேலை இல்லை. அண்ட் இவரோட பேர் வந்து கைல் மெக்டொனால்ட் அப்படிங்கிறவர். வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரே வருஷத்தில் 14 பொருட்களை வந்து பண்டமாற்று பண்ணி அதன் மூலயமா ஒரு பெரிய வீட்டையே வாங்கியிருக்கிறார். ஸோ தனக்கு வேலை இல்லை, வேலை தேடணும் அப்படிங்கறதுக்காக இவரோட பயோடேட்டாவை அனுப்பும் போது அந்த டேபிள் மேல வந்து ஒரு பேப்பர் கிளிப் இருக்குது. அந்த பேப்பர் கிளிப் இவர் என்ன நினைச்சாரோ தெரியல, ஆன்லைன்ல வந்து பண்டம் மாற்று செய்ய முடிவு பண்ணியிருக்கிறாரு. உடனே அவருக்கு ரெஸ்பான்ஸும் வந்திருக்குது. வேற வான்கூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து 2 பெண்கள் வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேப்பர் கிளிப்புக்கு பதிலாக அந்த

என்ன தராங்க அப்படின்னா, மீன் மாதிரி ஷேப் இருக்கிற பேனாவை கொடுக்குறாங்க. ஸோ அதை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பேனாவையும் திரும்ப வந்து ஆன்லைனில் பண்ண மாற்று பண்ணுறாரு. சிஆர்டியில் இருக்கிற ஒரு மண்பாண்ட கலைஞர்கிட்டருந்து இவர் என்ன வாங்குறாரு அப்படின்னா, ஒரு கதவோட கைப்பிடியை வாங்குறாரு. ஸோ அந்த கதவோட கைப்பிடியும் இவர் வந்து சும்மா வச்சுக்காம திரும்பவும் வந்து அது பண்டமாற்று பண்ணி ஒரு அடுப்பு வாங்குறாரு. அந்த அடுப்பை வந்து கலிபோர்னியாவில் இருக்கிற ஒரு அமெரிக்க கடற்படையை சேர்ந்த ஒரு வீரர்கிட்ட கொடுத்துட்டு, அதுக்கு பதிலாக 100 வாட் இருக்கிற ஒரு ஜென்ரேட்டர் வாங்குறாரு. இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருள், அதுக்கு பதிலாக இன்னொரு பொருள்னு இவரோட பண்டமாற்று வந்து தொடர்ந்துட்டே இருக்கிற. கடைசியாக நியூயார்க்கில் இருக்கிற குயின்ஸில் அந்த ஜென்ரேட்டரையும் அவர் வந்து பண்டமாற்றுக்காக செய்கிறாரு. அதுக்கு பதிலாக ஒரு பார்ட்டி கிட்ட அவர் வாங்கிக்கிறார். அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த லைட்னிங் விளம்பர பலகை, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வந்து அவர் வந்து வாங்குறாரு. அதுக்கப்புறமா அந்த கைல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு வானொலி தொகுப்பாளர்கிட்ட வந்து அந்த போர்டையும் கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறாரு. இந்த மாதிரி வாங்கி வாங்கி கடைசியில் வந்து அவருக்கு ஒரு சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை கூட பண்டமாற்றில் அவர் கொடுத்து கடைசியாக என்ன வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா, 2 மாடி பண்ணை வீட்டை தனக்கு சொந்தமாக்கியிருக்கிறார். இந்த மாதிரி வெறும் ஒரே ஒரு பேப்பர் கிளிப்பை வச்சு 2 மாடி கொண்ட ஒரு வீட்டை சொந்தமாக்கியிருக்கிறாரு. அதாவது வல்லவனுக்கு வாய்த்ததெல்லாம் ஆயுதம் அப்படிங்கிறத இவர் நிரூபிச்சிட்டாரு.

0: நேர்களை இன்று காலை 11:30 வனப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வினார்காலி மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுச்சாமி அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேரம் 8:50.
1: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இந்த காலத்துல எல்லாமே நாற்காலிக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் நாற்காலிக்கு ஆசைப்படுறவங்கள நாம பார்க்குறோம். உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி கிடைச்சுடாதா, அதோட ஒரு கால் உடஞ்சி முக்காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரியாக அனுசரித்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு அலையிறவங்க எத்தனை பேர். இந்த காலத்தில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, அந்த காலத்துலேயும் இதே மாதிரி ஆசைகள் சபலங்கள் இருந்திருக்கும் போல இருக்கு. பரமசிவன் வந்து வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனத்தை கொடுத்துருந்தாராம். சரி, அப்படி என்ன அதில் விசேஷம்னா, வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினச்சி புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு முன்னாடியே இந்த ஆசனம் புறப்பட்டுரும். போய் ஒரு வசதியான இடமா பார்த்து இருந்துக்கும். வசிஷ்டர் போவார், அங்கே போனதும் எங்கே உட்காரலாம்ங்கிற இட பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஏற்படுறதில்ல. அதுதான் இவருடைய இருக்கை வந்து அங்கே முன்னாடியே போய் காத்துக்கிட்டு இருக்குதே, நேராக போவார், அதில் உட்காந்துக்குவார். மற்ற முனிவர்கள்லாம் இதை பார்த்தாங்க, அவங்களுக்கு பொறாமையாக இருந்து தான் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன இது, நாமளும் அவரை மாதிரி தானே இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கும் அது மாதிரி ஒரு ஆசனம் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. சரி, நேராக பரமசிவன்கிட்டே போவோம், இதை பற்றி கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாங்களாம். பரமசிவனை பார்த்துருக்குறாங்க. ஐயா, நாங்களும் முனிவர்கள் தானே, வசிஷ்டர் பண்ணுறது மாதிரி நாங்களும் உங்களை குறித்து கடும் தவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷ சலுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பரமசிவன் சொன்னாராம், முனிவர்களே, உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னாராம். என்ன செய்யணும் சொல்லுங்கன்றிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்த ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை ஒரு மண்டலத்துக்குள்ளே என்கிட்ட அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னாராம். சரின்னு எல்லோரும் புறப்பட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நந்தி தேவனை அழைச்சி வசிஷ்டரை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாராம். அவர் வந்தார், வணங்கினார். வசிஷ்டரே, இன்னையிலேருந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை என்கிட்ட கூப்பிட்டுட்டு வாங்கன்னு விட்டார். சரின்னு இவரும் புறப்பட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, முனிவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க. பரமசிவன் முன்னாடி வந்து நின்னாங்க. ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடைக்கல அப்படின்னாங்களாம். வசிஷ்டரும் வந்து சேர்ந்தார். ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவர் யாருமே கிடைக்கல அப்படின்னாராம். அவரே தொடர்ந்து சொன்னார், என்னுடைய மனைவி எனக்கு அடங்கினவ தானே, அவளுக்காவது அதிதி பூஜை பண்ணி அழைச்சிட்டு வந்துடலாமான்னு யோசித்து பார்த்தேன், என்னோட மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல. ஏன்னா அவளோட பதி விரதத்துக்கு முன்னாடி நாம் எம்மாத்திரம் அப்படின்னு யோசித்து பார்த்தேன், அதனால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாராம்.

0: இதை கேட்ட உடனே மற்ற முனிவர்களுக்கு வெக்கமாக போச்சு. இந்த உலகத்தில் நம்மளை விட மேலானவங்க யாருமே இல்லைன்னு நாம் நினைச்சோம். வசிஷ்டரோ தன்னை விட தாழ்வானவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறார். பரமசிவன் ஏன் அந்த ஆசனத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான். இந்த காலத்தில் நாம் எப்படி நினைக்கிறோம்னா, எல்லாரும் நம்மளை விட மட்டமானவங்கன்னு நினைக்கிறோம், அதனால் நாம் மட்டும் நாற்காலியில் உட்காந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏமாந்து போனவங்க சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரி விட்டுடுறாங்க, கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறோம். அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்களாம். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காரு டாக்டர். எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி நாற்காலியில் உட்காந்து காலை உடச்சிக்கிறார் அப்படின்னாங்களாம். அப்படின்னா அந்த நாற்காலியில் தான் ஏதோ கோளாறு அப்படின்னாராம் டாக்டர். அப்படி இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கார் அந்த டாக்டர். எங்கள் வீட்டில் நாற்காலியே கிடையாது டாக்டர், இவர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உட்காடுறார், அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: ஜாய் சி கிஃப்ட் இசையமைத்து பாடின பாடல் கேட்டோம். ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து.
1: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பணிகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை கே ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன் பெறுங்கள்.
0: நிகழ்ச்சி இன்றிரவு 7:30 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஓலப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா குறித்தும், திடலில் நடைபெறும் நாட்டு மாட்டு சந்தை குறித்தும் கோயிலின் முதன்மை நிர்வாகி ஆர் பாலசுப்பிரமணியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் நான் ஆர்ஜி ஆர்த்தி சிவனும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதைத் தொடர்ந்து சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க ஆர்ஜே சுஜி.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மக்களுக்கு சேவையாற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும், இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. திமுக 24.19% வாக்குகளும் அஇஅதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்குகளையும், பிஜேபி 2.97% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளையும், தேமுதிக 1.2% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. மேற்குவங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலாண்ட் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 9:02, நம்ம இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி. நம்மளை சுத்தி என்னென்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சி தொகுப்புல. நான் உங்க ஆர்ஜே சுஜி.

சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்கள் மற்றும் அதன் கீழே இயங்கக்கூடிய கல்லூரிகள்ல இளநிலை முதுநிலை பட்டப்படிப்புகள்ல சேர புது பல்கலைக்கழக பொது நுழைவு தேர்வான கியூட்ல தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்கணும். சோ மே 11 இருந்து மே 31 வரைக்கும் நடைபெறக்கூடிய இந்த நுழைவு தேர்வுக்கு ஏற்கனவே வந்து விண்ணப்ப பதிவு எல்லாமே முடிஞ்சிருச்சு. சோ இதுல வந்து எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கிரைப் விவரங்களை பதிவு செய்யணும் அப்படின்னு மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ட்ரியை அறிவிச்சிருக்கிறாங்க. சோ மே 5 தேதியான இன்றைக்குள்ள இதை நீங்க சமர்ப்பிக்கணும் அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க. ஏதோ சிரமங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு தொலைபேசி எண் கொடுத்திருக்காங்க, அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு டீடைல்ஸ் நீங்க சேகரிச்சுக்கலாம். அல்லது www.nta.ac.in அப்படின்ற இணையதள முகவரியிலையும் போயிட்டு அந்த டீடைல்ஸ் நம்ம விசாரிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த

உங்களுக்கான தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க, நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க. 011407590000, அதாவது 011407590000 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அல்லது www.nta.ac.in அப்படின்ற இணையதள முகவரியிலையும் இதை பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்.

சிறுவாணி சேனல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. சர்வதேச விருது ஒரு திரைப்படத்திற்கு கிடைச்சிருக்கு, ஆனா அந்த திரைப்படம் இன்னும் வெளியாகவே இல்லை அப்படின்றது தாங்க ஒரு விஷயம். ஸோ என்ன அப்படின்னா, என்ன விலை

அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரைப்படம் இப்போதான் தயாராகிட்டு இருக்கு. ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய கதை அவ்வளோ உணர்வு பூர்வமாக இருக்குது அப்படின்றதுனால தற்போது தாதா சாகே பால்கே சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த திரைக்கதைக்கான விருதை இது பெற்றிருக்குது. அது கதை சொல்லக்கூடிய அந்த விஷயங்களும் சரி, திரைக்கதைக்கும் ஒரு வலுவை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றதுக்காக இந்த திரைக்கதைக்கு என்ன விலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரைக்கதைக்கு இப்போ இந்த தேசிய விருது வழங்கி இருக்கிறாங்க. ஸோ ஆனால் இந்த திரைப்படம் இன்னும் வெளியாகலை அப்படின்றதான் ஒரு கருத்தாக இருக்குது. இந்த திரைப்படம் ஒரு சமூக அரசியல் பின்னணியை கொண்ட ஒரு திரைப்படமாகவும் கூடவே குடும்பம் த்ரில்லர் கதையை கொண்டு உருவாகி இருக்குது, உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: ட்ரீட்மெண்ட் பத்தி குழப்பமா இருக்கீங்களா? ஒரு சரியான செகண்ட் ஒபீனியன் உங்களுக்கு நம்பிக்கை தரும். KMCH ல ஃப்ரீ லிவர் செகண்ட் ஒபீனியன் கேம்ப் April 20 to May 6 வரை, காலை 9 to 2 வரை. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட் கால் 8754887568.

சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து நீரிழிவு நோய் அப்படின்றது எல்லா வயதினரையுமே தாக்கக்கூடிய ஒரு விஷயமாயிடுச்சு. இளம் வயதினர் இடையே நீரிழிவு நோயை அதிகரிச்சுட்டு வருது. இதை கருத்தில் வச்சுதான் மத்திய அரசு தன்னுடைய திட்டமான ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியகிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் மூலமா நிறைய பேருக்கு நீரிழிவு நோயிலிருந்து விடுபடக்கூடிய சில விஷயங்களை வந்து இந்த திட்டத்தின் மூலமா செஞ்சுட்டு இருந்தாங்க. இதன் மூலம் பிறப்புல இருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே நீரிழிவு நோய் பரிசோதனை செய்து வாழ்நாள் முழுவதுமே இலவச சிகிச்சை வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இதை விரிவுபடுத்திட்டும் இருக்கிறாங்க. இதுல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னா, சமூகம் மற்றும் பள்ளி அளவிலான பரிசோதனைகளை மாவட்ட அளவிலான பராமரிப்போட ஒருங்கிணைந்த நோயை முன்கூட்டியே கண்டறியும் ஒரு தொடர் சிகிச்சையை உறுதி செய்ய நோக்கமாக கொண்டுதான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. சோ மத்திய அரசின் மறுசீரமைக்கப்பட்ட RBSK இந்த 2.0 இந்த திட்டத்தின் இது ஒரு பகுதியாகவும் செயல்பட்டு வருது. நிறைய வழிகாட்டுதல், மோசமான உணவு பழக்கம், குறைந்து வரக்கூடிய உடல் சார்ந்த செயல்பாடுகள், அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை சூழல்கள், இந்த அபாயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட்டி காப்பாற்றணும். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாதான் நம்ம இந்த நீரிழிவு நோய் பிரச்சனையிலிருந்து சரி வரலாம் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க.

மாணி சாரல் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தரமான கல்வி தேடக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு வந்திருக்குது. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழே 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருது. பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகளும், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகளும், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளியும், அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனமும் செயல்படுது. இந்த பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால தரமான கல்வியும் வழங்கப்படுது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் அனைத்தும் அரசு நலத்திட்டங்களோடவும் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில இருக்குது. இது எங்கெல்லாம் செயல்படுது அப்படின்னு மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் பாடலை தொடர்ந்து.

சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிட்டு இருக்கிறீங்க. இப்போ நம்ம கேட்டிருந்தோம் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தரமான கல்வி வந்துட்டு வழங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த. ஸோ தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வந்து வழங்கப்பட்டுட்டு வருது. அனைத்து அரசு நலத்திட்டங்களும் இங்கு கிடைக்குது. எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்கள்ல இந்த பள்ளிகள் செயல்பட்டு வருது. ஸோ 2026ல இருந்து 2027 இந்த கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கையும் இப்ப நடைபெற்றுட்டு வருது. ஸோ உங்களுடைய குழந்தைகளுடைய திறமையை வளர்க்கணும் அப்படின்னா இந்த அரிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். அரசு பள்ளிகள்லையும் நீங்க சேர்க்கும் போது உங்க குழந்தையின் எதிர்காலத்துக்கான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையும் உருவாக்க முடியும். மேலும் இத பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அருகில இருக்கக்கூடிய சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை நேர்லையும் போய் அணுகி நிறைய விவரங்களை கூடுதல் விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் அணுகுனீங்க அப்படின்னா இத குறித்த மேலும் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம்.

நிகழ்ச்சி மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான அந்த அரசு கல்வி வாய்ப்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, சோ இது செவித்திறன் குறை உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு மேல்நிலை பள்ளியானது தர்மபுரி, தஞ்சாவூர், விருதுநகர், ஈரோடு இந்த மூன்று மாவட்டங்களில் நடைபெறுது. உயர்நிலை பள்ளி சேலம், காஞ்சிபுரம், நீலகிரி, புதுக்கோட்டை இந்த மூன்று நான்கு மாவட்டங்களிலும் செயல்படுது. நடுநிலை பள்ளி செங்கல்பட்டு, கடலூர் இந்த மாவட்டங்களில் செயல்படுது. பார்வைத்திறன் குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு மேல்நிலை பள்ளியானது திருவள்ளூர், தஞ்சாவூர், திருச்சியிலையும், நடுநிலை பள்ளி சேலம், புதுக்கோட்டை, மதுரையிலையும், தொடக்கப்பள்ளி சிவகங்கை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரியிலையும் செயல்பட்டு இருக்குது. கடுமையான இயக்கத்திறன் குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அரசு சிறப்பு பள்ளியானது மதுரையில் செயல்பட்டு இருக்குது. அது நடுநிலை பள்ளி தான் செயல்பட்டு இருக்குது. அதனைத் தொடர்ந்து அறிவுசார் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அரசு நிறுவனமான செங்கல்பட்டு மாவட்டத்தில் செயல்பட்டு இருக்குது. ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க ஏதாவது திறன் சார்ந்த பள்ளிகளில் சேர்க்கணும், அரசு பள்ளிகளில் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் கண்டிப்பா நீங்க போய் ஸ்கூல்ல சேர்க்கலாம்.

நினைவிற்கு இன்று காலை மணி 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி. மூத்தோருக்கான இந்த நிகழ்ச்சியில் திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ஓலப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா குறித்தும், திடலில் நடைபெறும் நாட்டு மாட்டு சந்தை

நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பணிகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய களந்தை கே. ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் அவர்களுடன்

0: நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி பகுதியில் மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் இன்று திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமி அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சுஜி. 10:02 உங்களுக்காக கேம் ஷோ காத்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து செய்தி சுருக்கம் 10 மணிக்கு இடம்பெற கேட்கலாம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மக்களுக்கு சேவையாற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும், இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹான்ஸ்லியனுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்தியாவைச் சேர்ந்த 2 பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டேகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 10:02:26 நொடி இணைஞ்சிருக்கோம் கேம் ஷோ. இன்னைக்கு கேம் விளையாட போறோம் எங்கூட வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா. எஸ், கேம் விளையாட போறோம்னு சொல்லிட்டீங்க. என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வார்த்தை விளையாட்டு தான் விளையாட போறோம். ஸோ அதோட ஸ்டார்டிங்ல உங்களுக்கான கேம் இப்பவே நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ மாதிரி கொடுப்பேன். அந்த க்ளூலேருந்து அதுக்கான விடையை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். நான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் சொல்றது, இது வந்து ஒரு பழம். இந்த ஒரு பழத்தை வந்து நம்ம சமைச்சும் சாப்பிடலாம், பழமாவும் சாப்பிடலாம். 6 எழுத்து வார்த்தை. இதற்கான பதிலாக நீங்கள் 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப்லையும் சொல்லலாம், ஆகாஷ் அணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லையும் இதற்கான பதிலை நீங்கள் சொல்லலாம்.

கேட்ட பாடல் ஸ்ரீனிவாஸ் சாதனா சர்கம் பாடியது. கேட்டுட்ருக்கோம் கேம் ஷோ. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் நம்ம விளையாட்டு கூடவே ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் பார்த்தாலை பரவசம், பேரழகன் படம் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில், ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் மின்னலை, இந்த படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்க போகிறோம். எஸ், நம்ம கேம் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம என்ன கேட்டிருந்தோம்னா, ஒரு பழம், இது ஒரு பழம், இதை வந்து சமைச்சும் சாப்பிடலாம் பழமாவும் சாப்பிடலாம், ஆறு எழுத்து வார்த்தை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதற்கான சரியான பதில் சொல்லியிருக்காங்க குஹன், சிந்து, கோத்தகிரி, உமா, மீனா, பாரதி, மகாலிங்கம், கள்ளிவளசு, கோவை, சார்லஸ் பதில் சொல்லியிருக்காங்க, கோணமலை ஆனந்தன் அண்ட் வந்து மனோ, கிரிஷ் பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த எழுத்து, ஆறு எழுத்து அதில் இல்லை, ஆனால் பதில் சொல்லியிருக்காங்க. திருப்பூர் பாலா, பாண்டிநகர், சிவசங்கர், தாசர்பட்டி, பாலசுப்ரமணியம், வி நிலங்கோ, சாமிச்செட்டிப்பாளையம் அண்ட் ஒரு குளூவோட முக்கணிகளில் ஒன்று அப்படிங்கிறத களியம்புத்தூர், பூங்குடி தேவி, கோபால், சரிதா பதில் சொல்லியிருக்காங்க, பீடம்பள்ளி வாசுதேவன், மல்லிகா மந்திராச்சலம். இதற்கான பதில் வந்து நீங்க ஒரு பதில் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நாங்க வந்து ரெண்டு பதில் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நேர்கள் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. பலாப்பழம் இதுக்கு வந்து சரியான பதில். இன்னொன்னும் சொல்லியிருக்காங்க வாழைப்பழம். எஸ், இதுவும் வந்து நம்ம சமைச்சும் சாப்பிடலாம் பழமாவும் சாப்பிடலாம், ஆறு எழுத்து இருக்குது, இது ஒரு பழம் கூடவே. சோ இப்ப பதில் சொன்ன நேர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்து நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்னா, நான் உங்களுக்கு வந்து ரெண்டு வார்த்தை சொல்வேன், அந்த ரெண்டு வார்த்தையிலிருந்து நீங்க புதுசா ஒரு வார்த்தை உருவாக்கணும். அந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள இருக்கிற எழுத்துக்களை வச்சுதான் இன்னொரு புது வார்த்தையை நீங்க உருவாக்கணும். அந்த ரெண்டு வார்த்தை திசை, ராட்டினம். ஃபர்ஸ்ட் வார்த்தை திசை, ரெண்டாவது வார்த்தை ராட்டினம். இந்த ரெண்டை வச்சு நீங்க இன்னொரு புது வார்த்தையை உருவாக்கி சொல்லுங்க ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்ல.

0: கேட்ட பாடல் புஷ்பவனம் குப்புசாமி பாடியது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: லிவர் நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணாதீங்க, உடனே KMCH ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் கேம்ப் பயன்படுத்துங்க. April 20 முதல் May 6 வரை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8754887568.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டுருக்கோம் கேம் ஷோ. கேட்டிருந்தது என்ன கேட்டிருந்தோம்னா, ரெண்டு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லுவேன், அதுலேருந்து நீங்கள் புதுசாக ஒரு வார்த்தையை உருவாக்கி சொல்லணும். அந்த வார்த்தையில் இருக்கிற எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். திசை ராட்டினம் அப்படிங்கிறது அந்த வார்த்தை. இதற்கான சரியான பதில் ஃபஸ்ட்டு நானே சொல்லிடுறேன். திராட்சை. இதை வந்து நிறைய நேயர்கள் வந்து உடனே பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கனியூர் அண்ணாதுரை, பீரம்பள்ளி வாசுதேவன், கோணமலை ஆனந்தன், திருப்பூர் இளங்கோ நகர், அம்பிகா தேவி, சண்முக சுந்தரம், உமா கணேஷ், சிறுமுகையிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. கல்யம்புத்தூர் சரிதா, தாசர்புட்டி பாலசுப்ரமணியம், சிவசங்கர், இந்திராணி, சோமசுந்தரம், ஜானகி, பாரதி மகாலிங்கம், திருப்பூர், குருவாயூரப்பன் நகர்லேருந்து பிரபஞ்சன், யஷ்வந்த், அறந்தாங்கி, விஸ்வம் பதில் சொல்லியிருக்காங்க. சௌமியா, சேகர், ஆவாரம்பாளையம், தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு, பாபு பதில் சொல்லியிருக்காங்க. இப்போ பதில் சொன்ன நேயர்களுக்கு எஸ் நிறைய பேர் வந்து என்னோட பேர் ஏன் படிக்கலையே அப்படிங்கிறீங்க. திரும்ப திரும்ப ஒருத்தவங்களோட பேர் படிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக டோட்டல் இந்த ஷோ முடியறக்குள்ள நீங்க பதில்கள் அனுப்புங்க, உங்க பேர் கண்டிப்பா வரும். அண்ட் அடுத்ததாக உங்களுக்கு இப்ப நான் கேட்க போற விளையாட்டு என்ன அப்படின்னா, இதுக்கு உடனே பதில் சொல்ல நீங்க ஆரம்பிக்கலாம். கை, அதாவது நம்ம கை இருக்கு இல்லையா, கை அப்படிங்கிற எழுத்துல முடியற 5 வார்த்தை நீங்க சொல்லணும். அந்த 5 வார்த்தையிலுமே 5 எழுத்துக்கள் தான் இருக்கணும். கை எழுத்தில் முடியும் 5 எழுத்து வார்த்தைகள், 5 சொல்ல ரெடியா இருங்க. பாட்டுக்கு அப்புறம் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம்.

கேட்ட பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா டிம்மி பாடியது. கேட்டுட்ருக்கோம், விளையாண்டுட்ருக்கோம் கேம் ஷோ. ஸோ நம்ம என்ன கேட்டிருந்தோம்னா, கை எழுத்தில் முடியும் அஞ்சு எழுத்துகள் இருக்கிற வார்த்தை, அஞ்சு வார்த்தையை கேட்டிருந்தோம். நேயர்கள் வந்து கை அப்படின்னு கேட்ட உடனே கையில் ஆரம்பிக்கிற வார்த்தைகள் நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் யாரெல்லாம் என்ன பதில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கோணமலை ஆனந்தன் பதில் சொல்லியிருக்காங்க, அன்பு ராணி, கலியம்புத்தூர் சரிதா, திரு சரிதா பதில் சொல்லியிருக்காங்க, ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டான், மல்லிகா மந்த்ராச்சலம், அண்ட் வந்து கீதா முடப்பலூர் பாலக்காடு கேரளாலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஆந்தோனிரா சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட, தண்ணீர் தடம் ஆலாங்கொம்பு தண்ணீர் தடம், விஜயகுமார், உமா மகேஸ்வரி, கதிர்வேல், குணத்தூர், ரமண முதலி, புதூர் சுதாகர், ஜீவா பதில் சொல்லியிருக்காங்க, சிறுமுகையிலிருந்து கணேஷ், அண்ட் மகாலிங்கம், தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் அவர் வந்து கைவீசம்மா, கைகால்கள், கைக்கட்டைன்னு கையில் ஆரம்பிக்கிற வார்த்தைகளை சொல்லிட்டீங்களே சார். இலகோ நகர் சண்முக சுந்தரம், சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி, மனோகரன் பதில் சொல்லியிருக்காங்க, அண்ட் அடுத்ததா ஜானகி, ரஞ்சித், பெருந்துரை, கூடவே சோமசுந்தரம் அவர்களும் பதில் சொல்லியிருக்காங்க, அறந்தாங்கியிலிருந்து விஸ்வம், பீலமேடு கோவை அமிர்த கணேசன் பதில் சொல்லியிருக்காங்க, அண்ட் அன்னபூரணி, கோபாலகிருஷ்ணன், களத்துப்புதூர், ரங்கசாமி, சாமிநாதன், ராஜேஸ்வரி, தாராபுரம், சங்கர்லிங்கம் பதில் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து சரியான பதிலும் சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை, எண்ணிக்கை, காணிக்கை, மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு மூணு எழுத்துகள் இருக்கிற வார்த்தைகள் கூட சொல்லியிருக்காங்க. நம்ம கேட்டிருந்தது அஞ்சு எழுத்துகள் இருக்கிற அஞ்சு வார்த்தை, அந்த அஞ்சு வார்த்தைகளுமே கையில முடியணும், கை அப்படிங்கிற எழுத்துல முடியணும். தும்பிக்கை, நம்பிக்கை, கார்த்திகை, படற்கை, உள்ளங்கைன்னு இன்னும் நிறைய கையில முடிய வார்த்தைகள் நேர்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான அடுத்த எழுத்து நே, நெடில்ல இருக்கும் இல்லைங்களா, அந்த நே, குரில் நேல தொடங்குற அஞ்சு எழுத்து இருக்க, அஞ்சு சொற்கள் நீங்க சொல்லணும். கரெக்டா பாத்துக்கோங்க, அஞ்சு எழுத்துகள் தான் இருக்கணும் அந்த வார்த்தையில, நீங்க அஞ்சு சொற்கள் சொல்லலாம்.

0: सहायता टेलीलॉ के ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்

சொல்லியிருந்த எழுத்து நே, குறில் நேவில் தொடங்கும் அஞ்சு எழுத்து இருக்கிற அஞ்சு சொற்கள் வேணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நெற்பயிர், நெத்தியடி, நெடுஞ்சாலை, நெஞ்சில், நெடுந்தீவு, சுரேஷ் கோவில் இருந்து சொல்லியிருக்காங்க. பீரம்பள்ளி வாசுதேவன் சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து நெடில் நேல பதில் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு பதில் சொல்லியிருக்காங்க. நெத்திலி மீன் அப்படிங்கறத நெருக்கடி நெருடலில் நெல்லுக்கடை விஸ்வம் அறந்தாங்கிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி, மனோகரன் பதில் சொல்லியிருக்காங்க. நெற்றிக்கன், நெற்றி வடு, நாராயணசாமி, சத்யபாமா, கோணவாய்க்கால் பாளையம் பதிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. குகன் சிந்து கோத்திகிரி, பாண்டியநகர் சிவசங்கர், இந்திராணி, பிரமீலா சென்னை, நவநீதன் சென்னிமலை, பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்தப்பிரியா, அகல்யா, கோணமலை ஆனந்தன் அண்ட் கூடவே திருப்பூர் பாலா பதில் சொல்லியிருக்காங்க. சில நேர்கள் தெரியல அப்படிங்கறத தெரியலங்கிறே சொல்லியிருக்காங்க, தெரியலிங்க எங்களுக்கு அப்படின்னு. நெடுஞ்சாலை, நெற்கதிர், நெசவாளர், நெல்மணி, நெகிழ்ச்சி, நெருக்கம், இந்த மாதிரி ஒன்னுல ரெண்டுல அஞ்சு வார்த்தை தானே நீங்க கேட்டீங்க. எங்ககிட்ட எக்கச்சக்கமான பதில் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய நேர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. உங்க பதில்களை பத்திரமா வச்சிருங்க, அடுத்த வார்த்தை அடுத்த விளையாட்டு என்னங்கிறத சொல்றேன். உங்களுக்கான அடுத்த விளையாட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு மூணு க்ளூ கொடுப்பேன், அந்த க்ளூல இருந்து அதுக்கான பதில நீங்க சொல்லலாம். மூன்று எழுத்து வார்த்தை இது, ஒரு வகை மரம். அடுத்த க்ளூ, புலியின் மறுபெயர். இதற்கான பதில வாட்ஸ்அப்ல நீங்க சொல்லலாம்.

கேட்ட பாடல் கார்த்திக் பாடியது. பாடலுக்கு முன்னாடி நாம சொல்லியிருந்த வார்த்தை மூன்று எழுத்து வார்த்தை. இது வந்து ஒரு வகை மரம் புலியின் மறுபெயர். இதுக்கான சரியான பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் வந்து மூக்குனூர் பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி பதில் சொல்லியிருக்காங்க. கூடவே இந்திரபிரியா அகல்யா சுரேஷ் கோயம்புத்தூர்லேருந்து பெருந்துரை சோமசுந்தரம் ஜானகி ரஞ்சித் பதில் சொல்லியிருக்காங்க. விஸ்வம் மரதாங்கி சங்கர்லிங்கம் ராஜேஸ்வரி தாராபுரம் அவினாஷி ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம் செந்தில் பிரபு திவ்ய பாரதி அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. மகேஸ்வரி மஞ்சூர்லேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. அன்புராணி சண்முக சுந்தரம் கூடவே கணேஷ் சிறுமுகையிலிருந்து கனகரத்னம் கனியாம்பூண்டியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. ரேஷ்மா இளங்கோ நகர் சண்முக சுந்தரம் திருப்பூர் பாலா சொல்லியிருக்காங்க. சிங்கநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி பதில் சொல்லியிருக்காங்க. இதற்கான சரியான பதில் வேங்கை புலியின் மறுபெயர் அப்படின்னு கேட்டோன்னே சில நேர்கள் வந்து டைகர் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க. எனிவே இன்னைக்கு இப்போ நம்ம கேட்டிருந்த குவஸ்டினுக்கு பதில் சொன்ன நேர்களுக்காக இது. நீங்க தான் உடனே பதில் சொல்றீங்களே. இப்ப உங்களுக்கு நான் கேட்க போற இந்த விளையாட்டுக்கு நீங்க இப்பவே இம்மிடியட்டா பதில் அனுப்பலாம். வாட்ஸ்அப்ல சொல்லுக்குள் சொற்கள் தான், ரெண்டு வார்த்தை சொல்லுவேன், அதுல இருந்து ஒரு வார்த்தை நீங்க உருவாக்கணும். முதல் வார்த்தை தென்னை, அடுத்த வார்த்தை தூரல், பதில் சொல்ல ஆரம்பிங்க. சோ இந்த ரெண்டு வார்த்தையில இருக்கிற எழுத்துக்கள் தான் அந்த மூணாவது வார்த்தையில உருவாக்க போற வார்த்தையிலும் இருக்கணும் அப்படிங்கறது தான். தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து முள்ளக்காடு பாபு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. துரைசாமி ஜமீன் ஊத்துக்குழியிலிருந்து வெற்றி ராஜ்குமார் ஊட்டியிலிருந்து பதில் சொல்றாங்க, பதில் சொல்லியிருக்காங்க. தென்னை தூரல், இந்த ரெண்டு வார்த்தையிலிருந்து மூணாவது ஒரு வார்த்தை உருவாக்கணும்.

கேட்ட பாடல் உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல கேட்டுட்டு இருக்கோம், விளையாண்டுட்டு இருக்கோம் கேம் ஷோல. சொற்களுக்குள் சொல், சொற்கள் இருந்து ஒரு சொல்லு உருவாக்கணும்னு ரெண்டு வார்த்தை சொல்லியிருந்தோம். தென்னை தூரல், இதுல இருந்து என்ன வார்த்தை உருவாக்கலாம் அப்படிங்கறதா. தென் பொன்முடியிலிருந்து நாகமணி, மூக்கனூர்ல இருந்து ராஜாமணி பதில் சொல்லியிருக்காங்க. சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர், கமலேஷ், ஸ்ரீரித்வி, உமா கணேஷ், சிறுமுகை, கோகுல் பதில் சொல்லியிருக்காங்க. ஜானகி பதில் சொல்லியிருக்காங்க பெருந்துறையிலிருந்து. அண்ட் கூடவே பாபு பதில் சொல்லியிருக்காங்க. சாமிச்செட்டிப்பாளையம் வி என் இளங்கோ, தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், விஸ்வம் மரந்தாங்கி, கள்ளிவளசிலிருந்து மகாலிங்கம், கனகரத்னம் கனியாம்பூண்டியிலிருந்து பதில் சொல்லியிருக்காங்க. சங்கர்லிங்கம், ராஜேஸ்வரி, தாராபுரம், ராமகிருஷ்ணன் பதில் சொல்லியிருக்காங்க. இதற்கான பதில் தென்றல். நிறைய நேர்கள் வந்து இதுக்கு சரியான பதில் தான் சொல்லியிருக்கீங்க. சில நேர்கள் வந்து அதிலிருந்து கொஞ்சம் விலகி அதுலேருந்து வேற வேற எழுத்துக்கள், அதில் இல்லாத எழுத்துக்களும் சேர்த்து பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்திரன், அக்ஷி மீனாட்சி, செந்தில் பிரபு பதில் சொல்லியிருக்காங்க மூக்குனூர் சண்முகா நகர்லேருந்து. இந்த கேள்விக்கான பதில் சொன்ன நேர்களுக்காக இந்த அப்ளாஸ். எஸ், அடுத்து வந்து உங்களுக்கு டைம்லால உடனே இந்த கேள்விக்கான இந்த விளையாட்டை வந்து நீங்க விளையாட போறீங்க. அதாவது ரொம்ப ஈஸியானதுதான். நெடில் நா, நாக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நெடில் நாவில் தொடங்குற, ஸ்டார்ட் பண்ற நான்கு எழுத்துக்கள் இருக்கிற நான்கு வார்த்தைகள் சொல்லணும். நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப்ல. ஸோ நம்ம முன்னாடி கேட்டிருந்த கேள்விகளுக்கு ஃபேஸ்புக்லயும் நிறைய நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன், முத்துலக்ஷ்மி, கோவிந்தராஜ், யதுநந்தனன், வாசுதேவன், முத்துக்குமார், ஆறுச்சாமி தடாகம் பகுதியிலிருந்து, ஆனந்தன், அஜய், இவங்களாருமே பதில் சொல்லியிருக்காங்க. நமுனா நாகராஜ், ஃபேஸ்புக்ல நேயர்கள் வந்து கேட்டதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நெடில் நா, நா அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நான்கு எழுத்து இருக்கிற நான்கு வார்த்தைகள் சொல்லணும். நாக்கு சொல்லியிருக்காங்க, அது வந்து மூணு எழுத்துதான் இருக்குது. நாகமணி பதில் சொல்லியிருக்காங்க. சண்முகா நகர்லேருந்து சிவகுமார், மலர்குடி, நான்கு எழுத்து இருக்கணும். நிறைய நேர்கள் வந்து நாலு ஸ்டார்ட் பண்றதை மட்டும் கேட்டுட்டு மூணு எழுத்து இருக்கிற வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க.

நான்கு எழுத்து இருக்கிற நான்கு வார்த்தைகள் சொல்லணும். அது வந்து நெடில் நாளை தொடங்கணும். 40 பதில் சொல்லியிருக்காங்க கோகுல் பிரியா. அண்ட் எங்கிருந்து பதில் சொல்லியிருக்காங்க, அவங்க சரவணம்பட்டி பகுதியிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக வந்து யார் எங்கேருந்து சொல்லியிருக்காங்கன்னா, குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. நாணயம், நாற்காலி, நாட்கள், மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரிய வதம்பச்சேரியிலேருந்து, சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி, தீபிகா, சபரி சின்ன வதம்பச்சேரியிலேருந்து சொல்லியிருக்காங்க. நால்வர் நாணயம் பதில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் நாட்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து சபரி பிரியா சரோஜினி பதில் சொல்லியிருக்காங்க. நாளிதழ் நாடகம், இன்னும் நிறைய வார்த்தைகள் வந்துட்டே இருக்குது. லதா பிரேம் பதில் சொல்லியிருக்காங்க. கள்ளிவளசிலிருந்து பாரதி, கணேஷ் சிறுமுகையிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. நாகரீகம் அப்படிங்கிறது வந்து அஞ்சு எழுத்திருக்கிற வார்த்தை. நாவல் அவங்க சொல்லியிருக்காங்க, மூணு எழுத்திருக்கிறது. ஓகே, இன்னும் நிறைய பதில் வந்துட்டே இருக்குது. ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டான் பகுதியிலேருந்து இந்த பாடலை தந்து இன்னும் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.

கேட்ட பாடல் சங்கர் மகாதேவன் திப்பு பாடியது. எஸ் பாடலுக்கு முன்னாடி நா நெடில் நா அப்படிங்கிற எழுத்துல தொடங்குற நான்கு எழுத்துகள் இருக்கிற நான்கு வார்த்தையை கேட்டிருந்தோம். பதில் சொல்லியிருக்காங்க நாடகம் நாட்கள். ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து பதில் சொல்லியிருக்காங்க. தென் பொன்மொழியிலிருந்து நாகமணி. லதா ஃப்ரம் அத்திக்காடுல இருந்து பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து மூக்குனூர் பூபதி ராஜேந்திரன். அவங்க வந்து நாள் ஆரம்பிக்கிற நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து நடிப்பு நடிகர் நாடகம் நாட்கள் வெள்ளலூர்லேருந்து நாச்சிமுத்து பதில் சொல்லியிருக்காங்க. சுரேஷ் ஃப்ரம் கோவை. திருப்பூர் பாலா பதில் சொல்லியிருக்காங்க. மூக்கனூர் சண்முகநகர் பிரதீக்ஷனா குமரன். ஆலங்கொம்பு தண்ணீர் தளம்லேருந்து உமா மகேஸ்வரி விஜயகுமார் பதில் சொல்லியிருக்காங்க. கன்னியாம்பட்டி கனகரத்தினம். சோமசுந்தரம் ஜானகி ரஞ்சித் ஃப்ரம் பெருந்துறையிலிருந்து பிரமீலா சென்னை. ராமகிருஷ்ணன் கொழுமுக்குண்டான் சிங்கானல்லூர் மனோகரன் பதில் சொல்லியிருக்காங்க. கணேஷ் சிறுமுகை பீலமேடு கோயம்புத்தூர்லேருந்து அமிர்த கணேசன் பதில் சொல்லியிருக்காங்க. நாற்பது நாற்காலி. நிகழ்ச்சியில பதில் சொன்ன நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இன்னும் நிகழ்ச்சியோட நிறைவா ஒரே ஒரு கேம் மட்டும். அது வந்து என்னன்னா ரெண்டு சொற்கள்ல இருந்து ஒரு புதிய சொல் உருவாக்குறது. அப்பம் பவளம். பவளம் ஒன்னு, அப்பம். இதுல இருந்து வார்த்தைகள் நீங்க சொல்லலாம்.

கேட்ட பாடல் தேவன் ஏகாம்பரம் பாடியது. நம்ம பாடலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், ரெண்டு சொற்கள் இருந்து ஒரு புதிய சொல் உருவாக்கணும், அப்பம் பவளம். இதற்கான பதில் அப்பளம் அப்படிங்கறத வந்து நேர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கணேஷ் சிறுமுகை, பள்ளிப்பாளையம் ஜோதி, தேஜாஸ்ரீ பதில் சொல்லியிருக்காங்க. வடிவேல், கொடுவே, துரைசாமி, சிங்கநல்லூர்ல இருந்து மனோகரன் பதில் சொல்லியிருக்காங்க. சங்கர்லிங்கம், இளங்கோ, வரதராஜ், கீதா பதில் சொல்லியிருக்காங்க. இளங்கோ சாமிச்செட்டிப்பாளையத்திலிருந்து, தென் பொன்முடியிலிருந்து நாகமணி பதில் சொல்லியிருக்காங்க. ஜெய் ரித்விக் பதில் சொல்லியிருக்காங்க எங்கிருந்து. கூடவே கனிஷ்க் ஆலங்கொம்பு தண்ணீர் தளம் பகுதியிலிருந்து, அண்ட் அடுத்ததா கல்யம்புதூர்லேருந்து சரிதா, பாலா திருப்பூர்லேருந்து பாரதி மகாலிங்கம், மல்லிகா மந்த்ராச்சலம், சிந்து பதில் சொல்லியிருக்காங்க. சிவகுமார், ராஜேந்திரன்.

அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததா வெள்ளலூர்லேருந்து நாச்சிமுத்து, இன்னைக்கு நம்மளோட கேம் ஷோல கலந்துக்கிட்டு பதில் சொன்ன நேயர்களுக்கும் பதில் சொன்ன முயற்சி செய்த நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கள். நேர்களை, நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு காலையில 11:30 வனப்பூக்கள் நிகழ்ச்சியில் சாய்வு நாற்காலி, மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுச்சாமி அவர்களுடன் நேர்முகம், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. மதியம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பணிகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை கே ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் அவர்களுடன் நேர்முகம். கேம் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் ஆர்ஜே ஆதிசிவா. இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து படித்ததில் பிடித்தது கேட்குங்க ஆர்ஜே சுஜி கூட.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும், இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வலுவான ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு வசதிகளை ஏற்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகா தலைவர் திரு விஜய் மற்றும் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேகா 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹன்ஸ்லியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 1440 ரூபாய் குறைந்து 1,10,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யஷ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேரம் 11:02 ஆகுது. படித்ததில் பிடித்தது கேட்டு ரசிக்க போறீங்க. இன்னைக்கு படித்ததில் பிடித்ததுல சிறுகதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைரமாலையின் ரகசியம். இதுதான் அந்த சிறுகதையினுடைய ஒரு டைட்டிலா இருக்குது. இந்த சிறுகதையில என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வைரமாலைய வச்சுதான் இந்த டோட்டல் கதையுமே உருப்பெற்றிருக்குது. உலக புகழ்பெற்ற சிறுகதை மேதை அவர் எழுதின இந்த சிறுகதையில வந்து ஒரு உற்சாகமான ஒரு விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. உற்சாகமான ஒரு பார்ட்டி, உற்சாகமான ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு குடும்ப குடும்பமா போறாங்க. சோ அங்க வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த உரையாடலும், அதுக்கப்புறமா ஃபியூச்சர்ல ஒரு 10 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய உரையாடலும் இந்த சிறுகதையை முடிக்குது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. அப்படின்னு ஒரு சாதாரண அலுவலக ஊழியரின் மனைவி இருக்கா, அவங்களுக்கு வந்து வசதி பெருசா கிடையாது, ஆனா கனவுகள் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. எப்பவுமே தன்னை வந்து ஒரு கனவான ஒரு வாழ்க்கைக்குள்ள தான் வந்து பெருசா வரணும், பெரிய ஆளா இருக்கணும், நிறைய ஒரு ராணி மாதிரியான வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ஒரு கனவு அவ கண்ணு முன்னாடி எப்பவும் வந்து போயிட்டே இருக்கும். அவளுக்கு ஒரு பெரிய விருந்துக்கு அழைப்பு வருது. மீனா கிட்ட ட்ரெஸ் இருக்கு, இப்போ ஒரு பார்ட்டிக்கு போட்டு போற அளவுக்கு, ஒரு இல்ல ஒரு ஃபங்க்ஷன், ஒரு திருவிழா அப்படின்னா நம்ம ஒரு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருப்போம், பார்த்து பார்த்து அலமாரியில அழகா அலங்கரிச்சு ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருப்போம். அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவ கண்ணு முன்னாடி ஞாபகத்துக்கு வருது. சரி, இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், இந்த விருந்துக்கு போகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு தன்னை அலங்காரப்படுத்திக்குவோ அப்படின்றத ஒரு டைம் இமேஜின் பண்ணி பார்க்கறான். அந்த கற்பனையில அவ அவ்வளோ அழகா இருக்கா. ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாம் அவளுக்கு இருக்கு அப்படின்றது தெரியுது, ஆனா போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா எதுவுமே இல்லை, ஒரு நகை கூட நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி

வருத்தப்படுறா. அவ கணவன் வந்து கஷ்டப்பட்டு அந்த அழைப்புதலை வாங்கிட்டு வராரு. ஆனா அவளோட கண்ணு அந்த அழைப்புதலை பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் தன்னை ஒரு கவலையிலேயே கொண்டு போயிட்டு இருக்கா. அவ என்ன நினைக்கிறா அப்படின்னா, அங்க போறதுக்கு நான் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், அதுக்கு மேட்சிங்க நம்ம கிட்ட போடுறதுக்கு என்ன நகை இருக்கு, அது எப்படி வந்து யாருக்கிட்ட வாங்கலாம் அப்படின்ற ஒரு கற்பனைய கண்ணில் வந்து ஓட்டிகிட்டே இருக்கா, அந்த மனத்திரையில ஓட்டி பார்த்துட்டே இருக்கா. அப்பதான் டக்குன்னு அவளுடைய பணக்கார தோழி வந்து அவளுக்கு ஞாபகத்துக்கு வரா. அந்த தோழி கிட்ட ஒரு வைர மாலையை வாங்குறா. வைர மாலையை வந்து அவ தோழியும் வந்து சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு தானே அப்படின்னு சொல்லி அவளும் கொடுத்துடுறா. அந்த மாலையை வாங்கி போட்டதோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காகவும் சரி அவ முகத்துல ஒரு தனி தேஜஸே கொடுக்குது. அந்த மாலை மின்னும் போது அவளுடைய வாயில இருக்கக்கூடிய அந்த பற்களின் முத்துக்களும் வந்து அவ்வளோ அழகா தேஜஸா ஒழிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதை பார்த்து அவள் ரொம்ப சந்தோஷப்படுறா. கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு தன்னை ஒரு அரசி மாதிரி பார்க்குறா. பார்க்கும் போதே அவளுக்கு எப்படி தெரியுதுன்னா, ச்சே இந்த உலகத்துலேயே நான் தான் பெரிய ராணி, நான் தான் ஒரு அரசி, எவ்வளோ அழகாக இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி தன்னுடைய அந்த அழகையும் அந்த வைர மாலை போட்டதுக்கப்புறம் அந்த தோனியும் நினச்சி அவள் ரொம்ப ரசித்து பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு?

வைரமாலை ரகசியம் பத்தின ஒரு சிறு கதை. இந்த கதையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறோம். சோ பார்ட்டிக்கு போற மீனாக்கு பார்ட்டி ஒரு பணக்காரன் மாதிரி வாழ்றது, ஒரு ராணி மாதிரி தன்னை உணர்ந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா ஒரு சாதாரண எளிமையான ஒரு வீட்டை சேர்ந்தவா, அவளுடைய கணவர் வந்து ஒரு அலுவலகத்துல ஒரு சாதாரண வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு. தனக்கு வந்து ஒரு பெரிய ஆடம்பர வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அவர் வந்து ஒரு அழைப்புதல் வாங்கிட்டு வந்து கையில கொடுத்து அந்த பார்ட்டிக்கு நம்ம போகலாம் அப்படிங்கும் போது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த அழைப்புதலை கூட பார்க்காம அவளுடைய கனவுக்குள்ள மிதந்துட்டு இருக்கா. எவ்வளவுலாம் நம்மள அழகா நம்ம வந்து க்ரூம் பண்ணிக்கலாம், பெண்களுக்கே உரித்தான ஒரு குணம் இல்லையா, தன்னை வந்து எப்படியெல்லாம் அலங்கரிக்க முடியும் அப்படின்றத பார்த்து பார்த்து அலங்கரிச்சு ஒரு வழியா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கும் போயிடுறா. அங்க அவளுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், தன்னை பார்ட்டிக்குள்ள பார்க்கவும் போது எல்லாரும் அவளையே பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல். எல்லாரும் நீ இது எங்க வாங்கின, இந்த சாரி எங்க வாங்கின, இந்த வைர மாலை எங்க வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து கேட்கும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா, அவ்வளவு உற்சாகமா, இது வந்து என் கணவர் வாங்கி கொடுத்தாரு, இது வந்து நான் அங்க வாங்கினேன் இங்க வாங்கினேன்னு சொல்லிட்டு அவ கற்பனைக்கு எட்டாத பெரிய கதையெல்லாம் சொல்லிட்டே போயிட்டே இருக்கா. அங்க மீனா ரசிச்ச அந்த ஒரு 4 மணி நேரம் அவ்வளவு சந்தோஷத்தின் உச்ச கட்டத்துல இருக்கா. அதுக்கப்புறமா அவ வீடு திரும்பக்கூடிய நேரம் வருது, மாலை நேரம் அவ வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது ஒரு பெரிய பதற்றம், ஒரு பதற்றமான சூழல் வீட்டுல சுத்தி நிலவுது. என்ன பதற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ கழுத்துல இருந்து அந்த மாலைய காணும், அந்த வைர மாலை எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. எங்க விழுந்துச்சு, ஒருவேளை வண்டியில விழுந்திருக்குமா, இல்ல ரோட்ல நம்ம நடந்து வந்தோம்ல அங்க விழுந்திருக்குமா, இல்ல அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்ல ஒருவேளை அங்க விழுந்திருக்குமா, இல்ல நம்ம ட்ரெஸ்லயே எங்கேயாவது மாட்டியிருக்குமா அப்படின்னு சொல்லி அவ ஒவ்வொரு இடமா தேடுறா. அவளோட வாய்ஸ்லயுமே வந்துட்டு அங்க இருக்குமா இங்க இருக்குமா அப்படின்னு யோசனையில நிறைய மாடுலேஷன்ல பேசி பாக்குறா. சோ அவருடைய கணவர் வந்து எங்கேயுமே தேடியுமே நமக்கு கிடைக்கலையே, எங்க நீ போட்ட அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேரும் அவ்வளவு அவசரமா அவ்வளவு எவ்வளவு ஜாலி

ஜாலியாக காலையில் வந்து பார்ட்டிக்கு போனாங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்களோ திரும்பி வரும்போது எக்கச்சக்கமான அவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தவங்க அதே துயரத்தில் வந்து வீட்டுக்கு வந்தபோது அந்த மனசு கஷ்டத்தில் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாலை எங்கே தேடியுமே கிடைக்கல, என்ன பண்ணுறதே தெரியல. இவ்வளோ விலை உயர்ந்த மாலை நம்மளை நம்பி நம்ம ஃப்ரெண்டு நமக்காக கொடுத்துருக்காளே, எப்படி நம்ம மிஸ் ஆக போச்சு, எப்படி நம்ம தொலைக்க போச்சு, எங்கே தொலைஞ்சிருக்கோம், யார் எடுத்திருப்பாங்க அப்படின்ற பல கேள்விகளோட தேடி தேடி பார்த்து ஒரு கட்டத்தில் அது எங்கேயுமே கிடைக்கல. உன்னை என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அந்த மாலை எங்கேயுமே தேடி கிடைக்கல இல்லை சார், தன்னுடைய கணவன் கிட்ட வந்து சொல்லி அவள் பேசி என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினது, இந்த மாலையை வந்து அவளுக்கு எப்படியாவது நான் திருப்பி கொடுக்கணும், எங்கேயாவது நம்ம கடன உடனே வாங்கியாவது அந்த மாலையை வந்து வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கடன் உடனெலாம் வாங்கி பழைய மாலையை விட அதிக விலையில் இன்னொரு மாலையை செஞ்சு தராங்க. இங்கே தான் மீனாவோட வாழ்க்கையே மாறுது. அது வரைக்கும் தான் கிட்ட பணம் இல்லாட்டாலும் வீடு நிறைய சந்தோஷம் நிம்மதி அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்த அந்த சூழல் போக போக போக அவங்களுடைய வாழ்க்கையின் பாதையையே மாற்றுது.

வைரமாலைக்கு ஆசைப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல சிக்கிட்டமே அப்படின்னு கணவனும் மனைவியும் ரொம்ப நேரமா உரையாடிட்டே இருக்கிறாங்க. தங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதங்களும் வருது. அது எப்படி வந்து அந்த மன கஷ்டத்தை தீர்க்கிறது அப்படின்றது ரெண்டு பேருக்குமே தெரியல. சோ ரெண்டு பேருமே வந்து ஒரு தன்னுடைய மனைவியின் ஆசைப்பட்டதுக்காக எங்கேயோ இருந்து கடன உடனெல்லாம் வாங்கி அந்த வைரமாலைய திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு ஒரு வாழ்நாள் முழுக்க தண்டனையா அமைய ஒரு விஷயமா காத்திருந்திருக்குது அப்படின்றது அவங்களுக்கு அப்ப புரியல. அப்ப ஆரம்பிச்சதுதான் மீனாவுடைய கஷ்டமும். வைரமாலைய வாங்குறதுக்கு உண்டான அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவளும் அவங்களுடைய கணவனும் சேர்ந்து வாழ்நாள் முழுக்க அவங்களோட வசதிகள் எல்லாத்தையும் இழக்க ஆரம்பிக்கிறாங்க. விலை உயர்ந்த நகங்களை எல்லாமே வித்துட்டாங்க. சோ வீட்டை மாத்திட்டாங்க. வறுமையில வாடக்கூடிய ஒரு சூழலும் வந்துருச்சு. ஒரு 10 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. இப்படி ஒரு வறுமையில வாடியே தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திட்டே இருக்கிறா மீனா. ஒரு கட்டத்துல வந்து சரி அப்படி எங்கேயாவது போய் இளைப்பாரலாமே அப்படின்னு அப்படி நடந்து போகும்போது ஒரு பார்க்க ஓரமா அப்படி நடந்து போறா. இது நடந்து கடகட கடகட கடன் ஒரு 10 வருஷம் ஓடிடுச்சு. அந்த தம்பதி ஒரு அடிமை வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க. மனசு ஃபுல்லா ஒரே பாரமும் ஒரே கஷ்டமும். அதை நினைச்சு நினைச்சு அவ தூங்காத நாளே அந்த அவளுடைய தூக்கத்தெல்லாம் தொலைச்சு தூக்கத்துல கூட அவ வந்து இந்த மாதிரியான விஷயத்த அந்த வைரமாலையை நம்ம தொலைக்காம இருந்திருக்கலாமே இப்படியே நினைச்சு நினைச்சு புலம்பிட்டு இருக்கா. 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்குது அப்படின்னா மீனா ரொம்ப வயசாகி களைச்சு போய் அந்த பார்க்ல அப்படி நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ எதேச்சியா அந்த வைரமாலை கொடுத்த தோழிய பாக்குறா. அந்த தோழி இன்னும் அவ்வளவு இளமையா அப்படியே இருக்கா, அவ்வளவு அழகாவும் இருக்கா. மீனா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் தான் உன்னுடைய தோழின்னு அந்த தோழிக்கு வந்து மீனாவை அடையாளமே தெரியல. ஏன்னா ரொம்ப இளைச்சி போய் ரொம்ப வறுமையில வாடி அப்படி வயசான ஒரு முதிர்ந்த தோற்றத்துல பார்க்கும் போது நீயா மீனா என்னாச்சு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல நான் உன்கிட்ட ஒரு நாள் மாலை வாங்கினேன்ல இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லி கேட்கும் போது நீ கூட கொடுத்தல அப்படிங்கும் போது ஆமா நான் கொடுத்தேன் என்னாச்சு அந்த மாலை நல்லா தானே இருந்துச்சு நீ கூட நல்லா இருக்குன்னு சொல்லி வந்து என்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணி அப்படிங்கும் போது ஆமா நான் அப்ப சொன்னேன் ஆனா வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது அந்த மாலை இல்ல அது எங்கேயோ மிஸ் ஆயிருச்சு உன் மாலையை தொலைச்சிட்டமே இவ்வளோ பெரிய வைர மாலையை எனக்காக நம்பி என் ஃப்ரெண்டு நீ கொடுத்துருக்க ஆனால் உன்கிட்ட என்னால் திருப்பி கொடுக்க முடியலையே எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. ஸோ அந்த கஷ்டத்துலேயும் மீறி நான் வந்து உனக்காக அந்த வைர மாலையை கடன் உடனெல்லாம் வாங்கி எல்லாருக்கிட்டையும் எவ்வளோ எவ்வளோ பேச்சு வாங்க முடியுமோ வாங்கி உன்கிட்ட நான் திருப்பி கொடுத்தேன். கொடுத்துட்டு இப்போ பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டமே கிடையாது அந்த அளவுக்கு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்ஸில் ஷேர் பண்ணும்போது அந்த தோழி அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறேன். இன்னமே நான் இப்படி சொல்லிட்டேன் நான் உனக்கு கொடுத்தது வெறும் டூப்ளிகேட் மாலை தான் அது ஒரிஜினல் வைர மாலை கிடையாது அதோட ரேட்டே வெறும் 500 ரூபாய் கூட இருக்காது அதை விட குறைவாக தான் இருக்கும். நம்ம சில சாரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கும் போது அந்த கடையிலே என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு உண்டான ஜுவல்லரிஸ் ஆக்சசரிஸ் அதுக்கு டூப்ளிகேட்டாக இருக்கிற சில விஷயங்கள் மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கம்மலோ வளையலோ இல்லை நெக்லஸோ இந்த மாதிரி இருக்கும் அதில் கிடைச்சாதான் அந்த வைர மாலை மாதிரியான ஒரு டூப்ளிகேட் மாலை அது வந்து வெறும் 500 ரூபாய் கூட கிடையாது. நீ என்கிட்ட அப்பவே சொல்லியிருந்திருக்கலாம்ல நீ ஏன் சொல்லாம விட்டேன்னொன்னு ஐயோ அந்த மாலை அவ்வளோ புதுசாக இருக்கும் போது பார்த்து நான் கூட அது வந்து ஒரிஜினல் வைர மாலை தான் நினச்சிட்டேன் அது அதையே நீ கேட்குற அதுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் 10 வருஷம் அப்படியே இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்கோம். 10 வருஷம் எங்களோட உழைப்பு வாழ்க்கை சந்தோஷம் எல்லாமே வீணா போச்சு இந்த ஒரு நிமிஷத்துல வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வருத்தத்துக்குள்ளாகிறா.

வைரமாலையின் ரகசியம் மீனாவினுடைய கதையை தான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா. ஒரு 10 வருஷம் அந்த வைர மாலைக்காக, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, 10 வருஷத்தையே வீணா கண்டு முன்னாடி இழந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து அவங்க வாழ்க்கையில நடந்ததை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இந்த கதை மூலமா. ஸோ நம்மளுமே அப்படிதான், சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்காக, சின்ன சின்ன கௌரவத்துக்காக மற்றவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க, எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம நிறைய விஷயத்தை இழந்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரியான தேடல நம்மளுடைய சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம இப்படி இழக்கும் போது, மீனா கண்ணு முன்னாடி 10 வருஷம் போன மாதிரி நம்மளுடைய கண்ணு முன்னாடி எத்தனை வருஷங்களை நம்ம கடந்திருப்போம். மற்றவங்க நம்மளை பார்க்கும் போது, சா இது நல்லா இருக்கணும், இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, எங்க வாங்கின அப்படி நம்ம கிட்ட கேட்கணும் அப்படின்றதுக்காகவே நம்மளையும் மீறி நமக்கு என்னது வருமோ, நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்களை வாங்கி யூஸ் பண்ணும் போது நம்ம அதை அழகா மெருகேற்றி காட்டுறது நம்ம கிட்ட தான் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம இந்த மாதிரி கடன் உடன் வாங்கி

0: அந்த ஒரு இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக மெனக்கிடுறோம்ல, அப்பதான் தன்னுடைய வாழ்க்கையை நம்ம தொலைச்சிடுறோம். ஸோ நிம்மதியான வாழ்க்கை என் எப்படி இருக்கு, எப்போ இருக்கும் அப்படின்னா, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையும் சரி, நம்ம மனசுலையும் சரி, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னு நினைச்சாலே அது அவுட்புட்டா நம்மளுடைய முகத்திலையும் ஒரு சிரிப்பா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பாக்குறவங்களுமே வந்து இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அப்படின்றத இந்த சிறுகதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வெற்றிவேல் திரைப்படத்திற்காக பாடல்கள் கேட்டு ரசித்தீங்க. படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
2: லிவர் நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணாதீங்க, உடனே KMCH ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் கேம்ப் பயன்படுத்துங்க. April 20 முதல் May 6 வரை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8754887568.
0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபாலி இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேரம் 11:30. நாம் இனி கேட்கலாம்
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. வணக்கம் நேயர்களே, சாய்வு நாற்காலி இது மூத்தோருக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இன்றைய விருந்தினர் புன்னுசாமி சார் அவர்கள் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. அவரை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். அவர் வந்து ஒரு எழுத்தாளர், திருக்குறள் சிந்தனையாளர், தேசிய பஞ்சாலை கழகத்தில் பணி நிறைவு செய்தவர். சார, வரவேற்போமா. வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம். நேயர்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
3: சார், உங்களோட சொந்த ஊர் எது?
4: என்னுடைய சொந்த ஊர் வந்து சத்தியமங்கலத்து பக்கத்துல ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அப்புறம் அங்கதான் வந்து நான் ஒரு 7 வயது வரைக்கும் நல்ல பார்வை தெரிஞ்சு அங்கதான் படிச்சுட்டு.
3: அப்படியா? சிறு வயதுல பார்வை இருந்தது. எதுனால?
4: மஞ்சக்காமலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்துல நாட்டு வைத்தியம் பண்ணிட்டாங்க.
3: கிராமப்புறத்துல மருத்துவ வசதி இல்லாதனால லோக்கலா ஏதோ வந்து கை வைத்தியம் மாதிரி பாத்துருக்காங்க.
4: ஆமாங்க.
3: அதுல பார்வை குறைபாடு வந்துருச்சு, சுத்தமா தெரியாம போயிடுச்சு.
4: நல்லா தெரிஞ்சிட்டு இருந்து சுத்தமா தெரியாம.
3: நீங்க ஒரு 7 வயசு தான், குழந்தைதான்.
4: ஆமா.
3: அப்ப உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்
4: சின்ன வயசு? அம்மா அப்பாவை பார்த்தா அது ஞாபகம் இருக்கு. அப்புறம் போர்க்க பவன் சார் டேமுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஒருத்தர் நிக்கிற மாதிரி பரசல் இருக்கிற மாதிரி அந்த சூழ்நிலை இருந்து, பிறகு இந்த பாடத்துல குருவியும் குரங்குன்னு ஒரு பாடம் ஒண்ணு ஸ்கூல்ல இருந்து அது வரைக்கும் போயிருக்கிறேன். அந்த குருவியும் குரங்கு இருக்கிறது, அதுக்கு பிறகு எல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லை. அப்ப 1964 அப்படிங்கும் போது இன்றைய ஒரு விஞ்ஞான வளர்ச்சி அன்று இல்லை. அதனால நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணி கடைசியில பல மருத்துவமனைக்கு சென்ற பிறகு கோத்தகிரிங்கிற ஒரு இடம், அங்க போய் என்னுடைய கண்ணை டெஸ்ட் பண்ண கடைசியா அங்க ஒரு மருத்துவர் டாக்டர் அண்ணம்மா சாமுவேல் அப்படிங்கிறவங்க தான் என்னுடைய கண்ணை டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க முதல்ல கூட்டிட்டு வந்திருக்கணும், நிறைய நாட்டு வைத்தியத்தெல்லாம் பண்ணி கெடுத்துட்டீங்க, சரி இருந்தாலும் பரவாயில்ல, பையன் நல்லா இருக்கிறான், நீங்க சின்ன வயசுல வீட்டுல வச்சு கெடுத்துறாதீங்க, இவரை படிக்க வைங்கன்னு சொல்லி அவங்க தான் எனக்கு ஒரு
3: பார்வை குறைபாடு வந்த பிறகு படிக்க வைக்கிறதுல ஒரு சேலஞ்ச் வந்தது. டாக்டர் தான் படிக்க வைக்க சொல்றாங்களா? சரி, அதுக்கப்புறம் தான் உங்களை எங்க கொண்டு போய் சேர்த்தாங்க?
4: அவங்க தான் எனக்கு முகவரி எங்க அப்பா கிட்ட கொடுத்து, இவர பாளையங்கோட்டை திருநெல்வேலியில அவங்களுக்கு அவங்க தான் கிறிஸ்டின் ஸ்கூல் அவையில் பழக்கம் போல தெரியுது, அங்க கொடுத்து இவரை படிக்க வைங்க, பின்னாடி எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகள் வரைக்கும் எனக்கு ரொம்ப உதவியும் பண்ணாங்க. அவங்க
3: ஹாஸ்டல்ல போய் சேர்த்து விட்டாங்க.
4: ஸ்கூல்ல அவங்க
3: என்ன வயசு உங்களுக்கு அங்க போய் சேரும்போது?
4: அப்போ ஒரு 7 வயது இருக்கும் மேடம். எனக்கு எங்க அப்பா அம்மா செஞ்ச பெரிய உதவி என்ன, இளமையில் கல், அதாவது இந்த தட்டு மடியிற பக்கத்துல சருகும் மடிட்டுன்னு கிராமப்புறத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனால சாப்பாடு போடுறோம் எங்களோட இருந்துட்டு போகட்டும் அப்ப நினைக்காம அவங்க ஏதோ ஒரு தன்னம்பிக்கையில, உங்களுக்கு கிராமப்புறத்திலிருந்து பாளையங்கோட்டைங்கிறது ஒரு 300-250 கிலோமீட்டருக்கு மேலங்க,
3: ரொம்ப தூரம்.
4: ஆமா, அந்த காலத்துல கற்பனை ரொம்ப காலம் எங்க ஊர்ல என்ன என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, இன்னைக்கு கூட எனக்கு அது வேடிக்கையா இருக்கும், பையனை கொண்டு போய் பழனி கோயில விட்டுருக்காங்க எங்க ஊர்ல ரொம்ப காலம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் நல்லா படிச்சு வேலைக்கு வந்து அப்புறம் கல்யாணம் ஆகி குடும்பமான பிறகுதான் அப்புறம் ஒரு சிலவங்க ஓ உண்மையாத்தான் படிக்க சேர்த்திருப்பாங்க போல தெரியுதுன்னு.
3: வருஷம் கழிச்சு
4: அல்கில பலது இருக்கும் மேடம்.
3: ரைட். சரி, இப்ப நீங்க அங்க 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சீங்க.
4: SLC 76ல, பழைய ஓல்டு SLCன்னு சொல்லுவாங்க, 76ல முடிச்சு. அப்போ எனக்கு கல்லூரி போறக்கு வழிகாட்டுதல் இல்ல, பொருளாதாரம் அன்னைக்கெல்லாம் நாங்க படிக்கிற அந்த சென்னை தான் போய் படிக்கணும், எங்களுக்கு பாளையம் கோட்டையே பெருசு.
3: பார்வையற்றோர் பள்ளி இல்ல இல்லையா? அவ்வளோ இல்ல,
4: பார்வையற்றோர் பள்ளி டிஸ்ட்ரிக்ட் ஒன்னு இருக்குதுங்க, ஆனா கல்லூரி இல்ல. கல்லூரி வந்து இப்ப நானே வந்து 9th, 10th, 11th மூணுமே சென்ட் ஜான்ஸ் ஹை ஸ்கூல்ல சைட்டட் ஸ்கூல்ல தான் சேர்ந்து படிச்சேன். இன்டர்கேடு சிஸ்டப்படி அங்கதான் அவங்க பாடம் நடத்தும் போது கேட்டுக்குவோம், அந்த நோட்ஸ் சார்

0: வரும்போது அதே பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட் எழுதிக்குவார். அவர் சொல்ல சொல்ல நாங்கள் பிரெயிலில் அப்புறம் ஈவினிங் டைமில் சண்டே ஞாயிற்றுக்கிழமை அப்படி எழுதி படிப்போம். அப்புறம் கிரைப் கொடுப்பாங்க இவங்களுக்கு, அவர் மூலமாக பரிச்சு எழுதிக்குவோம்.
1: படிக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக எது இருந்தது?
0: படிக்கும் போது எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும், வரலாறு. இன்னைக்கும் வந்து ஆல் இந்திய ரேடியோவிலேயே அந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டவங்க யாராவது பேசுகிறாங்கன்னா அதை பற்றி கேட்டுட்டு இருப்பேன். அதே மாதிரி நிகழ்ச்சிகளையும் பிபிசி அதெல்லாம் முதல்ல இந்த பிலிப்பீன்ஸ் ரேடியோ இதெல்லாம் விடாமல் கேட்டு, ஏன்னா அங்க வந்து வரலாறுகளை சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, அப்புறம் பிஎஸ்சி
0: படிக்க முடியல.
1: சரி, இதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க?
0: அதுக்கு அப்புறம் வந்து ஒரு வருஷம் ஸ்கூல்ல வந்து இந்த வீவிங் செக்ஷன்ல இருந்தேன். ஆனால் எனக்கு அதில் ஏன்னா உடன்பாடு இல்லை. இதில் இருந்தவனா ஸ்கூலில் இப்படியே தான் நம்ம காலத்தை கழித்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும், எப்படியாவது வெளியே போய் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி, அப்புறம் லகு பொறியியல் பயிற்சின்னு மெட்ராஸில் எங்களுக்குன்னு ஒரு பயிற்சி இருந்தது கிண்டியில், அதில் போய் ஒரு 6 மாதம் ட்ரைனிங் எடுத்தேன். அப்புறம் எடுத்துட்டு வேலைக்கோசரம் பல இடங்களை தேடினேன். அப்போ 1981 ஹேண்டிகேப்டு இயர்னு ஒன்று வந்தது. அப்போது அந்த வருடத்தில் எல்லா வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது தேசிய பஞ்சாலைக்கழகத்தில் கிருஷ்ணவேணி நூற்பாலையில் வந்து 1981 நவம்பர் 27 வேலைக்கு எடுத்தாங்க. அப்போ எங்கள் ஊர்லேயும் சொன்னாங்க, எனக்கு அந்த இன்ட்ரி கார்டை எங்கள் ஸ்கூலில் இருக்கிற வாத்தியார் தான் படித்து காமிச்சாரு. சரி, இது ஒரு கவர்மெண்ட் ஸ்தாபனமாக இருக்குதுங்க, அண்டர்டேக்கிங்கில் போய் சேர்ந்துக்குங்க, உங்கள் வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொன்னார். அப்புறம் இங்க வந்து சேரும்போது தான் சொல்றாங்க, இது ஃபர்ஸ்ட் 4 ரூபீஸ் தான் ஸ்டார்டிங் சம்பளம்ங்கிறாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமா போச்சு, இருக்கிற கூடுன்னாங்க. அப்புறம் எப்படியோ அப்புறம் வாழ்க்கையில ஒரு வேலைன்னு ஒண்ணு வேணும்லங்க,
1: சேர்ந்துட்டீங்க
0: அதுல சேர்ந்து.
1: நவம்பர் 27 என்னவா சேர்ந்தீங்க, என்ன வேலை பண்ணீங்க?
0: அப்ப வந்து என்னை வந்து மிக்சிங் பஞ்சில பிரிக்கிறத போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு 7-8 வருஷம் அங்கிருந்து அப்புறம் லேபிள் ஒட்டுற வேலைக்கு மாத்தினாங்க. அப்புறம் அந்த மில்லுல முருகன் முள்ளுக்கு 1989 செப்டம்பர் 18 முருகன் முள்ளுக்கு பணி மாற்றம் பண்ணாங்க. அங்க வந்து கோன் லேபிள் கிளீன் பண்ற வேலைக்கு போயிட்டு, அந்த தறி ஓடி வந்துருச்சுன்னா உங்களுக்கு கோன் அட்டை கீழே போடுவாங்க, அதுல நூலோட தான் வரும்,
1: கிளீன்
0: பண்ணி நல்ல அட்டை வரைய டேமேஜ் அட்டை வரைய அடுக்கி வச்சிருவேன். அதே வந்து கோன் வெண்டிங் செக்ஷன் காரங்க வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. அப்படி ஒரு 2015 வரைக்கும் அங்க பணியை புரிஞ்சு.
1: உங்களுடைய குறைபாடு வந்து உங்களுக்கு தடையாவே இல்லையா?
0: அது கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அதை பழகிக்கணும் மேடம். வாழ்க்கையில வந்து பெரிய துன்பம் எது அப்படின்னு சொன்னா, அறிஞர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு எது இல்லையோ அதை நினைச்சு கவலைப்படுறதும் பெரிய துன்பங்களாம் வாழ்க்கையில. அதனால அது கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடுன்னு கண்ணதாசன் சொல்லிக்கிற வரியெல்லாம் நம்மளுக்கு வருது இல்லைங்க. அது இல்லாம வானொலி விடாம கேட்டுட்டு இருக்கிறோம், அதுல தன்னம்பிக்கையை பத்தி பேசுறாங்க. குறிப்பா வெற்றி மாலைன்னு ஒரு நிகழ்ச்சி நம்முடைய கோயம்புத்தூர்ல வந்து, அதெல்லாம் ஒரு டானிக்கு மாதிரி திங்கக்கிழமை காலையில 7 மணிலிருந்து 7:30 வரைக்கும் அதெல்லாம் கேட்டேன்னா, வாழ்க்கையில காப் மேயர் ஒரு இடத்துல சொல்லுவாருங்க, ஒன்னு நீ முன்னேறி செல், அல்லாடி முன்னேறி செல்பவர்க்கு வழிவிட்டு ஒதுங்கினில், அப்படி ஒதுங்கி நின்றால் ஒரு காலத்தில் உன்னை யாரும் பார்க்க முடியாத இடத்திற்கு சென்று விடுவாய்ம்பாரு. அப்படின்னா நீ வந்து முன்னேறிட்டே இருக்கணும்னு அர்த்தம். காப் மேயர் சொன்னது இப்படி பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாருங்களா.
1: நீங்க எவ்வளவு பெரிய ஒரு தத்துவத்தை வந்து சிம்பிளா எங்களுக்கு சொல்லிட்டீங்க. அதாவது மத்தவங்களுக்கு உன்னால முடியலையா மத்தவங்களுக்கு வெளியே விடுங்கிறீங்க, அப்புறம் வந்து இல்லாத நினைச்சு கவலைப்படக்கூடாது, இது ரெண்டு விஷயத்த நீங்க ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க.
0: அது வழி விட்டுட்டோம்னா மேடம் நம்ம பின்னாடி போயிருவோம், நமக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிருவாங்க. அதனால நீ வழிபடாம முன்னேறி செல் அப்படிங்கிறார் அவரு.
1: புரியுது, இழந்ததை நினைச்சு கவலைப்படக்கூடாது, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும்.
0: முக்கியமான
1: ஆனா நான் அதை எது கேட்க வரேன்னா, இப்போ உங்க பணி இந்த வேலைக்கு வந்துட்டீங்க, அது உங்களுக்கு அதாவது வேலை பண்றதுல உங்க குறைபாடு வந்து ஒரு இடையூறா இல்லாம நீங்க பாத்துக்கிட்டீங்க?
0: ஆமா, இல்லாம பாத்துக்கிட்டு அது பக்கத்துல இருக்கிறவங்க எனக்கு பயிற்சி கொடுத்தாங்க முதல்ல, அப்புறம் கூட மாட இருக்கிற தொழிலாளர்கள் போக்குவரத்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அப்புறம் நிர்வாகமும் அதுக்கேத்தபடி நம்முடைய குறைகளை சொன்னோம்னா சரி அதை மாற்றி செஞ்சு கொடுத்தாங்க. அதுலயும் நல்ல அதிகாரிகள் நம்ம மேல கருணை உடையவங்க எல்லாம் வருவாங்க இல்லைங்க. அப்ப அதுல இருந்து அது கொஞ்சம் காலம் போயிருச்சுன்னா நம்ம அதுல அப்படியே
1: ஒன்று வேலையை அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்களா?
0: பண்ணிருக்கிறாங்க.
1: நீங்க சொல்ற டைம் அதாவது 81 கொஞ்சம் எல்லாத்தையும் வறுமை தான் இருந்தது, எல்லாரும் வறுமையான சூழல்.
0: ஆமா, வறுமையா
1: வேலை இருந்தது, ஆனா கை நிறைய காசு வந்து சொல்ல முடியாது, ஏதோ ஜீவனத்தை ஓட்டுற அளவுக்கு இருந்துச்சு, அப்படிதானே? இப்ப உங்க வீட்டுல உங்க மனைவி அவங்கள பத்தி சொல்லுங்களேன்.
0: அவங்க எனக்கு சொந்த முறையில தாங்க மாமா மகளாங்க. அவங்க மேரேஜ் ஆகி வந்த பிறகு அப்போ எனக்கு பதிலி சம்பளம் ஒரு

0: நூத்தி செல்லாயிரம் வந்துருச்சு. அந்த சமயத்துல கல்யாணம் கட்டின 86வது வருஷம், அதுக்குள்ளதான் அப்புறம் வீட்டு வாடகை சிக்கனமா
1: பண்ணி வேலைக்கு போனாங்களா?
0: அப்ப வேலைக்கு போலீங்க, பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வேலைக்கு போனாங்க, ஒரு 10 வருஷம் வேலைக்கு போனாங்க. அப்புறம் பொண்ணு எல்லாம் வேலைக்கு போய் அப்புறம் பையன் வேலைக்கு போன பிறகு அப்புறம் அவங்க வீட்டோட என்னை பார்த்துட்டு.
1: குழந்தைங்களை பத்தி சொல்லுங்க.
0: ஒரு பொண்ணுங்க, அவங்க டிகிரி முடிச்சுட்டு இப்ப அமெரிக்கால இருக்கிற.
1: அப்படியா, நல்லா படிக்க வச்சிருக்கீங்க
0: பிரியதர்ஷினி. வாழ்க்கையில் அதானுங்க மேடம் முக்கியம். அதுக்கடுத்து சன்

0: முடிச்சுட்டு இப்ப அமெரிக்கால இருக்கிற அப்படி
1: அப்படியே நல்லா படிக்க வச்சிருக்கீங்க.
0: பிரியதர்ஷினி வாழ்க்கையில அதானுங்க மேடம் நமக்கு முக்கியம். அதுக்கடுத்து சன்னு எஸ்பி நரேந்திரன், அவர் இப்ப ஏர்போர்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கு.
1: வெரி குட். பாருங்க பொண்ணையும் நல்லா படிக்க வச்சிட்டீங்க, பையன் நல்ல வேலையில இருக்காரு ஏர்போர்ட்ஸ்ல.
0: ஏர்போர்ட்ஸ்ல வந்து கிரவுண்ட் ஸ்டாஃபா இருக்காருங்க.
1: நீங்க படிக்க வச்சீங்க, அவங்களும் நல்லா படிச்சுட்டாங்க இல்லையா?
0: நம்ம கடல் முனித்துல அவங்க நல்லா படிச்சுட்டாங்க.
1: இப்ப எப்படி இருக்கீங்க நீங்க?
0: இப்ப நிறைவா இருக்கிறேன் மேடம். அது 2015 முடிச்சேன். அப்ப 2-3 முறை அமெரிக்காவுக்கு போய் 6-6 மாசம் இருந்தேன்.
1: ஓ, இருந்துட்டீங்க, அப்படி சொல்லுங்க. போய்
0: 2-3 முறை போயிருக்கிறேன். அங்க போனதும் இல்லாம அங்க போய் இலக்கிய பணி செய்யணும்னு சொல்லி அங்க இருக்கிற தமிழ் சங்கத்துல இந்தியானா போலீஸ் அப்படிங்கிற இடத்துல சித்திரை திருவிழா வைப்பாங்க. அதுல 2 வருஷம் முயற்சி பண்ணி, 2 முறை முயற்சி பண்ணி 3வது முறை வள்ளுவர் காட்டும் வாழ்க்கை நெறி அப்படிங்கிற தலைப்புல 21 நிமிஷம்
1: பேசினேன். இலக்கிய ஆர்வம் எப்ப வந்தது?
0: இலக்கிய ஆர்வம் வந்து அது ஒரு பெரிய கதைங்க. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது,
1: ஆனா உங்களோட விருப்ப பாடம் ஹிஸ்டரியா இல்ல இருந்திருக்கு?
0: அது ஹிஸ்டரி. அந்த ஆரம்பத்துல ஸ்கூல்ல படிக்கும் போது எனக்கு இந்த ஸ்கூல்ல LDS சொல்லி ஒரு மீட்டிங் வைப்பாங்க மாசத்துக்கு 1. அதுல என்னை பங்கேற்கிறதுக்கு ஒரு கவிதை சொல்லி கொடுத்தாங்க, ஓடிட காண்பது ஓடையின் வற்றல். அந்த கவிதை முன்னாடி அவங்க கிட்ட நல்லா ஒப்படைச்சிட்ட, வெரி குட்ன்ட்டாங்க. ஆனா அந்த மீட்டிங்ல போய் வரும்போது எனக்கு அந்த முதல் லைனுக்கு அடுத்த லைன் வரவே மாட்டேன்னு. அப்புறம் நானே நன்றி வணக்கம்னு போயிட்டேன். முடிச்சுட்டு அன்னைக்கு பார்த்து என்ன விடயம்னா, எங்க பள்ளிக்கூடத்தினுடைய தலைவர் அன்னைக்கு பொறுப்புல அந்த நிகழ்ச்சி தொகுத்து சொன்னாரு. அப்போ கடைசியா வந்து நிகழ்ச்சி தொகுத்து சொல்லும் போது என் பேரை சொல்லி, இப்படி பயிற்சி இல்லாதவர்களை வந்து நீங்க இந்த இப்படிப்பட்ட கூட்டத்துல வந்து வாய்ப்பு தர வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு மனசுக்குள்ள ஒரு தோணுச்சு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம கற்று இலக்கியத்திலேயோ ஒரு பெரிய சிந்தனையாளரை வந்துடணும். உண்மையாவே அவருக்கு தான் நன்றி சொல்லணும்.
1: அன்னையிலிருந்து
0: எனக்கு ஆன ஒரு வேட்கை.
1: அதாவது அவர் வந்து டிமோட்டிவேட் பண்றதா நினைச்சிட்டு அந்த வார்த்தையை சொன்னாரு, ஆனா அதே உங்களுக்கு மோட்டிவேஷன்.
0: அதுதான் வாழ்க்கையில அன்னையிலிருந்து ஒரு குறிக்கோளா வச்சு, அப்புறம் படிக்கிறது, கவிதைகள் எழுதுறது பிடிக்கிறதுக்கு, அப்புறம் கட்டுரைகள். திருக்குறளை வந்து முதல் பிடிச்சே நான் படிச்சுட்டு இருந்தேன். அது வேலை கிடைக்காதுக்கு முன்னாடியே படிச்சுட்டு இருந்தேன், வேலை கிடைச்ச பிறகும் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த கோயம்புத்தூர் வானொலி நிலையத்துல ஞாயிற்றுக்கிழமை 9:30 இலக்கிய பேருரை போடுவாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு தான் படுப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை. அது ஒரு சேலஞ்சா வச்சு கேட்பேன். அப்புறம் எனக்கு ஒரு நல்ல கைடு இருந்தாருங்க, எம் லோகநாதன் சொல்லி. அவரு எல்லா மீட்டிங்க்கு கூட்டிட்டு போவார், என்னைய போய் கலந்துக்குவேன். அப்படியே கேட்டு கேட்டு நிறைய படிச்சு படிச்சு அப்புறம் திருக்குறள்ல பல சிந்தனைகளை திருக்குறள் இருந்து எடுப்பேன். இப்போ கிபி 2000 சூலூர்ல வள்ளலார் மன்றத்துல திருக்குறள் வகுப்பு நடத்தினாங்க. அப்ப நான் இருந்து கணுவாய், ஆனா சூலூர்ல போய் சனிக்கிழமை ஷிப்ட் முடிச்சுட்டு போய் அதுல கலந்துக்குவேன். அப்ப கைடு கூட வருவாரு. அப்படி வரும்போதுதான் நான் திருக்குறள்ல ஒரு சிந்தனை வந்தது.
1: சாய்வு நாற்காலி மூத்தோர்க்கான நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில இன்றைய விருந்தினர் திருக்குறள் சிந்தனையாளர் புன்னுசாமி சாரோட நேர்முகம். அவரோட நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

0: சாய்வு நாற்காலி மூத்தோர்க்கான நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில இன்றைய விருந்தினர் திருக்குறள் சிந்தனையாளர் புன்னுசாமி சாரோட நேர்முகம். அவரோட நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம்.
1: இப்ப யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், அதனின் அதனின் இளன், இது வந்து உதடு ஒட்டாத குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன எழுத்துக்களை வந்து வள்ளுவர் கடைபிடிச்சிருக்கிறார், எதை விட்டுருக்கிறாருன்னு பாப்பேன். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இப்பு இம்மு இந்த எழுத்து அதுல இருக்காது. இது மாதிரி எழுத்தில்லாத குரல் எத்தனைன்னு யோசித்து பார்த்தேன். அப்படி யோசிக்கும் போது உங்களுக்கு அறத்துப்பால் அஞ்சு வருது. ஃபர்ஸ்ட் தீவினை எச்சம் 21வது அதிகாரத்துல 8வது குரல், தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வியாது அடிவுரைந்த. அப்புறம் இப்ப இம்மு வராதுன்னே வந்த குரல்லாம் புகழ் 24வது அதிகாரம் 10வது குரல், வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். 29 கல்லாமை 6வது குரல், அளவின் கண் நின்றொழுகள் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர். 31வது அதிகாரம் வெகுளாமை 10வது குரல், இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. அப்புறம் வழக்கம் போல 35வது அதிகாரம் 1வது குரல், யாதனின் யாதன் நீங்கியான் நோதல் அதனின் அதன் இளன். இப்படியே கண்டுபிடிச்சேன். இதுல அறத்துப்பால் 5, பொருட்பால்ல 13, காமத்துப்பால்ல 10 அப்படி கண்டுபிடிச்சு அந்த கூட்டத்துல ஒன்னு சமர்ப்பிச்சேன். அப்ப புலவர் வெள்ளிங்கிரின்னு ஒருத்தர் அவங்க அதை பார்த்துட்டு ரொம்ப நன்றிங்க பாராட்டினாரு. அதுல எனக்கு ஒரு குரல் தான் டவுட்டா அவர்கிட்ட கேட்டேன். இந்த 67வது அதிகாரம் வந்து வினை திட்பம்னு ஒரு அதிகாரம், அதுல 8வது குரல் வந்து கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கங் கடிந்து செயல்னு திருக்குறள் இருந்தது, மூவா வரதராசனார் புக்ல, பழைய புக்ல. அப்புறம் இப்ப புது புக்ல என்னன்னா எல்லா புக்லயும் இம்மு சேர்த்திட்டாங்க, தூக்கம் கடிந்து செயல்னு. தூக்கம்னா உங்களுக்கு ஒட்டும், ஆனா அவர் சொன்னாரு தூக்கம் கடிந்து செயல் தான் சரி அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு குரல் தான் எனக்கு இன்னைக்குமே நெரிடல். அதை தவிர காமத்துப்பால்ல 10 குரல் இருக்குது, அது வந்து உங்களுக்கு 109வது குரல் வந்து தகையன குறுத்தல், நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டன்னது உடைத்து, இது 2வது குரல். 118வது அதிகாரம் கண்புது பழிதல்.

0: உளந்துளந்து உள்ளீர் அருக விளைந்திளைந்து வேண்டியவர் கண்ட கண். இது வந்து ஏழாவது குரல். ஒன்பதாவது குரல் வராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை ஆரங்கர் உற்றனக்கண். 122 அதிகாரம் வந்து கனவு நிலை உரைத்தல். அதுல 1வது குரல் வந்து காதலோர் தூதோடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொல் விருந்து. 3வது குரல் வந்து நனவினால் நல்காதவரை கனவினால் காண்டலின் உண்டு கண்டு என் உயிர். 9வது குரல் நனவினால் நல்காதவரை கனவினால் காணாக்கொள் இவ்வூரவர். அந்த அதிகாரத்துல 3 குரல் 1, 3, 9 வச்சிருக்கிறார். 124வது அதிகாரம் வந்து உறுப்பு நலன் அழிதல். அந்த உறுப்பு நலன் அழிதல் 6வது குரல் தொடியோடு தோல் நெகிழ நோவல் அவரை கொடிகர் என கூறல் நொந்து. 125வது அதிகாரம் நெஞ்சோடு கிளத்தல். 9வது குரல் உள்ளத்தார் காதலவராக உள்ளினி யாருளை சேரி என் நெஞ்சு. அதற்கு அடுத்தது 129வது குரல் புணர்ச்சி விதும்பல். காணுங்கால் காணேன் தவறாய காணாக்கால் காணேன் தவறல்லவை 6வது குரல். 130வது குரல் நெஞ்சோடு புலத்தல். தனியே இருந்து நினைத்த கால் என்னை திணிய இருந்தது நெஞ்சு. இதுல 10 குரல் வருது.
1: ஆமா, அதாவது 5, 13, 10 சொல்லிட்டீங்க. நீங்க வந்து ஞாபகம் வச்சுட்டு இவ்வளவு அதிகாரம் அதோட சப்டைட்டில் எல்லாம் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு அது நல்ல ஞாபக சக்தி இருக்கு.
0: அதனால ரொம்ப நல்லா இருக்கும்.
1: நன்றி சார். நீங்க வந்து இப்ப உங்களுடைய நூல்கள் பத்தி சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு வந்து அதுல ஒரு புனை பெயர் வச்சுட்டு இருக்கீங்க, கோவை இளஞ்சூரியன் இல்லையா உங்களோட புனை பெயர். உங்களுடைய நிஜப்பெயர் பொன்னுசாமிங்கிற பெயர்ல எழுதாம கோவை இளஞ்சூரியன் சொல்லிருக்கீங்க. அது இளஞ்சூரியனுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஒரு இளஞ்சூரியன்னா எல்லாருக்கும் புரியும், அதுக்கு ஏதாவது குறிப்பு இருக்கா?
0: அது இளஞ்சூரியன்னா நான் சின்ன வயதுல இருக்கும் போதே இந்த திரைப்பாடல்ல வந்து சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ அந்த பாடல்ல வந்து இளஞ்சூரியன் உந்தன் வடிவானதோ ஒரு வரி வரும். அந்த வரி வந்து என்னை ரொம்ப தாக்குச்சு. அதுவும் இல்லாம அந்த இளஞ்சூரியன் பார்க்கும் போதே ஒரு அழகா இருக்கும். எல்லாருமே சொல்றாங்க சூரிய உதயத்தை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே சூரியன் மறையறத பார்க்க போறேன்னு சொல்ல மாட்டாங்க, சூரிய உதயத்தை பார்க்க போறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அது சூரிய உதயம் போது அது ஒரு இளஞ்சூரியன் தானே, அந்த அழகும் நல்லா இருக்கும். அதனால என்னைக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு இலக்கியத்துல செய்யணும்னு நினைச்சோம்னா இளஞ்சூரியன்கிற தலைப்புல எழுதணும்னு ஆசைப்பட்டேன். அதனால கோவை இளஞ்சூரியன் வச்சுட்டு தேனினும் இனிய திருவாசகமும் பாண்புகள் வள்ளுவம் இந்த ரெண்டையும் வந்து இணைச்சு எழுதின. இதுவரைக்கு யாருமே ரெண்டு நூலை இணைச்சு எழுதல. ஒண்ணு திருவாசகத்தை பத்தி எழுதுவாங்க, திருக்குறளை பத்தி எழுதுவாங்க. எனக்கு ஒரு ஆசிரியர் வந்து மதுரையில் இருக்கிறவர் ரமணிங்கிறவர் வந்து அவருக்கு இங்க பார்வையற்றோருக்காக ரொம்ப சர்வீஸ் பண்ண ரிட்டையர்ட் ஆகி எங்களுடைய சமுதாயத்துக்கு சேவை பண்ணவர். அவர் எங்கிட்ட இருக்கிற திறமையை பார்த்தா சொல்லுவார், நீ ஏங்க நீங்க திருவாசகம் படிச்சிருக்கிறீங்க திருக்குறளும் படிச்சிருக்கிறீங்க ரெண்டையும் இணைச்சு ஒரு மாதிரி எழுதுங்களேன்,
1: ஒப்புமைப்படுத்தி
0: ஒப்புமைப்படுத்தி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படியா சார் இது எப்படின்னு சொன்ன, இல்ல இருக்குது செய்யுங்கன்னு ஊக்கப்படுத்தினாரு. அதனாலதான் திருவாசகத்துல ஃபர்ஸ்ட் அதை ரெண்டு பகுதியா பிரிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து எந்த இடத்துல மாணிக்க வாசகர் தன்னை நாயா தாழ்த்துறாரு அப்படிங்கறத வந்து அதை ஆராய்ச்சி பண்ணினேன். 30 அதிகாரத்துல தன்னை குறிச்சு அவர் பேசுறாரு. நாயினும் கீழாக நான் இருக்கிறேன், இறைவன் தாயினும் மேலாக இருக்கிறார்னு பேசுறாரு. அப்போ 21 அதிகாரத்துல வந்து விடுபட்டு போயிருது. அப்போ வந்து அவர் சொன்னாரு, இல்லைங்க நீ அந்த 21 அதிகாரத்திலயும் தெரிவு செய்த பாடல்கள்னு உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்குதோ அதை கொண்டு வாங்க அப்படின்னாரு. சரி அதுவும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி அப்படி கொண்டு வந்துட்டு 51 அதிகாரம் அடங்கிருது. 108 பாட்டை வந்து தெரிவு செய்து எடுத்து மொத்தமாக அதை எழுதியிருக்கிறேன். அப்போ அதில் அந்த பாடல்களுக்கு ஏற்ற திருக்குறளையும் அதோட திருவாசகத்துல அதுக்கேத்தபடி மாணிக்க வாசகர் வந்து ஒரு செய்யுள் அமைச்சிருப்பார்.
1: யாழினர்
0: யாழினர் பால் ஒரு பாட்டு வருது இல்லங்க, அதுல வந்து யாழ் குழல் ரெண்டும் அங்க வரும். அப்ப அந்த குழலு வந்து இங்க வந்து வள்ளுவர் வந்து குழல் இனிது யாழ் இனிதுங்கிறாரு. அப்ப அங்கேயும் இன்னிசை வீணையில் ஒரு பால் இயக்குனர் தோத்திரம் அப்ப வருது அங்கேயும்.
1: அதனால இதழ் வருதா என்ன

0: தெரியல. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருக்கோடு தோத்திரம்
1: எம்பினர் ஒரு பால் அப்படின்னு வருது. அதனால இங்க வந்து குழல் இனிது யாழ் இனிது.
0: ஆனா யாழ் தான் வருது ரெண்டுலயும்.
1: ஆமா,
0: யாழ மட்டும் இது பண்ணிருக்கீங்க.
1: ஆமா, அதே மாதிரி வந்து உங்களுக்கு சென்னிப்பத்துங்கிற ஒரு பதிகத்துல வந்து கொம்பில் அரும்பாகி குவி மலராகி காயாகி வம்பு பழுத்த உடலம் மாண்டிங்கு போகாமல் நம்பும் என் சிந்தை நான் அணுகும் வண்ணம் அம்பன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றேன்னு ஒரு பாட்டு வருங்க. இந்த பாட்டு பார்க்கும் போது என்னை அறியாம அது மனிதனுடைய பிறவி. மாணிக்கவாசர் சொல்றாருன்னா ஒரு மரத்துல கொம்புல முதல்ல மலர் அரும்பா வருது, கொம்பில் அரும்பாகி அப்புறம் மலராகி காயாகி பழம் வருது. அதே மாதிரி நம்முடைய இளமை வந்து குழந்தையாகி அப்புறம் ஒரு விடலை பருவமாகி அப்புறம் வாலிபராகி அப்புறம் முதுமையாகி நம்ம போறோம்ங்கிறத அங்க

0: நேயர்கள், இதுவரை சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான இன்றைய நமது நிகழ்ச்சியில்
1: திருக்குறள் சிந்தனையாளர் புன்னுசாமி சார் அவர்கள் நேர்முகம் கேட்டீர்கள்.
0: நிகழ்ச்சி தொகுப்பு ஐ சாம்பால், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.
1: திருக்குறள் சிந்தனையாளர் புன்னுசாமி சாரோட நேர்முகம் பகுதி இரண்டு அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம்.
2: All India Radio, 103 FM, Coimbatore.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்களுக்கு நேரம் 12 மணி எழுந்திருக்கோம். வசந்த இல்லம் ஹலோ தோழி. இன்னைக்கு நம்மளோட ஹலோ தோழி நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து எந்த விஷயம் எடுத்தாலும் சின்னது விஷயமோ பெருசோ சரி, ஆனால் டிசிஷன் ஒன்று எடுப்போம்ல. உங்கள் வீட்டோட டிசிஷன் மேக்கர் யார்? இல்லை வீட்டில் வந்து எல்லோரும் சேர்ந்து டிசிஷன் எடுப்பீங்களா, இல்லை தோழிகள் வீட்டில் இருக்க பெண்கள் தான் டிசிஷன் எடுப்பீங்களா அப்படிங்கிறத எங்கள் கிட்ட சொல்லுங்கள்.
2: உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அறிவிப்பு லிசனர்ஸ், திடீர்னு என்னடா ஒரு ஹலோ தோழிக்குள்ள திடீர்னு அர்த்தமுள்ள அரட்டையா என்றோ கேட்டதா, இன்னைக்கு என்ன திடீர்னுன்னா, ஆமாம் சனிக்கிழமை வந்து யூஸ்வலாக நம்ம பே வரும் இல்லையா, அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது எல்லாமே வரும் இல்லையா. குவிஸும் வந்தது. நீங்கள் எல்லாருமே டைவர்ட் ஆகி போயிட்டீங்க அதில். அதில் வந்து என்னுடைய ஒரு சின்ன தவறு வந்தது என்னென்னா, நான் ஒரு பாட்டு போட்டிருந்தேன் குவிஸ் டைம் சொல்லிட்டு, பெஸாமே மூச்சோ அப்படிங்கிற சாங் போட்டுட்டு, இது தமிழில் என்ன, இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்த பாட்டு என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதில் ஒரு சின்ன திருத்தம், நான் எம்எஸ்வி சாரை பற்றி மட்டும்தான் சொன்னேன். ஆனால் அந்த பாட்டுக்கு அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி, ரெண்டு பேரும் தான். ஏன் நான் எம்எஸ் விஸ்வநாதன் ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன்னா, எம்எஸ்வி சார் இதை வந்து ஆட்டோபயோகிராஃபின ரெக்கார்ட் பண்ணும்போது இதை ஸ்பெசிஃபிக்காக இதை சொன்னார். அதனால நான் எம்எஸ்வின்னு மட்டும் சொன்னேன். பட் ஆனால் அந்த பாட்டுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ரெண்டு பேரும் தான், விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இன்னொன்று, உங்கள் எல்லாருக்கும் கஷ்டமாக இருந்தது, அதனால் நீங்கள் வந்து இந்த பாட்டா அந்த பாட்டான்னு யோசிக்கிறீங்க. அந்த பாட்டுக்கு ஒரு க்ளூ கொடுக்கவே இல்லை நான் இன்னைக்கு, இப்போ கொடுக்குறேன். அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஈரால வந்த கலர் படம், 60s தான், 70s முன்னாடி வந்தது தான், இப்போ கண்டுபிடிச்சிருவீங்க. ரெண்டாவதுல என்ன போட்ட பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பெஸாமே மூச்சோ, அதில் அந்த ரெண்டாவது லைனில் மட்டும் அந்த ஹை நோட்ஸ் ஹிட் பண்ணுவாங்களே, அதுதான் க்ளூ. அதான் நான் சொன்னேனே, ஒரே ஒரு லைன் அந்த மெலடி லைனை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பாட்டையே பண்ணிட்டாங்க அந்த இரட்டையர்கள் இல்லையா, மெல்லிசை மன்னர்கள். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இதை வந்து இந்த மாதிரி ஒரு டியூனை யோசிச்சேங்கிறத அவர் வந்து ஆட்டோபயோகிராஃபியில் ரேடியோவில் வந்து அந்த ரேடியோ ஸ்டேஷனில் ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ எம்எஸ்பி சார் இந்த கதையை சொன்னார். அதனால நான் உங்களுக்கு எம்எஸ்பின்னு சொன்னேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு இப்போ மெசேஜ் பண்ணுங்கள். கொஞ்சம் பேர் தான் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் வேறு ஒரு பாட்டான்னு கேட்டிருக்கீங்க, சில பேர் பண்ணவே இல்லை. இப்போ நீங்கள் யோசிச்சு அதை பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஹலோ தொழில அவங்க ஒரு டாபிக் கொடுத்தாங்க இல்லையா. ஆர்த்தி என்ன சொன்னாங்க, உங்கள் வீட்டு டெசிஷன் மேக்கர் யாருன்னு இருங்க ஆர்த்திட்ட கேட்குறேன். உங்கள் வீட்டு டெசிஷன் மேக்கர் யார் ஆர்த்தி?
1: எங்கள் வீட்டில் டிசிஷன் மேக்கிங் வந்து ரெண்டு பேர் தாங்க மேம், சின்னதோ பெருசோ டிஸ்கஸ் பண்ணிட்டு அது ஓகேனா அந்த டிசிஷன் வந்து அப்ரூவல் பண்ணிடுவோம், இல்லை அப்படின்னா அது திரும்ப திரும்ப ஓகே ஆகிற வரைக்கும் டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். கடைசியில் தான் அதோட டிசிஷன்.
2: வெறும் டெசிஷன் மேக்கர் மட்டும் இல்லை, பெரிய டெசிஷன் மேக்கர், அதாவது சின்ன சின்ன விஷயம், இன்றைக்கி என்ன சமைக்கணும், கடைக்கு போகலாமா, அந்த மாதிரி குட்டி டெசிஷனை பற்றியே நான் கேட்கல. பெரிய டெசிஷன், ஒரு வீடு கட்டுறோம், குழந்தை பெரியவங்களாக இருந்தாங்கன்னா வளர்ந்த குழந்தைங்க இருந்தால் கல்யாணம் பண்ணுறது, இல்லை சின்ன பசங்களாக இருந்தால் ஸ்கூலில் சேர்க்குறது இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல், அப்புறம் காலேஜ் போகிற குழந்தைங்களாக இருந்தால் என்ன கோர்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி டெசிஷனை தான் கேட்குறேன். உங்கள் வீட்டில் யார் எடுப்பாங்க இப்போ சொல்லுங்கள்.
1: அதாவது இந்த என்ன விஷயங்கிறத பொறுத்துங்க மேம், பையன் சம்மந்தப்பட்ட விஷயம்னா அதிகமாக டிசிஷன் நான் தாங்க மேம், குழந்தை சம்மந்தப்பட்டதுனா நான் தான், இல்லை வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா என்னோட கணவர், பொதுவா வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறது அப்படின்னா ரெண்டு பேரும், அது என்ன விஷயங்கறத பொறுத்துங்க மேம்.
2: இல்ல அதுதான், இப்ப வந்து சில வீட்டுல வந்து இன்னுமே ஆண்கள் மட்டுமே பண்ணுவாங்க, சில பேர் வந்து லேடிஸ் கூட இல்ல நீங்க டிசைட் பண்ணுங்கன்னு சொல்ற வீடும் இருக்கு, நீங்களே பண்ணிடுங்கன்னு லேடிஸே சொல்லிடுவாங்க, எனக்கு வேணாம் எனக்கு தெரியலேன்னு சொல்லலாம். சிலதுல ஆண்கள் வந்து நீ சொல்லுமா அப்படின்னு சொல்றது ஒரு
1: ஆண்கள் வந்து சொல்லியிருக்காங்க மேம், எங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல அந்த அம்மா எடுக்கிற டிசிஷன் தான் கரெக்டா இருக்குன்னு ஒத்துக்கிற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க.
2: அந்த மாதிரி அது இப்ப வந்து லேடிஸ்க்கு, இப்போ நம்ம ஹலோ தொழில அவங்களுக்கு அந்த கேள்வியை நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா, பார்க்கலாம் எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறாங்கன்னு. அவங்களோட டெசிஷன் மேக்கராக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை இல்லையா. லேடிஸோட பங்கீடு வந்து கண்டிப்பாக இருக்கணும், பங்களிப்பு இல்லாமல் ஒரு டெசிஷன் வந்து சிறப்பாக எடுத்துட முடியாது இல்லையா.

0: ஓகே பாப்போமா,
1: பாக்கலாங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 கேளுங்க ரசிங்க.

0: ட்ரீட்மெண்ட் பத்தி குழப்பமா இருக்கீங்களா? ஒரு சரியான செகண்ட் ஒபீனியன் உங்களுக்கு நம்பிக்கை தரும். KMCHல ஃப்ரீ லிவர் செகண்ட் ஒபீனியன் கேம்ப் April 20 முதல் May 6 வரை காலை 9 மணி முதல் 2 மணி வரை. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட் கால் 8754887568.
1: லிவர் நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணாதீங்க, உடனே KMCH ஃப்ரீ செகண்ட் ஒபீனியன் கேம்ப் பயன்படுத்துங்க. April 20 முதல் May 6 வரை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8754887568.

0: கேட்டிருக்கோம் வசந்த இல்லம் ஹலோ தோழி. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில சிங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்க போறோம். இசை தேவி ஸ்ரீ பிரசாத், கேட்ட பாடல் சுசித்ரா திப்பு பாடியது. எஸ், இன்னைக்கு ஹலோ தோழில வந்து நாம வந்து பேசிட்டு இருக்கிற டாபிக் என்னன்னா, உங்க வீட்டோட டிசிஷன் மேக்கர் யார், அதாவது சின்ன சின்ன விஷயங்களையும் தாண்டி ஒரு பெரிய முடிவெடுக்கணும், லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு இது எதிர்காலத்துக்கான தேவை அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய டிசிஷன்ஸ் உங்க வீட்டில் யார் எடுப்பீங்கன்னு கேட்டிருக்கிறதுக்கு சிந்து கோத்தகிரியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டில் நானும் என்னோட கணவரும் கலந்து தான் எல்லா முடிவுமே எடுப்போம். முடிவு எடுத்துட்டு ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நாங்களே சூஸ் பண்ணிக்குவோம். அப்போ நான் சொல்கிறதா சரி நீ சொல்கிறதா சரின்னு நாங்கள் போட்டியெல்லாம் போட மாட்டோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.
1: Everybody listen to samba bamba rumba tumba

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டுட்ருக்கோம் வசந்த இல்லம் ஹலோ தோழி. இன்னைக்கு ஹலோ தோழியில் நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக் உங்கள் வீட்டோட டிசிஷன் மேக்கர் யார், உங்கள் வீட்டில் வந்து சின்ன முடிவோ பெரிய முடிவோ யார் அந்த முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிறதா ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் என்னோடய அம்மா தான் முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க, சில முடிவுகள் வந்து என்னிடம் ஆலோசனை கேட்டும் முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பழனி கவிதா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து தோழிகள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம் வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக்கில். உங்கள் வீட்டோட டிசிஷன் மேக்கர் யார் அப்படிங்கறத
1: நாலு காலு பாச்சலில ரெண்டு கண்ணு மேச்சலில எட்டு தசை கூச்சலில கை தட்டுகிற ஓசையில சுத்தி வர்றான் சூழ்ந்து வர்றான் புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தோற சிங்க

கேட்ட பாடல் பெனிதயால் அண்ட் மாணிக்க விநாயகம் பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல வசந்தி இளம்ல பேசிட்டு இருக்கோம். ஹலோ தோழி, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் உங்க வீட்டோட டிசிஷன் மேக்கர் யார் அப்படிங்கறதா. நானும் என்னோட கணவரும் கலந்து பேசிதாங்க எந்த முடிவா இருந்தாலும் எடுப்போங்கிறத ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க தாராபுரத்துல இருந்து. எங்க வீட்டுல எல்லா டிசிஷனுமே நான் தாங்க எடுப்பேன், அதுக்காக வீட்டுல இருக்கவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லை, பட் நான் சொன்னா சரியாதான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அதனால பெரும்பாலான முடிவுகள் வந்து எடுக்கிறது நானே அப்படிங்கறது வந்து சுமதி காங்கேயம்ல இருந்து சொல்லியிருக்காங்க. நீங்களும் Facebook and WhatsApp-ல சொல்லுங்க உங்க வீட்டோட டிசிஷன் மேக்கர் யார், அதாவது பெரும்பாலான பெரிய பெரிய முடிவுகளை உங்க வீட்டுல எடுக்கிறது யார் அப்படிங்கறத நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கோங்க.

கேட்ட பாடல் புதுக்கோட்டையிலிருந்து, சரவணன் திரைப்படத்திலிருந்து இசை யுவன் சங்கர் ராஜா ரஞ்சித் சின்மயி பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கேட்டுட்ருக்கோம். ஹலோ தோழி, இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க டாபிக் உங்கள் வீட்டோட டிசிஷன் மேக்கர் யார் அப்படிங்கிறதான். தோழிகள் நமக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு நேயர் சொல்லியிருக்காங்க, சஜஷன் மட்டும்தாங்க நான் சொல்லுவேன், அவங்களுக்கு நேரம் நல்லா தான் என்னோடய பேச்சு கேட்பாங்க, மற்றபடி எந்த பெரும்பாலான பொறுப்புகளும் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக யார் எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத, பானு செட்டிப்பாளையத்துலேருந்து, எங்கள் வீட்டில் எல்லா முடிவுமே நான் தாங்க எடுப்பேங்கிறது அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அறந்தாங்கிலிருந்து கிருஷ்ணவேணி, எங்க வீட்டில் எந்த முடிவு எடுக்கிறதுலையுமே வந்து நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறோம், காலம் பதில் சொல்லுங்கிறத சொல்லியிருக்காங்க. பொங்கலூர் பல்லடம் பொங்கலூர்லேருந்து ஹேமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குழந்தைகள் சார்ந்த முடிவுகள் எடுக்கணும்னா அது வந்து மேக்ஸிமம் நான் தான் எடுப்பேன், எக்கனாமிக்கல் பொருளாதாரம் சார்ந்த முடிவுகள் வந்து என்னோட கணவர் எடுப்பார், பட் என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு சஜஷன் கேட்டுட்டு எடுப்பார், நான் முடிவு எடுக்கிற டிசிஷன் வந்து அவர்கிட்ட தான் இருக்குதுங்கிறத சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து தோழிகள் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிற உரிமை யாருக்கு இருக்குது

கேட்டுப்பாடல் ஷான் மேகா பாடியது. கேட்டுட்டு இருக்கோம் வசந்த் இல்லம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி. இன்னைக்கு நாம எந்த டாபிக் பேசிட்டு இருக்கோம்னா, உங்கள் வீட்டில் டிசிஷன் மேக்கர் யார், பெரிய முடிவுகள்லாம் யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்ருக்கோம். எங்கள் வீட்டில் ஒரு முடிவு எடுக்கிறதுனா ரெண்டு பேருமே கலந்து தாங்க எடுப்போம் அப்படிங்கிறத வந்து கோணமலையிலேருந்து ஒரு நேயர் பதிவு பண்ணியிருக்காங்க. எஸ் வந்து முடிவுகள் வந்து யார் எடுத்தாலும் சரி, அது வீட்டில் கணவர் எடுத்தாலும் சரி, மனைவி எடுத்தாலும் சரி, ஆனால் ரெண்டு பேர்த்தோட பங்கு வந்து அதில் இருக்கணும் அப்படிங்கிறதான். வந்து சில இடங்களில் வந்து பெண்கள் முடிவு எடுக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு கிடைக்கப்படுறதில்லை, அதையும் நாம் ஒத்துக்கணும். சில இடங்களில் வந்து எங்கள் வீட்டில் என்னோடய மனைவி எடுக்கிற முடிவு வந்து சரியாக இருக்குங்க, அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியாக இருக்குன்னு ஏற்றுக்கிற ஆண்களும் இருக்கிறாங்க. ஸோ அண்ட் இந்த இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேர் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எடுப்போங்கிறதான் நம்ம கூட பதிவு பண்ணியிருக்காங்க.

கேட்ட பாடல் ரன் திரைப்படத்திலிருந்து இசை வித்யாசாகர், ஹரிஷ் ராகவேந்திரா, சாதனா சர்க்கம், ஜாக் ஸ்மெல்லி பாடியது. கேட்டுட்ருக்கோம் ஹலோ தோழியில். உங்கள் வீட்டோட மிகப்பெரிய டிசிஷன்ஸ் யார் எடுப்பீங்க அப்படிங்கிறத ஃபேஸ்புக்கில் கௌசல்யா தண்டபாணி சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பற்றி அப்படின்னா என்னோட மருமகள்கிட்ட நான் கருத்து கேட்பேன். பொருளாதாரம் பற்றி அப்படின்னா என்னோட மகன்கள்கிட்ட கருத்து கேட்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நேர்களை, இன்னைக்கு நம்ம எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பணிகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கழந்தை கே ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் கதைகளின் வழியே திருக்குறள் இன்னைக்கு கேட்கிறோம். இரவு 7:30 ஏறுமூறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ஓழப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா குறித்தும், திடலில் நடைபெறும் நாட்டு மாட்டு சந்தை குறித்தும் கோயிலின் முதன்மை நிர்வாகி ஆர் பாலசுப்பிரமணியன் அவர்களுடன் நேர்முகம். இரவு 9:15 காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி மயிலருகு. இன்னைக்கு நம்ம எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.

இது வரைக்கும் கேட்டோம் வசந்த் இல்லம் நிகழ்ச்சியில. ஹலோ தோழி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருந்த டாபிக் உங்கள் வீட்டின் டிசிஷன் மேக்கர் யார் அப்படிங்கறத ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல நிறைய நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. நிகழ்ச்சியில் இதுவரை

0: நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பணிகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய களந்தை கே ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

0: மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை கே ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இந்தியா இணைந்து நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜிராக் பெட்ரோலியம் உற்பத்தி நிலையத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை கொண்டுவர இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளது. சவுதி அரேபிய பிரதமர் முகமது பின் சல்மான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் ஜயாதுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியுள்ளனர். ஜோர்டன் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளது. கத்தார், எகிப்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஈரான் நடத்தியுள்ள தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஐஐடி சென்னையின் தொழில்நுட்ப கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் நாட்டின் ஆராய்ச்சி கட்டமைப்பை மாற்றியமைப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். ஆராய்ச்சி பணிகள் என்பது முனைவர் பட்டம் பெறுவதற்கு மட்டுமின்றி சமூகத்திற்கு பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக ஜமைக்கா சென்றுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் காமினா ஜான்சனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசினார். இந்தியா ஜமைக்கா இடையே கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹான்ஸ்லியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நலன் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தலில் முதன்முறையாக அதிக அளவு சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட தவேகா கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறுகிறது. தவேகா தலைவர் திரு விஜய் இக்கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். இந்த நடவடிக்கைக்கு பின்னர் அவர் ஆளுநரை சந்தித்து புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார். கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனையடுத்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திருவனந்தபுரத்தில் ஆலோசனை மேற்கொண்டு சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். பின்னர் ஐக்கிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்திய பின் ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளனர். ஓரிரு நாட்களில் புதிய அரசு பதவியேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வியட்நாம் அதிபர் டூ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு நாளை அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் டூ லாம்

0: முதன் முறையாக இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வரும் நிலையில் வியட்நாம் அதிபரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த், சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த செய்தியாளர் பிரிவில் இவர்களுக்கு இவ்விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் ஊடகவியல் துறை மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். மேற்காப்பிரிக்க நாடான மாலியில் கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். மாலி ராணுவப்படை கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக விமானப்படை தாக்குதல் நடத்த அண்டை நாடுகளுடனான நைஜர், பர்கினா பாசோவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மூன்று நாடுகளும் பிரான்ஸ் நாட்டின் படைகளை வெளியேற்றி பாதுகாப்பு பணிக்காக ரஷ்ய படைகளை வரவழைத்துள்ளது. இருப்பினும் கிளர்ச்சியாளர்கள் இந்த மூன்று நாடுகளிலும் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். கோடை விடுமுறையையொட்டி தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை மற்றும் இதமான காலநிலையை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தூண்பாறை, குணா குகை, மோயர் சதுக்கம், பிரைன் பூங்கா, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும் ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலாப் பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதையடுத்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல ஈரான் தடை விதித்திருந்தது. எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தை அறிவித்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசிய பிரச்சினை அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 125 டாலராக அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச நிதியம் எச்சரித்துள்ளது. இந்த நிதியத்தின் மேலாண்மை இயக்குநர் கிறிஸ்டலினா செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார். தற்போது கச்சா எண்ணெய் பீப்பாய் 100 டாலருக்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் மேற்காசிய பகுதியில் பதற்றம் நீடித்தால் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கிறிஸ்டலினா கூறினார். ஐநாவின் அடுத்த பொதுச் செயலாளராக மகளிர் ஒருவர் பதவியேற்பதற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று சீனா தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையர் மிஷல், ஐநா வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் தலைமை செயலாளர் ரெபக்கா ஆகிய இரண்டு மகளிர் உட்பட 4 பேர் ஐநா பொதுச் செயலாளர் பதவிக்காக போட்டியிடுகின்றனர். ஐநாவின் 80 ஆண்டுகால வரலாற்றில் பொதுச் செயலாளர் பதவிக்கு இதுவரை மகளிர் யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 61 பேர் காயமடைந்ததாக சீன அரசு தெரிவித்துள்ளது. 480 மேற்பட்டோர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பட்டாசு ஆலைக்கு அருகே உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ள சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி அரசு மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது தவறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகவ் சட்டா, ஆம் ஆத்மியில் இருந்து பிஜேபியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது பஞ்சாப் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற உள்ள இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மும்பை ஈஸ்ட் பெங்கால் அணிகள் மோதுகின்றன. மும்பையில் இப்போட்டி 7:30 நடைபெற உள்ளது. டும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சந்தீப்தி சிங் ராவ், மதுருமே சவத் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி தில்லியில் 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த், சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக

0: அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 கேளுங்க ரசிங்க.
2: நேரம் 12:50, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.5 கேட்கலாம் பூந்தென்றல்.

நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ஓலப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா குறித்தும், திடலில் நடைபெறும் நாட்டு மாட்டு சந்தை குறித்தும் கோயிலின் முதன்மை நிர்வாகி ஆர். பாலசுப்பிரமணியன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு

நெல்லை இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பணிகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய களந்தை கே ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் 1 மணி, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல மணி 1 மலர் 1 நிகழ்ச்சி கேட்கவிருக்கிறோம். வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா. ஒரு நாளும் நம்மளோட மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் ஒரு திரைப்படம் பற்றி அதோடய கதை தானே பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற படம், நம்ம கேட்க போகிற படம் என்னென்னா, 90s கிட்ஸ் நிறைய பேர் அவங்களோட ஸ்கூல் லைஃப்பில் இந்த படத்தை பார்த்து இப்படியெல்லாம் நிஜமாகவே ஒரு இடம் இருக்குதா அப்படின்னு வந்து ஆச்சரியப்பட்டு, அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம அங்கே போனால் எப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு ட்ரீமி வேர்ல்டுனே சொல்லலாம். இது வந்து ஒரு ஃபேண்டசி திரைப்படம். அந்த திரைப்படம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பூதத்துக்கும் ஒரு 10 வயசு இருக்கிற ஒரு சின்ன பொண்ணுக்கும் நடுவில் இருக்கிற உருவாகிற அந்த அன்கண்டிஷ்னல் அன்பு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் அந்த படம் பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம். பிக் ஃப்ரெண்ட்லி ஜெயிண்ட் அப்படிங்கிறது அந்த படம், த பிஎஃப்ஜி. அந்த பொண்ணு அந்த படம் ஃபுல் முழுக்க அந்த ஜெயிண்ட்டு, அந்த பூதத்தை வந்து எப்படி சொல்லணும்னா பிஎஃப்ஜி பிஎஃப்ஜின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு படம், அந்த படத்தை தான் இன்றைக்கி நாம் வந்து பேச போகிறோம். பாடலை தொடர்ந்து பிஎஃப்ஜி கதை கேட்கலாம்.

கேட்ட பாடல் பசங்க 2 படத்திலிருந்து ஆனந்த் ஹால்வே பாடியது. படத்துக்கு இந்த பாடலுக்கு இசை அருள் கரோலி. மணி 1 மலர் 1 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம், கேட்க போகிற கதை எந்த படத்தோட கதை அப்படின்னா BFG, பிக் ஃப்ரெண்ட்லி ஜெயிண்ட் அப்படிங்கிற கதை தான். ஸோ இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, சோஃபி அப்படிங்கிற ஒரு 10 வயசு பொண்ணை காட்டுவாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து இன்சோம்னியா அப்படிங்கிற மாதிரி நைட்டு வந்து தூங்கவே மாட்டான் அந்த குட்டி பொண்ணு. அந்த சுட்டி பொண்ணு என்ன பண்ணுவானா, நைட்டு ஃபுல்லாக வந்து ஒரு புக்கு வச்சு படிச்சுட்டே இருப்பாள். இந்த பொண்ணுக்கு வந்து அப்பா அம்மா இல்லாமல் ஒரு விடுதியில் தான், ஒரு ஆதரவற்ற ஒரு விடுதியிலே இந்த பொண்ணு இருக்கும்போது அந்த புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஊருக்குள்ளே வந்து பெரிய பெரிய பூதங்கள் வரதாகும், அது வந்து மக்கள் யாருமே பார்த்ததில்லை அப்படிங்கிறத வந்து அந்த புக்கில் போட்டிருக்கும். நம்ம எப்படியாவது அந்த பூதத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளும் நைட்டு அந்த புக்கை வச்சு படிச்சுட்டே அந்த சோஃபி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சோஃபிங்கிற பொண்ணு வந்து ரொம்ப தைரியமான பொண்ணாக இருப்பாள். யாராவது வந்து ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, குழந்தைங்க தூங்குறாங்க, நைட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க முடியாதான்னு பெரியவங்களை கேட்குற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ தைரியம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் நைட் அந்த புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பெரிய டஸ்ட்பின், அதாவது ஆள் பக்கத்தில் என்ன ஆள் உயரத்துக்கு இருக்கிற ஒரு டஸ்ட்பின்னை, அந்த டஸ்ட்பினே அந்த கை தூக்கும்போது குட்டியாக இருக்குமா, அவ்வளோ பெரிய கை வந்து அந்த டஸ்ட்பினை தூக்கும்போது இந்த சோஃபி பார்த்து பயந்துடுறா. பயந்துட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஜெயிண்ட், அந்த பூதத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் சோஃபி பார்த்து பயந்துட்டேனாங்கன்னா பிச்சுட்டுக்குள்ளே போய்க்குவா. அப்புறம் அந்த பூதம் என்ன பண்ணும் அப்படின்னா, மனிதர்கள் வந்து அந்த பூதத்தை பார்த்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை வந்து அந்த பெட்ஷீட்டோடு அப்படியே அலைக்க தூக்கிட்டு அதோட வீட்டுக்கு போயிருமா. அது வந்து நிறைய பெரிய பெரிய காடு தாண்டி, மழை தாண்டி, கடல்லாம் தாண்டிட்டு அந்த பெட்ஷீட்டவே ஒரு தொட்டில் மாதிரி அந்த சோஃபிக்கு ரெடி பண்ணி அந்த பூதம் வந்து கூட்டிகிட்டு போகும்போது சோஃபி ரொம்ப பயந்து கத்துவா, என்னை விட்டுரு, எதுக்கு என்னை இங்கே தூக்கிட்டு வந்தா அந்த மாதிரிலாம் கேட்கும்போது அந்த பூதம் சொல்லும், இல்லை இல்லை மனிதர்கள் வந்து எங்களை பார்க்கக்கூடாது, பார்த்தா நாங்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்து எங்களை அழிச்சிருவாங்க, அதனால வந்து உன்னோட ஆயுட் காலம் முழுசும் வந்து நீ எங்க கூட இங்க இந்த இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட தேசத்துக்கு அந்த சோஃபியை கூட்டிட்டு போயிடும். அங்க போனா வந்து இந்த பூதமே வந்து பார்த்தோம்னா ஒரு 24 அடி, ஒரு 25-30 அடி உயரம் இருக்கும். அங்கே போய் பார்த்தா அதை விட பெருசு, ஒரு 50 அடியில் பூதம்லாம் இருக்கும். இதை பார்த்து சோஃபி ரொம்ப பயந்துருவா. அடுத்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத பாடலுக்கு அப்புறம் கேட்கலாம்.

0: टेलीलॉ ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: லிவர் ட்ரீட்மெண்ட் பத்தி குழப்பமா இருக்கீங்களா? ஒரு சரியான செகண்ட் ஒபீனியன் உங்களுக்கு நம்பிக்கை தரும். KMCH-ல ஃப்ரீ லிவர் செகண்ட் ஒபீனியன் கேம்ப் ஏப்ரல் 20 முதல் மே 6 வரை காலை 9 மணி முதல் 2 மணி வரை. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட் கால் 87548 87568.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டுட்ருக்கோம். மணி ஒன்று மலர் ஒன்று BFGங்கிற கதை தான் இன்றைக்கி நாம் கேட்டுட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் அந்த பூதம் வந்து சோஃபிங்கிற பொண்ணு அதோட தேசத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். அங்கே போனதுக்கப்புறம் வந்து அந்த பூதம் வந்து நீ இங்கே தான் இருக்கணும், இனிமேல் வந்து நீ இந்த தேசத்தை இந்த இடத்த விட்டு நீ எங்கேயும் போக முடியாதுன்னு கேட்கும்போது அந்த சோஃபி சொல்வா, இல்லை என்னை விட்டு நான் வந்து என்னோட இடத்துக்கே போயிடுறேன், என்னை தேடுவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு இந்த பூதம் சொல்லி, இல்லை நீங்கள் வந்து மனிதர்கள் இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாம் அழிச்சிருவீங்க, அதனால நான் வந்து உன்னை எங்கேயுமே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பூதம் வந்து ஒரு உணவு சாப்பிடும். அது வந்து அந்த பூதம் அங்க சாப்பிடுற ஃபுட் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சொர சொர வெள்ளரிக்காய் அப்படிங்கறத வந்து சாப்பிடும். இந்த சோஃபி என்ன நினைச்சா அப்படின்னா, இந்த பூதம் வந்து மனிதர்களை சாப்பிடுற பூதமா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்குவான். அப்புறம் பார்த்தா அந்த பூதம் வந்து இந்த சோஃபியை எதுவுமே ஹார்ம் பண்ணாது, கம்முனு அமைதியா நீ இங்கிரு, இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகாது, அது உனக்கு வந்து சேஃப் இல்லைன்னு சொல்லும். ஏன் அப்படின்னா அங்க வந்து இன்னும் நிறைய பூதங்கள், இன்னும் 8-9 பூதங்கள் இருக்கும். அது இதை விட பெருசு, ஒரு 54-60 அடியில வந்து ரொம்ப பெரிய பூதங்கள் வந்திருக்கும். அதை வந்து மனிதர்களை சாப்பிடுற பூதமா இருக்கும். ஆனால் இந்த நம்மளோட BFG வந்து மனிதர்களெல்லாம் சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு புரிய வச்சுட்டே இருக்கோம். அந்த சோஃபி வந்து தான் சுட்டித்தனமான பொண்ணாச்சு, சொன்ன பேச்சே கேட்க மாட்டான். அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு பெரிய படகுல வந்து அந்த சோஃபி உட்கார வச்சுட்டு இந்த பூதம் வந்து, இது ஃபேண்டசி மூவிங் ஆட்டி இதில் நிறைய சீன்ஸ் வந்து பார்க்கறக்கே ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அதாவது என்னென்னா ஒரு நீர்வீழ்ச்சிக்கு நடுவில் ஒரு படி மாதிரி இருக்கும், பாலம் மாதிரி, ரெண்டு பாறையை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி. அங்கே போய் பார்த்தோம்னா நிறைய கலர் கலர் பாட்டில்ஸில் கலர் கலராக உள்ளே வந்து குயுமி குயுமின்னு சுத்திட்டே இருக்கும். ஒரு கிரீன் கலர், ப்ளூ கலர், நிறைய கலர்ஸ் இருக்கும். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் வந்து கனவுகள். அதுல வந்து இந்த ரெட் கலர்ல இருக்கிற கனவுகள் வந்து ரொம்ப மோசமான கனவு அப்படிங்கறத வந்து இந்த BFG சொல்லும். மித்த கனவுகள் வந்து மனிதர்களோட கனவுகள், பிளசண்டாவும் இருக்கும். அதாவது அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த கனவுகள் வந்து இந்த BFG வந்து கொடுத்துட்டே இருக்கும். அப்ப வந்து இந்த சோஃபி தூங்கு சொல்லிட்டு அதே படகுல இந்த

எஃப்ஜியும் தூங்கும்போது சோஃபி வந்து இல்லை நாம் தெரியாமல் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகும்போது அங்கே அந்த பெரிய பூதம், அதாவது 54 அடியில் இருக்கிற பூதம் ஒன்று வந்து இந்த சோஃபியை பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இந்த சோஃபிக்கு வந்து ஒரு கனவு வரும். அப்போ சோஃபி கேட்பா, நீ தானே எனக்கு இந்த கனவு கொடுத்த, எதுக்கு இந்த கனவு எனக்கு கொடுத்தன்னு கேட்கும்போது, இல்லை நீ வந்து இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, அதுக்காக தான் வந்து நான் அந்த கனவு கொடுத்தேன் அப்படிங்கிறது வந்து இந்த சோஃபி சொல்லும். அப்புறம் இந்த சோஃபிக்கு வந்து என்னாகும்னா, இந்த இடம் வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடும். நம்ம வந்து பிஎஃப்ஜி கூடவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சோஃபிக்கு வந்து ஒரு தாட் வந்துடும். ஏன்னா அந்த பூதம் வந்து அந்த குழந்தைகிட்ட, அந்த 10 வயசு குழந்தைகிட்ட ரொம்ப ப்ளசண்ட்டாக நடந்துக்கும், அதை வந்து பயமுறுத்தாது. ஆனால் நீ இந்த இடத்த விட்டு மட்டும் போகாத, போனேன்னா வந்து உனக்கு அது சேஃப் இல்லை அப்படிங்கிறத மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த 8 அந்த பெரிய பூதங்கள்லாம் இருக்குல்ல, அப்போ வந்து ஒரு இந்த இடத்துல வந்து மனித வாடை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பூதம் வரும்போது இந்த நம்ம பிஎஃப்ஜிக்கு வந்து எப்படியாவது சோஃபியை மறைச்சி வைக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த பிஎஃப்ஜியோட இதாக இருக்கும். அதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணும். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம்.

0: Boa.
1: கேட்ட பாடல் அனந்த் ஹல்வி பாடியது. மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் பிக் ஃப்ரெண்ட்லி ஜெயின்ட் த பிஎஃப்ஜி கதை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த கதையை வந்து எது வரைக்கும் கேட்டோம் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து அந்த பிஎஃப்ஜி நல்ல பூதம் வந்து பத்திரமாக பார்த்துக்குது. அந்த பெரிய பூதங்கள்ட்டிருந்து எப்படியாவது இந்த குழந்தையை வந்து காப்பாற்றிடணும் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்ருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்கோம். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பெரிய பூதம் வந்து இந்த நம்ம பிஎஃப்ஜியோட வீட்டுக்குள்ளே வந்து மனுஷ வாடை வந்து அடிக்குது அப்படின்னு கேட்கும்போது, இந்த பிஎஃப்ஜி அந்த மாதிரிலாம் இல்லை, நீ வந்து ஏன் இங்கே சொல்லிட்டு அந்த நம்ம சின்ன பூதம் வந்து அந்த பெரிய பூதத்துக்கிட்ட ரொம்ப சமாளிச்சுட்டே இருக்கும். அப்போ என்னாங்கன்னா, அந்த சோஃபி வந்து அந்த சொர சொர வெள்ளரிப்பழம், அது வந்து அந்த பொண்ணோட சைஸ் இருக்கும், அந்த அவ்வளோ பெரிய வெள்ளரிப்பழத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கும் போது நீ வந்து ரொம்ப பசியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஎஃப்ஜி பெரிய பூதத்துக்கு இந்த வெள்ளரிப்பழத்தை கொடுக்கும்போது தான் பார்ப்பாங்க, அந்த பழத்துக்குள்ளே அந்த குட்டி பொண்ணு இருக்கும். எப்படியாவது சமாளித்து அந்த

பூதத்தை அனுப்பிட்டு இந்த பிஎஃப்ஜி வந்து இந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க, நீ வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும், ஒருவேளை நீ வந்து அந்த பெரிய பூதங்க கண்ணில் பட்டுட்ட அப்படின்னா யோசிக்காமல் உன்னை வந்து சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளரி பழத்தில் அந்த புள்ள இருக்கும்போது ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் அழுக்காயிருக்கும் இல்லையா, அழகாக அந்த நீர்வீழ்ச்சியில் வந்து அந்த பொண்ணை குளிக்க வச்சு அந்த பொண்ணுக்கு வேறு நிறைய ட்ரெஸ் எல்லாம் அந்த பிஎஃப்ஜி வந்து எடுத்து போடும். அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடும்போது பிஎஃப்ஜி வந்து ஒரு சிவப்பு கலர் ஒரு சட்டை, அதாவது ஓவர் கோட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து அந்த பொண்ணு போட்டிருக்கிறத பார்க்கும்போது இந்த பிஎஃப்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணெல்லாம் கலங்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, இதே மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து பிஎஃப்ஜியை முன்னாடி பார்த்துருக்கும்போது அந்த பையனையும் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கும் இந்த பெரிய பூதம். அந்த பையனை வந்து அந்த பெரிய பூதங்கள், அதாவது மனிதர்களை சாப்பிட்ற பூதங்கள் வந்து அந்த பையனை வந்து சாப்பிட்ருப்பாங்க. அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது பிஎஃப்ஜி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணும். அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு மரப்பொந்திலேயே ஒரு குட்டி வீடு மாதிரி இருக்கும், அதாவது நார்மலான மனிதர்களுக்கு வந்து அது வீடு மாதிரி இருக்கும், பிஎஃப்ஜிக்கு வந்து ஒரு சின்ன அது வந்து மரப்பொந்து மாதிரி தான். அந்த படத்தில் அந்த பொந்தில் வந்து இந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு அந்த பிஎஃப்ஜி வந்து நான் ஒரு வேலை விஷயமா வெளியில் போகிறேன், நீ வந்து வெளியில் வந்துடாதுன்னு சொல்லும்போது நீ எங்கே போகிற என்னையே கூட்டிகிட்டு போகங்காட்டி இல்லை நீ பயந்துருவேன்னு சொல்லும்போது நம்ம சுட்டி போனாச்சு எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே, இல்லை நான் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு பிஎஃப்ஜி கூட போகிறாங்க. வெளியில் போகும்போது அந்த 8-9 பெரிய பூதங்களை தாண்டி போகும்போது என்ன ஆகுனா, அந்த பெரிய பூதங்கள் வந்து நம்ம பிஎஃப்ஜி வந்து நல்லா புல்லி பண்ணுவாங்க, அதாவது இது வந்து சின்னதாக இருக்குது, பூத கூட்டத்திலேயே வந்து நீ தான் சின்னதாக இருக்கிற அந்த மாதிரியெல்லாம் அந்த நம்ம பிஎஃப்ஜி வந்து ரொம்ப புல்லி பண்ணி அடிக்கிறது, தூக்கி போடுறது, பால் மாதிரி பெரிய பூதங்கள் வந்து தூக்கி போட்டு விளையாடுறது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணும். இதை வந்து ஃபேண்டசி மூவிங்காட்டி இந்த இதில் வர ஒரு ஒரு சீனுமே வந்து பார்க்கும்போது குழந்தைங்க என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது நிஜமான ஒரு லாரி மேலே பிஎஃப்ஜி வந்து உட்கார வச்சு இன்னொரு பெரிய பூதம் வந்து நிஜமான ரெண்டு கார் மேல ரெண்டு காலை வச்சுட்டு அந்த டேஷ் கார் விளையாடுற மாதிரி பிஎஃப்ஜி வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. சோஃபிக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது, பிஎஃப்ஜி வந்து இந்த மாதிரி இவங்க பண்றாங்களேன்னு சொல்லிட்டு சோஃபிக்கு பயங்கரமான கோவம் வந்துடும். என்ன பண்ணா, அந்த ஒரு கார்ல அந்த பெரிய பூதம் கால் வச்சிருக்கிற ஒரு கார்ல வந்து இந்த சோஃபி இருக்கும்போது பூதத்தை காப்பாருக்காக வந்து ஸ்டியரிங்கை வந்து திருப்பிடும். இன்னொன்று என்னன்னா, அந்த பெரிய பூதங்களுக்கு வந்து தண்ணினா ரொம்ப அலர்ஜி, அப்ப கரெக்டா மழை பெய்யும் போது அந்த பூதங்கள்லாம் போயிடும், பிஎஃப்ஜியும் சோஃபியும் ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து கனவுகளின் உலகம். அந்த இடத்துல நிறைய கனவுகள் இருக்கும், நிறைய டைப்ஸ் ஆஃப் கனவுகள், நல்ல கனவு, கெட்ட கனவு, ரொம்ப பிளசண்டாக இருக்குது, குழந்தைங்களுக்கான கனவு, பெரியவங்களுக்கான கனவுன்னு இருக்கும். இந்த பிஎஃப்ஜியோட முக்கியமான வேலையே என்னன்னு பார்த்தோம்னா, அந்த கனவுகள் உலகத்தில் இருக்கிற கனவுகளை பிடிச்சிட்டு போய் ஊரில், அதாவது நாட்டுக்குள்ளே இருக்கிற மனிதர்களுக்கு, குழந்தைகளுக்கு அந்த கனவு கொடுக்கறது தான் அந்த பிஎஃப்ஜியோட வேலை. அதுக்காக தான் அடிக்கடி ஊருக்குள்ளே இந்த பிஎஃப்ஜி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த கனவுகள் உலகத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாட்டுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.

கேட்ட பாடல் உத்ரா உன்னிகிருஷ்ணன் பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மணி ஒன்று மலர் ஒன்று. BFG பிக் ஃப்ரெண்ட்லி ஜெயின்ட் கதை தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த நம்மளோட நல்ல பூதம் அதாவது BFG-யும் நம்ம சோஃபியும் சேர்ந்து கனவுகள் உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னு இந்த சோஃபியும் வந்து நிறைய கனவுகள் கலர் கலராக சுற்றிட்டு இருக்கிறத பார்த்தா அந்த கனவுகளை பிடிக்கிறதுக்காக சோஃபி அங்கேயும் ஓடிட்டுருப்பான். அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு நிறைய மிக்சடு கலராக இருக்கிற ஒரு கனவுகளை வந்து இந்த BFG என்ன பண்ணுனா பிடிச்சி ஒரு பாட்டிலில் அடைச்சிட்டு அது மேலே இது வந்து சோஃபிக்கானது அப்படிங்கிறது வந்து எழுதி வச்சுருக்கோம். அது வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவான கனவாக இருக்கும். அது வந்து இந்த படத்தோட கடைசியில் காட்டியிருப்பாங்க. அப்புறம் ஒரு பெரிய ரெட் கலர் இருக்கிற ஒரு கனவு, அந்த கனவு வந்து சோஃபி துரத்திட்டு போகும்போது BFG சொல்லு சோஃபி போகாத, அது வந்து ரொம்ப கொடூரமான கனவாக இருக்குங்கிறது மாதிரி அந்த கனவுகள் உலகத்தில் இருக்கிற ஒரு ஒரு கனவுகளுக்கும் வந்து BFG வந்து சோஃபிக்கு வந்து அர்த்தம் சொல்லிகிட்டே இருக்கும். அப்புறம் திரும்ப ரெண்டு பேரும் ஊருக்குள்ளே போகிறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த BFG-யோட வேலை என்னென்னா அந்த கனவுகள் உலகத்தில் இருக்கிற கனவுகளை பிடிச்சு குழந்தைகளுக்கு ஊரில் நாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கறது இதோட முக்கியமான வேலையாகவே இருக்கும். அப்போ ஒரு சின்ன பையனுக்கு இந்த பூதம் வந்து ஒரு கனவு கொடுக்கும். அது என்ன, ஒரு பெரிய குழல் மாதிரி ஒரு அமைப்பில் அந்த கனவை வச்சு இந்த பூதம் வந்து அதை ஊதும்போது அந்த பையனுக்கு அந்த கனவு வரும். அந்த கனவில் வந்து அந்த குழந்தைக்கு பிரசிடென்ட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான கனவு வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இந்த பையனை பாராட்டுற மாதிரி இந்த BFG கொடுத்துட்டு திரும்ப தன்னோட தேசத்துக்கு போகும்போது தான் பார்க்கும் அங்கே இருக்கிற அந்த பெரிய பூதங்களுக்கு வந்து இந்த சோஃபியோட போர்வை ஒன்று சிக்கியிருக்கும். அந்த பெட்ஷீட்டில் வச்சுட்டு வரும்போது அந்த போர்வை சிக்கியிருக்கும். ஓகே, கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஒரு மனிதன் இருக்காங்க அப்படிங்கறத வந்து அந்த பெரிய பூதங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறத வந்து நம்ம BFG வந்து பாத்துருவாங்க. அந்த பூதங்கள் எல்லாம் உன்னைதான் தேடி போயிட்டு இருக்குது, கண்டிப்பா அவங்க கண்ணில் நீ சிக்கின அப்படின்னா உன்னை சாப்பிட்றோம், அதனால வந்து உன்னை நான் திரும்ப எங்கிருந்து கூட்டிட்டு வந்தனோ அங்கேயே உன்னை கொண்டு போய் விட்டுனா திரும்ப அந்த ஆர்ஃபனேஜ்லேயே சோஃபியை கொண்டு போய் விட்டுரும். ஆனா அந்த சோஃபி வந்து BFG கூட இருந்தது வந்து ரொம்ப பிடிச்சி பழகி போயிடுச்சு. இல்ல, நான் வந்து இங்க இருக்க மாட்டேன், எனக்கு BFG கூட தான் இருக்குது அப்படிங்கறத வந்து அந்த சொல்லும். உடனே அந்த சோஃபி என்ன சொல்லுவா அப்படின்னா, அந்த எங்க அந்த சோஃபியாவை வந்து எந்த பெட்லேருந்து அந்த BFG தூக்கிட்டு வந்துச்சோ அங்கிருந்து அந்த சோஃபி சொல்லுவா, BFG நீங்க இங்க தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நான் வந்து இப்ப இந்த மாடியிலேருந்து குதிக்க போறேன், நீங்க தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லும் போது நம்ம BFG-க்கும் மனசு கேட்காம அங்கதான் மறைஞ்சிருக்கும். அந்த பெரிய பூதம் வந்து இந்த சோஃபியை காப்பாத்தி திரும்ப வந்து தன்னோட தேசத்துக்கு கூட்டிட்டு போயிரும். அங்க போகும்போது இந்த சோஃபி சொல்லுவானா, நீங்க ஏன் வந்து அந்த பெரிய பூதங்களுக்கு வந்து பயந்துட்டு இருக்கீங்க, அந்த பூதங்கள் வந்து உங்களை புள்ளி பண்ணதில்ல, நீங்க ஏன் வந்து அதுக்கு பயந்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது, இல்ல அவங்க வந்து ரொம்ப பெரியவங்க, என்னால அந்த பெரிய பூதங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தன்னோட வீட்டுக்கே வந்து அந்த கூட்டிட்டு போய் அந்த பெரிய மரப்பொந்துல அந்த ஃபர்ஸ்ட் எந்த ஒரு மரப்பொந்துல அந்த சோஃபியை வந்து இந்த பூதம் வந்து ஒழிச்சு வச்சுதோ அங்க மாதிரி ஒழிச்சு வச்சுக்குது. அப்ப அந்த பெரிய பூதங்கள் வந்து தேடும் அந்த வீட்டையே, அந்த BFG-யோட வீட்டையே வந்து ரெண்டா உடைச்சு அதை இதை பண்ணி மனிதர் இங்க ஏதோ இருக்காங்க, ஒரு மனித வாசனை வருது அப்படிங்கறது வந்து தேடிட்டே இருக்கும். சோஃபி தான் தேடிட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சோஃபி அந்த மரப்பொந்தில் நிறைய விஷயங்கள் பார்ப்பான். அதாவது என்னென்னா, ஒரு பெரிய பூதத்தை வந்து ஒரு பையன் வரைஞ்சிட்ருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் ஒரு 8-9 பெரிய பூதங்கள் இருக்குது, அப்புறம் அந்த நாட்டோட ராணிக்கு வந்து ஏதோ மெசேஜ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன நிறைய எப்படி சொல்கிறது விளக்கங்கள் வந்து அந்த ஒரு மரப்பொந்தில் இருக்கும். அப்போ தான் இந்த சோஃபிக்கு வந்து ஒரு ஞாபகம் வரும், BFG வந்து ஒரு சின்ன பையனை பற்றி முன்னாடி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பையன் தான் BFG-யை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் ஆரம்பிச்சு வச்சுதான் நம்ம முடிச்சு வைக்கணும் அப்படிங்கறத சோஃபி கையில் எடுக்கிறான்.

0: கேட்ட பாடல் சாம் சிஎஸ் பாடியது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: லிவர் நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணாதீங்க, உடனே KMCH ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் கேம்ப் பயன்படுத்துங்க. ஏப்ரல் 20 முதல் மே 6 வரை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8754887568.
0: நேயர்களே, நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். கேட்டுட்ருக்கோம் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் BFG கதை தான் கேட்டிருக்கோம். ஸோ அந்த பொண்ணு வந்து அந்த பையன் என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நாட்டோட ராணிக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பூதங்கள்

இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லி இந்த பூதங்கள் கிட்ட இருந்து பிஎஃப்ஜி காப்பாற்ற தான் அந்த அந்த சோஃபியோட மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. ஸோ சோஃபியும் இந்த பிஎஃப்ஜியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நாட்டோட ராணிக்கு வந்து பெரிய பெரிய பூதங்கள் நாட்டுக்குள்ளே பூந்து குழந்தைங்களை வந்து கடத்திட்டு போகிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி கனவு வருது. அந்த கனவு எப்படி இருக்குன்னா, அந்த ராணி வந்து ரொம்ப ரியலாக ஃபீல் பண்ணுறாங்க. அதாவது இது கனவு மாதிரியே இல்லை, நிஜமாக நடக்கிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி அந்த ராணி எந்திரிக்கும் போது, அடுத்த நாள் இந்த சோஃபி அந்த ராணி முன்னாடி போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி கனவுல வந்து இந்த குழந்தை தான் நான் பார்த்தேன். அப்போ இந்த பொண்ணு கூட ஒரு பூதம் இருக்குமே, அந்த பூதம் எங்கேன்னு கூப்பிடும்போது சோஃபி வந்து பிஎஃப்ஜி அப்படின்னு கூட்டோன்னா அந்த தோட்டத்திலிருந்து அந்த நம்ம பிஎஃப்ஜி வந்து எந்திரிச்சு வருவார். ஸோ அந்த நாட்டோட வீரர்கள் வந்து அந்த பிஎஃப்ஜி அட்டாக் பண்ண போகும்போது, இல்லை இல்லை அட்டாக் பண்ணாதீங்கன்னு ராணி சொல்லி கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. சொல்லுங்க, நீங்கள் வந்து எனக்கு கனவு வந்துச்சு, எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பிஎஃப்ஜிக்கு வந்து தன்னோட வாழ்நாளில் இப்படி ஒரு விருந்து சாப்பிட்ருக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு விருந்து வந்து இந்த ராணி கொடுக்குறாங்க. அப்போ பிஎஃப்ஜி வந்து ராணிக்காக அவங்க தேசத்தோட ஸ்பெஷல் ட்ரிங்க் ஒன்றையும் அந்த சொர சொர வெள்ளரிக்காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. உடனே இந்த பிஎஃப்ஜி வந்து என் பின்னாடியே வாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய படையை கூப்பிட்டுட்டு இந்த பிஎஃப்ஜியோட நாட்டுக்கு போகிறாங்க, தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த பிஎஃப்ஜி வந்து அந்த பெரிய பூதங்களுக்கு ஒரு கனவு தராங்க. அதாவது இந்த மாதிரி வர மாதிரியும், இந்த நாட்டிலேருந்து இந்த தேசத்துலேருந்து பூதங்களை வெளியில் தூக்கிட்டு போகிற மாதிரியும் இந்த நம்ம பிஎஃப்ஜி வந்து அந்த பெரிய பூதங்களுக்கு கனவு தராங்க. அதுக்குள்ளே இந்த பூதத்துக்கு வந்து ஒரு பயம் வந்துடுச்சு. அந்த பெரிய பூதங்கள் கிட்ட நம்ம போய் அது பக்கத்தில் இந்த கனவை கொடுக்கும்போது நமக்கு வந்து அது நம்மளை பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய பயம் வருது. அப்போ இந்த சோஃபி வந்து ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு சான்ஸ் கிடைக்கிற இடத்துல எல்லாம் அந்த பொண்ணு ப்ரூவ் பண்ணிருக்கோம். அந்த கனவுகள் இருக்கிற கண்ணாடி பாட்டில இந்த சோஃபியே தூக்கிட்டு போய் அந்த பெரிய பூதங்கள் பக்கத்தில் வந்து போட்டுரும். இந்த பிஎஃப்ஜி வந்து எவ்வளவோ சொல்லு வேண்டாம் சோஃபி போகாதுன்னு சொல்ல சொல்ல கேட்காம போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா பூதங்களுக்கும் அந்த கனவு போயிடும், அதுல ஒரு பெரிய பூதம் மட்டும் தப்பிச்சிடும். அப்போ இந்த நாட்டிலிருந்து வந்த படைகள் எல்லாமே அந்த பெரிய பெரிய பூதங்களை தூக்கிட்டு போய் வேற ஒரு தனியா ஒரு தீவுல வந்து போட்டுருவாங்க. இந்த பூதங்களுக்கு தான் தண்ணினா ரொம்ப அலர்ஜியாச்சு, அதனால அந்த தீவில் இருக்க முடியாம இந்த பூதங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னு தெரியாம இருக்கும்போது, அந்த சொர சொர வெள்ளரிக்காய் அப்படிங்கிற அந்த வெள்ளரி பழங்களோட விதைகளையும் போட்டுரும். அதாவது அந்த பூதங்களோட வாழ்நாள் முழுக்க அந்த தீவில் தான் அந்த பூதங்கள் இருக்க போது அவங்களுக்கு உணவு வந்து இந்த வெள்ளரி பழம் மட்டும்தான், நாட்டில் வராது, குழந்தைகளை வந்து பிடிச்சிட்டு போகாது, மனிதர்களை சாப்பிடாது அப்படிங்கிற மாதிரி இந்த படம் வந்து முடியும். அந்த பிஎஃப்ஜி வந்து அந்த கனவுகள் உலகத்தில் ஒரு பாட்டிலில் வந்து இது வந்து சோஃபிக்கான கனவுன்னு எழுதியிருக்கும்ல, அந்த கனவு எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பிஎஃப்ஜி பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத இந்த பாடலுக்கு அப்புறமா சொல்கிறேன்.

கேட்ட பாடல் சைந்தவி பாடியது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல கேட்டிருக்கோம் மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் பிக் ஃப்ரெண்ட்லி ஜெயின்ட் கதை தான் கேட்டிருக்கோம். அந்த பூதம் வந்து சோஃபிக்குன்னு ஒரு பாட்டிலில் வந்து எழுதியிருக்கோம் இல்லையா. அது என்ன அப்படின்னா, சோஃபி சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா இல்லாமல் ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்குன்னு ஒரு அப்பா அம்மா சோஃபி வந்து தத்தெடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி சோஃபிக்கு ஒரு நல்ல கனவு கொடுத்துருக்கும். கூடவே வந்து நம்மளோட பிஎஃப்ஜிக்கு வந்து அந்த நாட்டிலேருந்து அந்த வெள்ளரிக்காயை தவிர நிறைய காய்கறி பழங்கள் எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த நாட்டில் இருக்கிற குழந்தைங்கள இந்த பூதம் தான் காப்பாத்திருக்குது அப்படிங்கிறது ராணியோட எண்ணம் இல்லையா. அண்ட் அதே மாதிரி இந்த சோஃபிக்கும் பூதத்துக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதோட முடிஞ்சிடல. அந்த சோஃபி நாட்டிலிருந்து பேசினா கூட பூதம் தேசத்திலிருந்து பதில் சொல்ற மாதிரி ரெண்டு பேத்துக்கு முன்னையுமே ஒரு அன்கண்டிஷனல் அன்பு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துட்டே இருக்கும்.

கிட்டது லக்ஷ்மி படத்திலேருந்து சத்யபிரகாஷ் தர்மர் பாடியது. இன்னைக்கு நம்மளோட மணி ஒன்று மலர் ஒன்று நிகழ்ச்சியில் நாம் பிஎஃப்ஜி த பிக் ஃப்ரெண்ட்லி ஜெயிண்ட் கதை தான் கேட்டோம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

தாவேக தலைவர் திரு ஜோசப் விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக சற்றுமுன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். கேரளத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அரசு அமைக்கும் நடவடிக்கைகள் களைகட்டியுள்ளன. தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவின் சட்டப்பேரவை குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு ஜோசப் விஜய் சற்றுமுன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முன்னதாக சென்னையை அடுத்த பனையூரில் தாவேகா தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூடி ஒருமனதாக திரு விஜயை கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்ந்தெடுத்தனர். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான கூடுதல் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு குறித்து தொடர்ந்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. அதனையடுத்து புதிய அரசு அமைக்க ஆளுநரிடம் திரு விஜய் உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக திரு விஜய் முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். அவரது பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் ஆர் வி அர்லேக்கர் புதிய அரசு அமையும் வரை அவர் பதவியில் தொடருமாறு கேட்டுக்கொண்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இந்நிலையில் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு மு க ஸ்டாலினை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, மதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் திரு ஸ்டாலினை சந்தித்து பேசினர். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை அக்கட்சி தொடங்கியுள்ளது. இருப்பினும் கட்சியின் சட்டமன்ற குழு கூட்டம் எப்பொழுது நடைபெறும் என்ற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. புதுடெல்லியிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் பிரதிநிதிகள் கேரளம் வந்த பின்னரே கட்சியின் சட்டப்பேரவை குழு கூட்டம் நடைபெறும் என்று தகவல்கள் கூறுகின்றன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றது. புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே இக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பிஜேபியின் ஆலோசனை கூட்டம் இன்று காலை புதுச்சேரியில் நடைபெற்றது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. நாட்டில் வலுவான ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க சூழலை உருவாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழக உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் நாட்டின் ஆராய்ச்சிகள் படைப்பாற்றல் திறனுடன் கூடிய செயல் திட்டமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.5 லட்சமாக அதிகரித்துள்ள நிலையில் புதுமை தொழில்நுட்பங்களின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உயர்கல்வி நிறுவனங்களின் வளாகங்களிலிருந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் யூனிகார்ன் மையங்களும் வெற்றிகரமாக உருவானதை அவர் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய புத்தாக்க குறியீட்டில் இந்தியா 81வது இடத்திலிருந்து தற்போது 38வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது ஆராய்ச்சிகளின் திறனை பறைசாற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். இந்தியா ஜமைக்கா இடையேயான ஒத்துழைப்பு கூட்டாண்மையின் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கமினா ஜான்சன் ஸ்மித் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்களுடன் இன்று கலந்துரையாடிய பின்னர் ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இருதரப்பு உறவுகளின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். கலாச்சார பரிமாற்றம், விளையாட்டு, மின்னணு உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் அமைச்சர் கூறினார். இதனிடையே வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரெட்டா கோஸ்டோரிக்கா குடியரசு ஹாண்ட்ரஸ், பெலைஸ், டொமினிகா நாடுகளுக்கு வரும் 8ஆம் தேதி பயணம் மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா பெட்ரோலிய தொழிற்சாலைகள் மீது ஈரானின் ட்ரோன் தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்ததை தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கட்டமைப்புகள் மற்றும் சிவிலியன்களை இலக்காக கொண்டு நடத்தப்படும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அமைதி மற்றும் தூதரக நடவடிக்கைகளுக்கு இந்தியா

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன.

0: ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்த பிரதமர் அந்நாட்டுடன் இந்தியா துணை நிற்பதாகவும் எடுத்துரைத்தார். ஹார்முஸ் நீரிணை வழியாக தடையற்ற பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்வதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர் பிராந்திய அமைதி நிலைத்தன்மை உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு இது இன்றியமையாதது என்று சுட்டிக்காட்டினார். வெளியுறவு அமைச்சகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இந்நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறியுள்ளது. இந்த பிராந்தியத்தில் அமைதியான தீர்வு ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. அரிய வகை நோய் மேலாண்மையை நோயை முன்னதாக கண்டறிதல் புதுமை கண்டுபிடிப்புகள் வலுவான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் அவசியத்தை மத்திய சுகாதார செயலர் திரு ஸ்ரீவஸ்தவா வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் அரிய வகை நோய்கள் தொடர்பான இரண்டு நாள் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் நோய் சார்ந்த சவால்களை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். தேசிய சுகாதார கொள்கையின் கீழ் நிதியுதவி 50 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் அரிய வகை நோய் தாக்குதலுக்கு உள்ளான நோயாளிகள் தரமான சிகிச்சையை பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரியலூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 25 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அதிநவீன குளிர்பதன கிடங்கை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய தக்காளி முருங்கை உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் மற்றும் மிளகாய் கொத்தமல்லி உலர் பழங்கள் மஞ்சள் போன்ற விவசாய பொருட்களை விலை குறைவான நேரங்களில் பாதுகாத்து விலை அதிகமாகும் நேரங்களில் விற்பனை செய்யும் வகையில் 25 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அதிநவீன குளிர்பதன கிடங்கு அரியலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குளிர்பதன கிடங்கை விவசாயிகள் பயன்படுத்தி அழுகி போகும் வேளாண் விலை பொருட்களை நீண்ட காலம் கெடாமல் பாதுகாத்து விற்பனை செய்ய முடியும் எனவும் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவி பாலியல் வன்முறை வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட குற்றவாளியை காவல்துறையினர் இன்று தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். மதுரை சித்திரை திருவிழா நிறைவடைந்ததை தொடர்ந்து அழகர்மலைக்கு திரும்பிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலர்தூவி வரவேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மதுரை சித்திரை திருவிழா நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவடைந்ததை தொடர்ந்து கள்ளழகர் பூப்பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்டு தனது இருப்பிடமான அழகர் மலைக்கு புறப்பட்டார். முன்னதாக அழகர் மலையை நோக்கி புறப்பட்ட கள்ளழகர் 3 மாவடி கடச்சனேந்தல் சுந்தரராஜன் பட்டி அப்பன் திருப்பதி வழியாக இன்று காலை 10:40 மணிக்கு மேல் 11:10 மணிக்குள் அழகர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார். அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்கிட வரவேற்றதுடன் அழகர் கோவில் கோட்டை வாசலில் முன்பு திருஷ்டி பூசணிக்காய் உடைத்தும் தீப ஆராதனை காட்டியும் கள்ளழகரை வரவேற்றனர். நாளை கள்ளழகருக்கு உற்சவ சாந்தி பூஜை நடைபெறுவதுடன் சித்திரை திருவிழா நிறைவேறுகிறது. மதுரையிலிருந்து
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தாவீகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். கேரளத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM சென்னை மெட்சன்லேருந்து வந்திருக்க வெதர் ரிப்போர்ட். கோயம்புத்தூர் இன்னைக்கு அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸும் நீலகிரியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும்

பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். இதுவரை கேட்டது வானிலை நிலவரம்.

கேட்ட பாடல் ஏஸ் திரைப்படத்திலிருந்து இசை ஜஸ்டின் பிரபாகரன், கபில் கபிலன், ஸ்ரேய கோஷல் பாடியது. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: 8758 87568.
1: இனி திரை இசை கேட்கலாம். முதல் பாடல் கஜினி படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில், ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது.

0: இன்றைய நமது நிகழ்ச்சியில் விவசாய பணிகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை கே ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. ஐயா வணக்கங்க. ஐயா
1: வணக்கம்.
0: ஐயா உங்களை அறிமுகப்படுத்திக்குங்க, உங்க பேர் என்னங்க, உங்க ஊர் என்னங்க, நீங்க எங்க இருந்துட்டு இருக்கீங்க இப்போ, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அதுங்களா, ஊர் வந்துங்க பெரிய குழந்தைங்க, அப்புறம் இருக்கிறது இங்கேயே தான் இருப்பணுங்க. ஏதோ ஜோலி இருந்தா போயிடுவனுங்க, பாதி நேரம் பூரா இங்கே தான் இருப்பணுங்க. ரெண்டு தோட்டம் போட்டு இருந்தனுங்க, அது வடக்கால அவிழும் இல்லைங்க ஒருத்தருமே. இப்போ வெடியா நாங்கள் போயிட்டு தான் வந்தேன், பின்ன வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மாடு இன்னும் ஓட்டுறீங்களா அப்படின்னாங்க. ஓட்டணும்னு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னுங்க. அதெல்லாம் குத்த இதெல்லாம் சலிச்சுங்க.
0: ஐயா உங்களுக்கு வயசு 70-75 இருக்குங்களா?
1: 75 வெடுக்குன்னு இருக்குமுங்க. ஆமாங்க.
0: 75 வயசு ஆயுமே நீங்க வந்து 2-3 மாடெல்லாம் புடிச்சு கட்டிட்டு இருக்கீங்க, நாட்டு கண்ணுக்குட்டிக்கு இது மேய விட்டு இருக்கீங்க.
1: ஆமாங்க.
0: அப்புறம் அது மட்டும் இல்லாம குதிரையும் ஒண்ணு கட்டி இருக்குது.
1: ஆமாங்க. அது வந்து கூப்பிட்டா வருமுங்க, வந்து அது மட்டும் தீவனம் வச்சா சரிங்க, எங்க வேணாலும் வச்சா எது வேணாலும் எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்குமுங்க.
0: எப்படி பழக்கணீங்க ஐயா?
1: அதெல்லாம் ஒன்றும் பேசாதுங்க, அது இங்கேயே மேஞ்சிட்டு இருக்குமுங்க, பிடிச்சி கட்டிடுவனுங்க. அப்புறம் அவை வேணுமென்றதை ஓட்டிட்டு போயிடுவாங்க. நானெல்லாம் ஓட்டுவனுங்க, இது ஓட்டமாட்டுங்க.
0: ஓ, நீங்க குதிரையும் ஓட்டி இருக்கிறீங்க?
1: அதெல்லாம் ஓட்டுவனுங்க. அது கீழே குமிஞ்சுங்க, இந்த மேவை சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிடுவோங்க.
0: ஐயா குதிரை மேல எப்படிங்க ஐயா ஏறி உட்காருவீங்க?
1: அதெல்லாம் ஜம்முனு கீழே பழிஞ்சிக்குமுங்க, அப்புறம் மேலே ஏறி உட்காந்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க.
0: இப்போ 75 ஆச்சு உங்களுக்கு, ஆனா நீங்க வந்து சின்ன வயசுல குதிரையெல்லாம் ஓட்டி இருக்கிறீங்க.
1: ஆமாங்க.
0: நல்லா வேகமா போவீங்களா?
1: வேகமா போவோம்ங்க, அது எந்த இடத்துல போகணும்னாலும் போயிருங்க.
0: ஐயா இப்ப வந்து நீங்க நிறைய மாடுகள்லாம் மேய்ச்சிட்டு இருக்கிறீங்க, தென்னை மரத்துக்குள்ள எல்லா வேலையுமே செஞ்சுட்டு இருக்கீங்க ஐயா. உங்களுடைய சின்ன வயசுல, உங்களுடைய 25-30 வயசுல நீங்க தோட்டத்து வேலைய என்னென்ன செஞ்சீங்க ஐயா?
1: எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். இந்த சோளத்தை போட்டுங்க, இங்கிருந்து அவர் எத்தனை ஏக்கராக்கு போடுவீங்க அப்படிம்பாரு. இது சும்மா தான் பேசுனங்க இந்த சோளம், அது பாருங்க எப்படி வந்திருக்குது.
0: எப்படி போட்டங்க ஐயா? இப்ப தென்னை மரம் அந்த வட்டத்துக்குள்ளயே சோளங்க இருக்குது,
1: அதுக்குள்ளயே இருக்குதுங்க. அது கொஞ்சம் தள்ளி போட்டுறதுங்க, இதெல்லாம் மேய்ச்சி போட்டணுங்க. கொஞ்சம் போல மாடுக மேய்ச்சி தானுங்க, இதெல்லாம் ஓட்டி முட்டை, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க.
0: இப்போ தோட்டத்து வேலைங்க ஐயா, நீங்க அந்த காலத்துல நிறைய பருத்தி போட்டிருப்பீங்க, மக்காச்சோளம் போட்டிருப்பீங்க, அப்புறம் மஞ்சச்சோளம் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் எப்படி போடுறதுங்க ஐயா? நீங்க அதுல என்னென்ன செஞ்சீங்க கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன்.
1: அப்படிங்களா, மஞ்சச்சோளம்னு சொல்லி சொன்னாங்க, அது ஒரு போகம் போடணுங்க. இது இந்த வெள்ளச்சோளம்னு சொல்றதுங்க, அது எப்ப வேணாலும் போடலாமுங்க. மஞ்சச்சோளம்னு சொல்றதுங்க, அது நல்ல முஷ்டியா போட்டதுன்னா வந்துடுங்க. இந்த பயிரெல்லாம் மஞ்சோள பயிரே தானுங்க, இப்பத்தானுங்க விதைச்சது, அது வந்துடுது பாருங்க காட்டுக்குள்ளையே. இது சோள பயிர் இதெல்லாமே வந்துடுமுங்க. தெகோட்டிலிருந்து வடகோட்டு வரை மாட்டு விட்டு மேய்ச்சி போட்டுதுங்க. அந்த பயிர் பாருங்க, அது கருப்பு தட்டினது கட்டினதே தானுங்க.
0: இப்போ எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க ஐயா?
1: மாடு ஒரு 3 இருக்குதுங்க இப்போ, அப்புறமெல்லாம் வித்து போட்டுங்க ஏகதேசம். ஆமாங்க, மாடு நிறையத்தான் இருந்ததுங்க, அது சொந்தமா ஓட்டிட்டு இருக்குங்காட்டிங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க.
0: கறக்குதுங்களாங்க ஐயா? வத்த கறவைங்களா?
1: இது வத்த கறவைங்க.
0: மாடுங்க ஐயா மடி சின்னதா இருக்குது, எவ்வளவு லிட்டர் கறக்குதுங்க வேலை வேலைக்கு?
1: நல்ல முதல்ல இந்த கண்ணுக்குட்டி சிரிச்சா இருக்கிற போதுங்க, நல்லா பாத்திரத்தை வச்சதுன்னா ஒரு தூக்கு போச்சு நிறைய கறக்குமுங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்குமுங்க, என்னங்க 2 வருங்க. அது ஊடு செலவு கலவை கறந்து கொடுக்க சொல்லிடுறதுங்க.
0: அப்புறம் நீங்க வச்சிருக்கிறது ஜெர்சி மாடுங்க ஐயா?
1: என்னங்க?
0: நீங்க வச்சிருக்கிறது செவலை ஜெர்சி மாடு. கண்ணுக்குட்டி வந்து நாட்டு கண்ணு குட்டை கண்ணா பிறந்திருக்குது. எப்படிங்க ஐயா, நீங்க செயற்கை முறை கருவூட்டல் பண்ணீங்களா இல்ல எப்படி காலை குட்டைங்களா?
1: இது கொண்டு போயிங்க,

0: அந்த காளையை முதல்லயே உப்பு எல்லாம் போட்டு வச்சுங்க, காளை கண்ணு போடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாட்டையவே கொண்டு போய் போட்டு நிறுத்தினதுங்க. அது ஒரே மதித்தான் மதிச்சதுங்க. அதே காளை கண்ணு விலையே நாயி போச்சுங்க. பின் வேற எல்லாம் ஒண்ணு இல்லைங்க.
1: மாடுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தோப்புக்குள்ள மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க ஐயா, அதுக்கு என்னென்ன கலப்பு தீவனங்கள் வைக்கிறீங்க? புண்ணாக்கு பருத்திக்கோட்டை என்னென்ன வைக்கிறீங்க சொல்லுங்களேன்.
0: அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, சும்மா இந்த மேவு இருக்குதல்லங்க, இந்த சமயம் பொழுதுக்கு மேய வேண்டியது, பொழுதோட கொண்டு போய் கட்டி போடுவனுங்க, இவ்வளவுதானுங்க, ஒன்றும் போடுறது இல்லைங்க. உள்ளது சொல்லணும் இல்லைங்க,
1: தண்ணிங்க
0: தண்ணி கூட அது என்னங்க, அந்த பழத்திலேயே விட்டா குடிச்சுக்குமுங்க, தண்ணி இருக்குதுங்க அங்கே, எந்த நேரம் வேணாலும் விட்டுடலாமுங்க.
1: ஐயா இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வேலை செய்கிறீங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறீங்க, உங்கள் சின்ன வயசில் நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சீங்க ஐயா? அந்த காலத்தில் விவசாயமெல்லாம் எப்படி இருந்துச்சுங்க சொல்லுங்களேன்.
0: அந்த காலத்தில் இருந்த விவசாயமுங்க இப்போ கிடையாதுங்க. அது தென்னை மரத்தையும் அதே இதையும் போட்டு பெரிய இதுங்க.
1: மாடுகளுக்கு மூக்கணம் குத்தி போட்டீங்க, இந்த நாட்டுக்கண்ணுக்கு மட்டும் குத்தாமல் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு மூக்கணம் குத்தின அனுபவமெல்லாம் இருக்குதுங்களா?
0: அதெல்லாம் அனுபவம் இருக்குதுங்க. மூக்கணமெல்லாம் குத்தி போடுவேணும்.
1: எப்படி குத்துவீங்க?
0: கோணி வச்சு கொண்டு வரணுங்க, கோணி வச்சு வச்சு அதில் சுழி இருக்குமுங்குள்ள மூக்கில், அந்த சுழியில பார்த்து குத்தணும். நாம் இப்படி விரலில் வச்சு இப்படி நசுக்குனாங்க அந்த இடம் போன்று இருக்குமுங்க முன்னால். அதே தான் எனக்கு பின் வேறெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க.
1: ரத்தம் வராமல் குத்திடுவீங்க?
0: ஆமாங்க.
1: அந்த காலத்துலேங்க ஐயா மஞ்சச்சோளம் வெள்ளச்சோளம் எல்லாம் தட்டு போட்டு மலைக்கே வந்துட்டு அறுப்பாங்க, அறுத்து நல்லா காய வச்சு கத்த கட்டுவாங்க, கத்த கட்டி இந்த மாடுகளுக்கெல்லாம் போர் போட்டு வைப்பாங்கல்லங்க ஐயா, அது உங்களுக்கு வரிசையா போர் போட தெரியுங்களா?
0: அதெல்லாம் போடுவனுங்க.
1: எப்படிங்க?
0: அது காஞ்ச விட்டு போட வேண்டியதுங்க. கல்லு அது கல்லு எங்காச்சும் கிடைச்சிருது, இதே மாதிரி இருந்தா காட்டுக்குள்ள இருந்தா கொண்டு போய் போடலாமுங்க, இல்லைன்னா எங்காச்சும் வரக்காடு இருந்தா அதில் பற்ற போட்டு ஒவ்வொருத்தரும் வச்சிருப்பாங்க, நமக்கு வேணும்னு சொன்னால் அதெல்லாம் கொடுப்பாங்க. உள்ளது சொல்கிறதுக்கு என்னங்க, நாம் பாருங்க தேங்காய் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, பாருங்க இதுக்கெல்லாம் சின்ன செடிகளாச்சுங்களா, ஒன்றும் இல்லைங்க. இது பாருங்க, இது இந்த மரத்தில் அந்த பெரிய மரத்தில் பாருங்க 4 கொலை 5 கொலை இருக்கு, அதெல்லாம் குத்தை போல கொடுத்துருவாங்க. குத்தைக்கு தான் பின்ன வேறெல்லாம் ஒன்றுக்கு இல்லைங்க.
1: இந்த காடில் இந்த மாடுகளை வச்சே உழவு ஓட்டுனீங்களாங்க ஐயா?
0: மாட்டுகளை வச்சு தானுங்க. ஆமாங்க, ஆடுன்னு காளையா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓட்ட முடியாதுங்க. இதுக்கெல்லாம் வாழை தூக்கிட்டு நடந்தாலும் நடக்க நகட்டியும் இல்லைங்க, பண்ணையும் கம்மியாகி போகுங்க, இதெல்லாம் தோதுப்படாதுங்க.
1: நாட்டு மாட்டில் ஓட்டணும்.
0: ஆமாங்க ஆமாங்க. நீங்கள் அங்கே ஓட்ட மாட்டீங்க
1: ஐயா? நாங்களும் ஓட்டுவோம், எங்களுக்கு இப்போ நாட்டு மாடு இல்லைங்க ஐயா.
0: அங்கே நாட்டு மாடு இல்லைங்களா?
1: இருக்குதுங்க ஐயா, நிறைய வச்சிருக்கிறாங்க. நாங்க வச்சிருக்கிற ஜெர்சி மாடுங்க ஐயா.
0: என்ன மாடுங்க?
1: செவல மாடுங்க.
0: சரி சரி.
1: நீங்க எப்படியும் நாட்டுக்கண்ணு குட்டி ஒண்ணு பண்ணி போட்டீங்க.
0: ஆமாங்க, இதே மாட்டுக்கு தான் பிறந்ததுங்க. ஒரு ஈத்து எணிச்சுங்க, 2வது ஈத்துக்கு கொண்டு போய் நான் காளையா சேர்த்துலாமான்னு பாக்கிறேன் அப்படின்னாச்சுங்க. காளை சேர்த்தி விட்டது கண்ணுக்குட்டி மட மட மடன்னு வந்துட்டுதுங்க. பூ கத்துமுங்க, மேவில்லினாலும் கத்து. இதுன்னு தண்ணியுமே இதுலயே விட்டுக்கிறதாச்சுங்களா, காட்டிக்கிறதுங்க. பின்ன வேற ஒன்றும் இல்லைங்க, இங்கேயே தானே கட்டுவனுங்க, சாலையிலையும் கட்டுறதானுங்க, இங்கேயோ ஒரு பக்கம் கட்டுறது. நீ வடவரமே ஒதுக்கு போட்டிருந்தும் பாருங்க, அதெல்லாம் இருந்தது தானுங்க.
1: ஆமாங்க, எல்லாம் தென்னை மாட்டையை வச்சு ஒதுக்கு போட்டிருக்கிறீங்க, எப்படி கட்டுனீங்க அதெல்லாம்?
0: அது பின்னி கட்டுறதானுங்க. ஆமாங்க.
1: பின்னி போடுவீங்களா?
0: அதெல்லாம் பின்னுங்க.
1: எங்களுக்கு எல்லாமே அந்த படல் பின்றதுக்கெல்லாம் தெரியாதுங்க. எப்படிங்க ஐயா ஓலை வரிசையா வச்சு எப்படி பின்றதுங்க?
0: இங்க இதே ஓலை வெட்டிங்க, ரெண்டா கிழிக்கிறது, கிழிச்சு போட்டாங்க, இது பூராமே தடுப்பு இல்லாமல் இந்த அது கீழுக்கு 2 ஓலை 3 ஓலை தான் வெட்டணும், அதுக்கு மேல வெட்டினா வராதுங்க, பின்ன முடியாதுங்க. பாருங்க இது கடைசியில் நட்டினதுங்க இந்த செடி, பாருங்க அது 1 வருஷத்துக்கு முன்ன நட்டினது, அது காய் வேறையா இருக்குது பாருங்க, அதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்துடும்.
1: படல் பண்றீங்களாங்க, தண்ணி தொளிச்சு பின்னணுங்களா?
0: ஆமாங்க, தண்ணி தொளிச்சு தானுங்க, தண்ணி தொளிச்சு பின்ன வேண்டியதுங்க.
1: இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு பின்றக்கு வராது?
0: வராதுங்க வராதுங்க. அது மழை பெஞ்சதுன்னா பனி கீழே நலைஞ்சி பின்னலாமுங்க, மழை இல்லைன்னா தண்ணி விட்டு தான் போடணுங்க.
1: மட்டைகள் எல்லாமே கீழே அடி மட்டைகளை வெட்டி அழகாக அடிக்க வச்சிருக்கீங்க ஐயா, இந்த ஓலைகள் எல்லாமே ஈக்குமாறு உரிச்சுக்குவீங்களா?
0: ஈக்குமாறு நான் குறிக்க மாட்டோமுங்க, ஏதாச்சும் வேணும்ன்றிருந்தா சீவை கட்டக்கு சீமாறு ஏதாச்சும் வேணும்னா கிழிச்சிக்கலாமுங்க, 1 ஓலை கிழிச்சா அது கிடக்குதுங்க, 2 மாறு வருமுங்க.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்ப்புறத்திலே. இதில் விவசாய பணிகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை கே ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்க வீட்டுல அம்மா என்னென்ன வேலை செய்வாங்க ஐயா?
1: அம்மாங்களா? அம்மாங்க கூட்டளவுல தான் செய்யும். இங்கெல்லாம் வர்றதுங்க.

0: வீட்டுல அம்மா என்னென்ன வேலை செய்வாங்க ஐயா?
1: அம்மாங்களா? அம்மாங்க கூட்டளவில் தான் செய்யும். இங்கெல்லாம் வராதுங்க, இங்கெல்லாம் வந்து வேலை செய்யறக்கே முடியாதுங்க, அங்கேயே செய்வாங்க. வீட்டுல சமையல் பண்ணிக்குவாங்க, வேற எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவங்க காட்டுக்கு வர்றதுக்கு இந்த குழந்தை இருந்தா வருங்க எல்லாம் காட்டுக்கு.
0: அந்த காலத்துல எல்லாம் பழைய சோறு சாப்பிடுறதுன்னு சொல்லுவாங்க.
1: ஆமா,
0: இப்ப வந்து அப்படியெல்லாம் சாப்பிடுறது குறைஞ்சிருச்சு. நீங்க அப்புறம் என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க, எத்தனை மணி வரைக்கும் வேலை செய்வீங்க, உங்களுடைய அன்றாட பணிகள் கொஞ்சம் எங்ககிட்ட சொல்லுங்களேன்.
1: அது வேலை பொழுதா 6 மணி வரையிலும் செய்யுங்க. நல்ல பொழுத பாத்துட்டுங்க 3 மணிக்கு எந்திரிச்சது நாங்க, 3 மணியிலிருந்து 6 மணி வரையிலும் வேலை செய்யுங்க.
0: நீங்க இளமையா இருக்கிறீங்க, நல்லா நடக்கிறீங்க, நல்லா குழி மேடெல்லாம் ஏறி இறங்குறீங்க, எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. அப்ப என்னென்ன உணவு வகைகள் சாப்பிட்டீங்க? ராய்களி, சோள சோறு, அதை கேக்கணுங்க.
1: அதுங்களா? அது அது எல்லாம் பூராமே சாப்பிடுவோங்க. சோளம், கம்பு எல்லாமே சாப்பிடுவோங்க.
0: ராய்களி கிளறது ரொம்ப கஷ்டமான வேலைங்க ஐயா. இப்போ உங்களுக்கு ராய்களி எல்லாம் கிளற தெரியுங்களா?
1: ராய்களி நான் கிளற மாட்டோமுங்க, பொம்பளை கிளறி குடிப்பாங்க. உள்ளது சொல்லணுமில்லைங்க, நான் கிளறன்னு சொன்னாங்க, அது என்ன பண்ணாலும் கொஞ்சம் இதா போயிடும், தோற்படாதுங்க, அது முடியாதுங்க.
0: உங்களை கிளற சொல்லி பொருடோட கிளறிட்டீங்களே அப்படிம்பாங்களா? ஆமா
1: ஆமாங்க ஆமாங்க. அப்படி சொல்லாதுங்க, அதெல்லாம் முதல்ல சொல்லி காமிக்கும். இப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க.
0: இப்பெல்லாம் ரொம்ப பாசமாயிட்டாங்களாங்க ஐயா?
1: ஆமாங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு நாமளுமே எல்லா வேலையுமே செய்யுங்க. இது வரைங்க போட்டிருக்குதுங்க, தேங்காய் போடணும் அப்படின்னா உன்னை 2-3 நாளையில் போடலாமுங்க. இன்னும் பாருங்க, காய்கறிகள்லாம் நிறைய விழுவுங்க. மாட்டுக்கு மேவுக்கு அங்கே போட்டிருக்குதுங்க கொஞ்சம், அது ஏதோ அறுத்து போட்டால் ஒரு வேலை தின்னுக்குமுங்க.
0: எப்படிங்க ஐயா உங்களுக்கு தென்னமரமெல்லாம் ஏற தெரியுங்களா?
1: தென்னமரம் நான் ஏறமானுங்க, அது ஏதாச்சும் 1 மரம் 2 மரம் வேணா காய் இளநி ஓட்டு குடிக்கலாமுங்க, பின்ன வேறெல்லாம் ஏற முடியாதுங்க. இவாருங்க இப்படி மரமாக இருந்தால் எத்தனை வேணாலும் ஏறலாமுங்க. 2 மரத்தில் 2 வீசுனா போயிருமுங்க. இதில் பாருங்க 3 கொலை விட்டுருக்கு, 4 கொலையோ 5 கொலையோ விட்டுருக்குதுங்க. கிளவரத்து மரமுங்க.
0: எப்படிங்க அது சாணி நிறைய போடுறீங்களா?
1: சாணி மட்டும் கரைச்சோறு விட்டுறதுங்க, இது பூரா சாணியை கரைச்சி விட்டுருக்குதுங்க, கம்பு இப்படி வராதுங்க.
0: அருமையா சுவாரஸ்யமா உங்களோட மலரும் நினைவுகளை எங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அப்பா அம்மா பேரு, நீங்க எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, நீங்க பள்ளிக்கூடம் போயிருக்கீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க.
1: பள்ளிக்கூடம் போயிருக்கிறனுங்க, என்னங்க ஒரு 8வது நல்ல முறைக்கு படிச்சனுங்க, அப்புறம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன்.
0: எப்பவுமே பேப்பர் எல்லாம் படிப்பீங்க, எங்க பஸ்ஸுக்கு போனாலும் போயிட்டு வந்துருவீங்க?
1: போயிட்டு வந்துருவீங்க. ஆமாங்க, பள்ளியமாளுங்க எங்க அம்மா, குமரசாமி கவனுங்க எங்க அப்பா, அவரு வருவாருங்க வயசா இருக்கிற போது எல்லாம் காடு கீடு எல்லாம் சுத்துவாருங்க.
0: கூட பிறந்தவங்க ஐயா?
1: 3 பேருங்க, அண்ணன் தம்பிங்க, நான் தான் பெரியவனுங்க.
0: மாடுகள்லாம் வளர்த்திட்டு இருக்கிறீங்களங்க ஐயா? அதுக்கு ஏதாச்சும் காய்ச்சல் வருது, அப்புறம் இந்த வாய் சப்பின்னு சொல்றாங்கல்லங்க அதெல்லாம் வருது. அதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்க மருத்துவர் எங்க போய் பாப்பீங்க ஐயா? பக்கத்துல ஏதாச்சும் மருத்துவமனை இருக்குதுங்களா மாட்டுக்கு?
1: மாட்டுக்கால் ராக்கெட்டே வச்சிருப்போம்ங்க, எல்லா பக்கமும் ராக்கெட் இருக்கிறாங்க. இங்க இல்லைனாலும் சித்தூர் போனாலும் நல்லா படிச்சு அவளை கொண்டு வந்து காமிச்சா அவ இப்படியே கையிலயே கொடுப்பாங்க. இந்த குடப்பா அப்படின்னா கரெக்டா இருக்குமுங்க.
0: மாடுங்க ஐயா நம்ம ஊசி போடுறோம் இல்லைன்னா காளை கொடுறோம், நம்மளுக்கு பருவத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு எப்படிங்க ஐயா கண்டுபிடிப்பீங்க?
1: பருவத்துக்கு வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறது என்னங்க? அது 2 வருஷம் போனாங்க பயிராகி போவோமுங்க, 2 வருஷத்துலங்க. அப்புறம் 16 வருஷத்து வரையில இருக்குமுங்க அந்த மாடு.
0: 16 வருஷம் வரைக்கும் இருக்கும்?
1: 16 வருஷத்து வரையில, 3 வருஷத்துக்கு மேற்பட்டு ஈனுச்சுன்னா அப்புறம் 16 வருஷத்து வரையில நல்லா கண்ணு போடும் பிடிச்சி.
0: அது ஊசி கத்துதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியுங்க?
1: அதே கத்துமுங்க, குழாவையும் அடிச்சு கொஞ்சம் வாழை குணச்சிட்டு வருமுங்க. அது என்ன பண்ணாலும் அது சுத்தப்படாதுங்க. மாட்டை பிடிச்சிட்டு வந்ததுன்னா இன்ன மாதிரி அப்படின்னு சொன்னால் சரிங்க, அது மாடு காளை கத்துற அப்படிந்தாலும் கொஞ்சம் குழாவி அடிக்குமுங்க, குழாவி அடிச்சா கொண்டு போய் ஊசி போட்டு வர்றது.
0: ஐயா மாடுகளை பார்த்து பிடிங்க, ஒரு சில மாடுகள் கொஞ்சமாக கத்திட்டு அப்புறம் மேலதோத்தம் வந்துருங்க ஐயா பாத்துங்க.
1: சரி சரிங்க, இப்படி ஒன்றும் வர்றது இல்லைங்க நம்மளது.
0: வெள்ளாடெல்லாம் வளர்த்திருக்கிறீங்களா?
1: வெள்ளாடா மனம் போல் வளர்த்திருக்கிறேன். ஆடு ஒவ்வொரு வட்டி இருந்ததுன்னா ஆடு வயசா இருக்கிற போது அதெல்லாம் 10 வருஷம் சரங்க.

0: அண்ணன் மேய்ச்சிக்கணுங்க. 20 அண்ணன் மேய்க்கலாம் வெள்ளாடு. இப்பெல்லாம் முடியாதுங்க.
1: ஏனுங்க ஐயா?
0: இப்ப மேய்க்க முடியாதுங்க. வயசாயிட்டுதுன்னா அப்புறம் எங்கேயும் மேய்க்க முடியும்.
1: ஓட்டத்தில் ஓடும்.
0: ஆமாங்க.
1: ஆடு வளர்க்கறதுல செம்பிளி ஆடு வளர்க்கறது ஈஸிங்களா, வெள்ளாடு வளர்க்கறது ஈஸிங்களா?
0: வெள்ளாடு என்னோட குணம் வராதுங்க. இது திடீர்னு ஈடாதுங்க அது அந்த ஆடு. இது எப்பவுமே ஒரே கணக்கா இருக்கும். வெள்ளாட்டினோட இது செம்பிளி ஆடு கட்ட இருக்காதுங்க.
1: செம்பிளி ஆடு ஒரே குட்டி போடும்.
0: ஆமாங்க. இது 3 குட்டியும் போடுங்க, 5 குட்டியும் போடு.
1: குட்டி போட்டுறதுங்க பால் தாட்டுங்களா?
0: பாலெல்லாம் தாட்டுமுங்க. 3 குட்டி போட்டா பால் தாட்டுமுங்க. ஆனா பாங்க பாக்கணும். என்ன மில்லிங் பட்டியல ஓட்டிட்டு அங்கேயே கட்டி போட்டா தீர்ந்ததுங்க. படலை வச்சு முன்னால கட்டி போட வேண்டியதுங்க. கட்டிட்டா அது வருமுங்க. அது வந்தா அங்கேயே வெளி கவத்தை போட்டு நம்ம கட்டிக்கணும்.
1: ஏனுங்க ஐயா?
0: அது என்ன பண்ணாலும் தோற்படாதுங்க. அக்கட்ட போனா ஆரோரத்தில் வந்தாங்கன்னா திட்டி போட்டுக்குமுங்க. அதனால தானுங்க ஆடு வெளி கொண்டு வர்றதில்லை. அது வராதுங்க அப்படின்னு சொல்லிடுறது ஒரே பேச்சு. ஆனா மேயறதெல்லாம் மேயுங்க.
1: திட்டி போட்டா என்னங்க ஐயா ஆகும்?
0: பால் இருக்காதுங்க. அப்புறம் அதுதானுங்க, வேறெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
1: பால் திருத்திரியா வருங்களா?
0: ஆமாங்க. அது தயிராட்ட வருங்க. என்ன பண்ணாலும் சுத்தப்படாதுங்க அவ்வளவுக்காக.
1: அப்படி வந்துடுச்சு, மடி நோய் வந்துடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கு என்னென்ன கை வைத்தியம் பண்ணுவீங்க?
0: கை வைத்தியம் எல்லாம்ங்க நாம படிச்சிருந்தா ஒண்ணும் வேண்டியது இல்லைங்க. படிக்காம இருந்தா அடுத்த அழுக்கட்ட கொண்டு போய் கொடுக்கணும். மண் அள்ளி போட்டு சிறகடிச்சுட்டா சரியா போகும். நாமளே அடிக்கலாம்.
1: நீங்க சிறகடிப்பீங்க?
0: ஓ, அதெல்லாம் எல்லாத்துக்குமே அடிப்பணுங்க.
1: அது மந்திரம் சொல்லணுங்களா?
0: ஆமாங்க.
1: என்ன மந்திரங்க ஐயா?
0: அது இப்ப சொல்ல முடியாதுங்க. வேப்பந்தலையில்தானுங்க. முக்கியமா நான் துண்டு வேட்டியில தான் அடிப்பணுங்க. வேறெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அடுத்த பக்கம் இருந்தா போய் கொண்டு வரணும்.
1: என்ன சொல்லிட்டு அடிப்பீங்க?
0: சொல்றதெல்லாம் சொல்ல முடியுங்களா?
1: சொல்லுங்க ஐயா. நீங்க சொல்லுவீங்கன்னு தானே உங்க கிட்ட கேக்குறோம்.
0: அது சொல்லலாமுங்க. ஆனா இப்ப எதுக்குங்க? நீங்க படிக்கிற அப்படின்னு தான் ஒரு நேரமெல்லாம் உட்காந்து படிங்க. அதனால ஒண்ணு தப்பு இல்லை.
1: அப்பனா அந்த காலத்திலங்க இந்த ஆடு மாடுகளுக்கு எல்லாமே திட்டி விட்டுச்சுன்னா நம்ம பாரம்பரிய முறைப்படி சிறகடிக்கிறது தான் சொல்றீங்க?
0: ஆமாங்க. பின் வேறெல்லாம் ஒண்ணு இல்லைங்க
1: ஐயா. நாயெல்லாம் ரெண்டு வளர்த்திட்டு இருக்கிறீங்க, எதுக்குங்க ஐயா? இதுக்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு வளர்த்துறீங்களா?
0: ஆமாங்க ஆமாங்க. நாய் ரெண்டு இங்க இங்க இங்க ஒண்ணுதான் இருக்குங்களா?
1: ஒண்ணுதான் இருக்குங்களா? அதுக்கு எவ்வளவு நேரம் சாப்பாடு போடணுங்க ஐயா?
0: காலையில ஒரு வேலைங்க, பொழுதோட ஒரு வேலை, ரெண்டே வேலை தான் போதும்.
2: இதுவரை விவசாய பணிகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை கே ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இவர் கூறும் மற்ற கருத்துக்களை நாளைய நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.
3: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கறத பற்றி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான 2 பிரின்சிபல்ஸ் சொல்லுவோம்.

ஒன்னு இட வசதி, இன்னொன்னு காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்கிற காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காற்றோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இட வசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டியே கூரை மேல வந்து சுண்ணாம்ப அடிச்சு விடலாம், அல்லது பெயிண்ட் அடிச்சாலும் சரி. இதனால வந்து அந்த வெப்பநிலை உள்ள உட்கரைப்பது குறைஞ்சு செட்டுக்குள்ள வெப்பநிலை கொஞ்சம் குறைவா இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேல போட்டு அதுல ஸ்ப்ரிங்லர்ஸ் மாதிரி பர்மனண்டா நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்ல வச்சு தண்ணி அடிச்சாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ள என்ன பண்ணலாம்னா, அரவை மாடுகளுக்கு முக்கியமா பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியா மாடுகளை மேல படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். வழக்கமா விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனா அந்த வெப்ப காலத்துல வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும், இரவு நேரம் உட்பட. தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்தை அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வதுன்றது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறது கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது, இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும் போதோ வெளியிடத்துல வாங்கும் போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா, வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகளை பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை, மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைக்கால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வோமாக. நன்றி.

0: ரேடியோ 99 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் 103 மெகா ஹெர்ட்ஸ். இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர்

0: அவருக்கு அனுப்பியுள்ளார். தாவேகா தலைவர் திரு விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவுள்ளது. மேற்காசிய பிரச்சினை அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 125 டாலராக அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் எச்சரித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: லிவர் நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணாதீங்க, உடனே KMCH ஃப்ரீ செகண்ட் ஒபீனியன் கேம்ப் பயன்படுத்துங்க. April 20 முதல் May 6 வரை காலை 9 முதல் மதியம் 2 வரை மட்டுமே. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8754887568.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் 3:02 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி டீ டைம். ஒவ்வொரு நாளும் டீ டைம் நிகழ்ச்சியில் அருமையான தகவல்களும் கூடவே கிளாசிக் பாடல்களையும் கேட்டு கச்சிட்டே இருக்கோம். இன்னைக்கும் உங்களுக்காக அருமையான தகவல்களும் பாடல்களும் காத்துட்டு இருக்க. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் இது உங்களுக்காக.

நேரம் 3:05 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல டீ டைம் நிகழ்ச்சியில் அடித்த அருமையான தகவல்கள் பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியினுடைய முதல் தகவல் உங்களுக்காக என்ன காத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, தேசிய நெடுஞ்சாலை அதாவது NH-44 இந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். தேசிய நெடுஞ்சாலை எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து மிக நீளமான

0: நெடுஞ்சாலை NH-44 அப்படிங்கிறது இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஸ்ரீநகரையும் தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரியோ இணைக்கிறது தான் இந்த நெடுஞ்சாலை. அப்போ யோசிச்சுக்கோங்க, ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி அப்படின்னா எவ்வளவு ஒரு நீளமான நெடுஞ்சாலை அது இருக்குது அப்படிங்கிறது. இது இந்தியாவினுடைய மிக நீண்ட வடக்கு தெற்கு இணைப்பு சாலையாக இந்த NH-44 வந்து இருக்கு. இது எந்தெந்த மாநிலங்களை கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இவ்வளவு மாநிலங்கள் வழியாக வந்து இந்த NH வந்து கடந்து வருது. அதாவது ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி இவ்வளவு மாநிலங்களையும் கடந்து வருது. இதுதான் இந்தியாவினுடைய மிக நீண்ட வடக்கு தெற்கு இணைப்பு சாலை. முன்னாடி இருந்த வெவ்வேறு சாலைகளை வந்து முழுமையாகவோ பகுதியாகவோ இணைக்கிறதன் மூலமாக தான் இந்த சாலை வந்து, இந்த NH-44 அப்படிங்கிற இந்த சாலை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீரோட ஸ்ரீநகர்லேருந்து தேசிய நெடுஞ்சாலை 1A, பஞ்சாப் ஹரியானாவிலிருந்து டெல்லி வரையிலான தேசிய நெடுஞ்சாலை 1, அதுக்கப்புறமா டெல்லியிலிருந்து ஆக்ரா வரையான தேசிய நெடுஞ்சாலை 2 இதனுடைய பகுதி. ஆக்ரா பம்பாயினுடைய நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லி அறியப்படுற இந்த தேசிய நெடுஞ்சாலை 3, ஆக்ரா டு குவாலியர் வரையிலான இந்த பகுதி. அதுக்கப்புறமா முன்னாடி இருந்த தேசிய நெடுஞ்சாலை 75, ஜான்சி வரையிலான தேசிய நெடுஞ்சாலை 26, அதுக்கப்புறமா நாக்பூர், ஆதிலாபாத், நிர்மல், ஹைதராபாத், கர்னூல், அனந்த்பூர், சிக்பக்லாபூர், பெங்களூர், ஹொசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஓமலூர், சேலம், நாமக்கல், வேலூர், கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரைக்கும் இந்த NH-44 அப்படிங்கிற இந்த தேசிய நெடுஞ்சாலை வந்து இணையுது. ஓகே, இந்த தகவலோடு உங்களுக்காக அடுத்த பாடல் கேட்கலாம்.
1: வரதப்பா வரதப்பா கஞ்சி, வரதப்பா கஞ்சி, வரதப்பா
2: எங்கப்பா வரதப்பா, வரதப்பா கஞ்சி, வருதப்பா கஞ்சி, கலையன் தன்னை தலையில் தாங்கி

கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. நேரம் 3:15 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் நிகழ்ச்சியில் இருந்த அருமையான தகவல்களோட பாடல்களும் கேட்டு கச்சிட்டே இருக்கும். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியா வந்து உலகிலேயே அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நாடாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மனித செயல்பாடுகள்னாலையும் நில மேம்பாடு வேகமாக அதிகரித்து வர நாட்டினுடைய சூழல் அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி பல்லுயிர் பெருக்கத்திற்கு அச்சுறுத்தலாக நிகழக்கூடிய சில விஷயங்களும் நம்ம நாட்டில் நடக்குது. அது என்னன்னா, அதாவது அழிந்து வரும் அழிந்து வரும் உயிரினங்களும் சிலது வந்து நம்ம கவர்மெண்ட்னால வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். கடந்த 50 ஆண்டுகள்ல வந்து மனித மக்கள்

0: மக்கள்தொகை வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் நகரமயமாக்கல், அதனால் அதனுடைய வளர்ச்சியின் காரணமாக உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான மில்லியன் ஏக்கர் காடுகள் வந்து அழிக்கப்படுது அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதனுடைய விளைவாக வனவிலங்குகள் நாளுக்கு நாள் தங்களுடைய வாழ்விடங்களையும் உணவையும் இழந்து வருது. 2020 ஒரு பகுப்பாய்வின்படி பூமியில வனவிலங்குகளின் 6வது பேரழிவு முடுக்கிவிடப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 2 500க்கும் மேற்பட்ட நில விலங்கு இனங்கள் அழிவினுடைய விளிம்பில் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, இதில் நம்ம முதல்ல பார்க்க போற ஒரு உயிரினம் என்ன அப்படின்னா வங்காள புலி, வங்க புலின்னு சொல்லுவோம் இல்லையா. உலகினுடைய மொத்த புலி எண்ணிக்கையில வந்து வங்க புலிகள் ஏறக்குறைய பாதி அளவை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அவற்றில 70% இந்தியாவில் வாழ்து. இந்த பெரிய பூனை வகையான இது வந்து காடுகள், சதுப்பு நில காடுகள் மற்றும் ஈரநிலங்கள் இந்த மாதிரியான இடங்கள்ல வாழக்கூடிய ஒரு இதாக இருக்கு. மேலும் வெப்பம் மற்றும் குளிர் போன்ற தட்பவெப்ப நிலைகளை சமாளிக்கிற திறனும் இந்த வங்க புலிகளுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். வெப்பம், குளிர் இந்த மாதிரியான தட்பவெப்ப நிலைகளை சமாளிக்கிற திறன் கொண்டது தான் இந்த வங்க புலிகள். இருந்தாலும் இந்த வங்க புலிகளினுடைய எண்ணிக்கை பல ஆண்டுகளாக வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பல சதாப்தங்களாக வந்து தோல் மற்றும் உடல் பாகங்களுக்காக தொடர்ந்து வேட்டையாடுதல் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. இந்த வேட்டையாடுதல்னாலையும் அதே போல் நகர்ப்புற வளர்ச்சியினாலையும் வாழ்விடங்கள் வந்து கடுமையாக வந்து குறைஞ்சிட்டு வருது. அதாவது மனித விலங்கு மோதல்கள் அப்படிங்கிறது இப்போ அதிகமாக நடந்துட்டு வருது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஊருக்குள்ளே இப்போ வந்து யானைகள் வர்றதும் வந்து அதிகரிச்சிருக்கு இல்லையா, நம்ம எல்லாருக்கும் நிறைய நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி மனித விலங்கு மோதல்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால வந்து நிறைய வந்து உயிரினங்கள் அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அதனால இந்த விலங்கு வந்து அழிவின் விளிம்பில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இனம் இப்போ வந்து அதனுடைய வரலாற்று வாழ்விட பரப்பில் வெறும் 7% மட்டுமே வாழுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் காடுகளில் 2000 குறைவான புலிகளே இன்னும் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்தியா போல ஒரு அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டில் மனித விலங்கு மோதலும் அதன் எண்ணிக்கைக்கு குறைவது, அதன் எண்ணிக்கை வந்து குறையிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகே, வங்க புலிகளை பற்றி பார்த்தோம். ஓகே, இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான தகவலோட ஒரு பாடலும் வெயிட் பண்ணிகிட்ருக்கு, கேட்டு வரலாம்.
1: அந்த ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே, நண்பனே, நண்பனே.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன்.

நேரம் 3:24 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல டீ டைம் நிகழ்ச்சியில் இருந்து அருமையான தகவல்கள் மற்றும் பாடல்களோட கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அடுத்த தகவல் உங்களுக்காக என்ன காத்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டினுடைய மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலையான NH-32 பத்தி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இதனுடைய மொத்த நீளம் சுமார் 627 கிலோமீட்டர். இதனுடைய மொத்த நீளம் சுமார் 627 கிலோமீட்டர். இது இந்தியாவினுடைய பல தேசிய நெடுஞ்சாலைகள் பல மாநிலங்களை கடந்து செல்லுது. ஆனால் இந்தியாவினுடைய தேசிய நெடுஞ்சாலை நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் NH-44, அது வந்து பல மாநிலங்களை கடந்து வருது. ஆனால் NH-32 தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறதுனால இது நம்மளுடைய மாநிலத்திற்கு தனித்துவம் அளிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, NH-32 பல முக்கிய நகரங்கள் மாவட்ட தலைமையகங்கள் வழியாக செல்லுது. அது என்னென்ன ஊர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சென்னை, சிங்கம்பெருமாள் கோவில், விழுப்புரம், திருவண்ணாமலை, விருத்தாச்சலம், திருச்சி, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த மாதிரியான மாவட்டங்களை கடந்து வந்து NH-32 வந்து இருக்கு. இதனால் என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய நடுப்பகுதி, தென்பகுதி, கிழக்கு பகுதி ஆகிய எல்லாத்தையும் வந்து இணைக்கிற ஒரு முக்கிய சாலையாக இருக்கிறது நம்ம NH-32 தான். ஓகே, இனி வந்து யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலை என்ன அப்படின்னா, நகைப்பத்துக்கு தெரிஞ்சிருக்கும் NH-32 அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இன்னொன்று என்னென்னா, பொருளாதார முக்கியத்துவம் இந்த NH-32னால என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, சென்னை துறைமுகமும் தூத்துக்குடி துறைமுகமும் இணைக்கப்படுறதுனால தொழில் மற்றும் வாணிப பொருட்கள் நகர்றதில் முக்கிய பங்கு வகிக்கிறது NH-32. தெற்குலேருந்து வடக்குக்கும் வடக்கிலிருந்து தெற்குக்கும் பொருட்களை வந்து எளிதில் நம்மளால் நகர்த்தி எடுத்துகிட்டு போக முடியும். பயணிகள் போக்குவரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, மதுரை, திருச்சி, திருவண்ணாமலை, சென்னை போன்ற எல்லா சுற்றுலா மற்றும் புனித இடங்களுக்கு

இணைக்கிற சாலையாக இருக்கிறதுனால பயணிகளிடையே வந்து முக்கிய பாதையாக இந்த NH-32 வந்து கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் மக்கள் தினசரி வாழ்க்கைக்கு செயல்பாடுகளுக்கும் இந்த சாலைகளை உபயோகிக்கிறாங்க. அதனால் NH-32 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாலை. ஓகே, அடுத்ததான் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.

0: டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால வர தோல் நோய்கள்லாம் அதிகமாயிருச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பு அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2 to 3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை. இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான். எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்லா தூங்குறது. தூக்கம் இல்லாதனால தான் நிறைய நோய்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல் வர்றது நோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்சோம்னியானால. ஸோ அதுக்கு வந்து 7 to 8 hours நல்லா தூங்கினாலே நிறைய தோல் நோய்களை நம்ம தடுக்கலாம், இல்லை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம்.
1: நேரம் 3:30. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் 3:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம் நிகழ்ச்சியில் இருந்து அருமையான தகவல்கள் மற்றும் கிளாசிக் பாடல்களோட நிகழ்ச்சியில் அப்படியே போயிட்டே இருக்கோம். ஓகே, அடுத்தது என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு

இனங்கள் பற்றி நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். அதில் வந்து வங்க புலிகள் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன ஒரு விலங்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாமா? அடுத்துதான் பனி சிறுத்தைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆசிய சிங்கத்தை போலவே பனி சிறுத்தைகளும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய வாழ்விடங்களை தான் கொண்டு இருந்தது. ஆசியாவில் மலைத்தொடர்களில் தான் இந்த பனி சிறுத்தைகள் வந்து அதிகமாக இருக்குது, அதுதான் அதனுடைய வாழ்விடமாக இருக்குது. இப்போ வந்து லடாக், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், இமயமலையினுடைய மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மட்டுமே இந்த பனி சிறுத்தைகள் காணப்படுது. இந்தியாவில் அவற்றினுடைய எண்ணிக்கை வந்து சுமார் 500 குறைஞ்சிருக்கு. எதிர்பார்த்தபடியே இந்த வீழ்ச்சிக்கு, அதாவது அழிவின் விளிம்புக்கு இந்த விலங்குகள் எல்லாம் செல்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மனித விலங்கு மோதல்களும், அதுக்கப்புறமா நம்மளுடைய நகரமயமாக்குதலும், அதுக்கப்புறமா என்ன காரணம் அப்படின்னா வேட்டையாடப்படுறதும் தான் இந்த விலங்குகளினுடைய அழிவுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. குறிப்பாக அதனுடைய தோல் மற்றும் உடல் பாகங்களுக்காக விலங்குகளை வந்து வேட்டையாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகரித்து வரும் வீட்டு கால்நடைகள் வந்து இரையாகிறதுனாலையும் உயிரினங்கள் வந்து எண்ணிக்கை வேகமாக குறையுது. உயரமான மலைப்பகுதிகளில் உள்ள மேய்ச்சல் நிலங்கள் வந்து வற்றி போகிறதுனாலையும் இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்து அழிவு நிலையில் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்னால விலங்குகள் வந்து பெருமளவு வந்து இறக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் இதெல்லாம் வந்து அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய விலங்குகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் சில ப்ராஜெக்ட்ஸும் அந்த இடத்துல நம்ம கொண்டு போகும்போது அப்போவும் வந்து நிறைய விலங்குகள் அழிந்து போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து சிறுத்தைகளின் இயற்கை வாழ்விடத்தை வந்து குறைக்குது. இந்த பனி சிறுத்தைகளுடைய இயற்கை வாழ்விடத்தை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் பனி சிறுத்தைகள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1 முதல் 2 குட்டிகளை வந்து மட்டுமே ஈன்றதுனாலையும் இந்த இனம் வந்து தனது எண்ணிக்கையை வந்து மீண்டும் மீட்டெடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய பனி சிறுத்தைகளை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டோம். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 3:38 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல டீ டைம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு டீ டைம் நிகழ்ச்சியில் அருமையான தகவல்களோட கிளாசிக் பாடல்களையும் கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய விலங்குகள் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன விலங்கு பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து பனி சிறுத்தைகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வங்க புலிகளை பற்றி நம்ம பேசினோம். அடுத்ததாக ஆசிய சிங்கங்கள் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆசிய சிங்கம் வந்து அதனுடைய ஆப்பிரிக்க இன சிங்கங்களை விட சுமார் 10-20% சின்னதாக இருக்குது. மேலும் இது வந்து ஒரு பெரிய வால் கொத்து, அது மட்டும் இல்லாமல் ஒரு தனித்துவமான வயிற்று மடிப்பையும் கொண்டிருக்கு. இதனுடைய பெயர் குறிப்பிடுவது போலவே ஆரம்பத்தில் வந்து ஆசிய சிங்கம் வரலாற்று ரீதியாக நம்ம பார்த்தோன்னா தென்மேற்கு ஆசியாவிலிருந்து கிழக்கு இந்தியா வரைக்கும் பூர்வீகமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து இந்த இனத்தினுடைய மொத்த எண்ணிக்கையும் இந்தியாவில் மட்டுமே காணப்படுது. அதுவும் குஜராத்தில் உள்ள கீர் தேசிய பூங்கால அது மட்டும், அதுக்கப்புறமா அதனுடைய சுற்றுப்புறங்களுக்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்குது இந்த ஆசிய சிங்கங்கள். 2010 பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தால், அதாவது IUCN அப்படின்னு சொல்லப்படுற இந்த அமைப்பினால் அழிந்து வரும் இனமாக பட்டியலிடப்பட்டிருக்கிற இந்த ஆசிய சிங்கத்தில் நாட்டில் சுமார் 500-650 சிங்கங்கள் மட்டுமே இப்போ வந்து மீதம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த விலங்கு வந்து பெரும்பாலும் கிர் வனப்பகுதிக்குள்ளே மட்டுமே காணப்பட்டாலும், இதனுடைய அழிவு அப்படிங்கிறது எதனால் இருக்குன்னா, நிறைய வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மனித விலங்கு மோதல்கள்னாலையும், தங்களுடைய பயிர்களை பாதுகாக்கிறதுக்காக விவசாயிகள் வந்து வேலிகள் வைப்பாங்க இல்லையா, மின்சார வேலிகள், அதனால சில ஒரு விபத்துகள் ஏற்பட்டு அதில் போயிட்டு இது இந்த மாதிரியான ஆசிய சிங்கமாகட்டும் விலங்குகள் வந்து அதில் போய் மாட்டிக்கிறதுனாலையும் இது வந்து இறந்து போகுது, வெகுவாக இறந்து போகுது அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த பகுதிகளில் விவசாயிகள் பாசனத்துக்காக தோண்டக்கூடிய கிணறுகள் இருக்கு இல்லையா, தெரியாமல் அந்த கிணறுகளில் போயிட்டு இந்த சிங்கங்கள் தற்செயலாக நீரில் மூழ்கி இறப்பதற்கான வழிகளும் நிறைய இருக்குது. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்னாலையும், காலநிலையினாலையும், மனித விலங்கு மோதல்கள்னாலையும் தான் இந்த மாதிரியான விளிம்பின் அழிவில், அதாவது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த விலங்குகள் வந்து அழிவதற்கான வழிவாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அதை பாதுகாக்கிறதுக்கான நிறைய முயற்சிகளும் இப்போ எடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இதனுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகும் அப்படின்னு நம்பலாம். ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுக்கள்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: நேரம் 3:45, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம் நிகழ்ச்சியில் இருந்து அருமையான தகவல்கள், அதோடு கூட கிளாசிக் பாடல்களையும் கேட்டு கசிச்சுட்டே இருக்கோம். அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய விலங்குகள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம எந்த விலங்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். அதாவது இதுக்கு வந்து ஒற்றை கொம்பு இருக்கும், நம்ம பேர்லேயே இருக்குது. ஓகே, அடுத்ததாக வந்து இந்த காண்டாமிருகம் வந்து இந்திய காண்டாமிருகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விலங்கு பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இமயமலை அடிவாரங்களில் காணப்படுது. இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் மருத்துவ குணம் நிகழ்ந்து இருக்கிறதுனாலையும் அவற்றினுடைய கொம்புகளுக்காகவும் இதை வந்து வேட்டையாடுறாங்க. மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்தில். அதற்காகவும் அதனால கொம்புகளுக்காகவும் நிறைய வேட்டையாடப்படுறதாகவும் சொல்கிறாங்க. பல ஆண்டுகளாக வந்து விவசாய பூச்சிகளாகவும் கருதப்பட்டு கடுமையான வேட்டையாடுதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். அதனால தான் இதனுடைய எண்ணிக்கையும் குறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்கடி ஏற்படுற அந்த பகுதிகளில் ஏற்படுற வெள்ளப்பெருக்குனாலையும் அப்படியே காலங்கள் போக போக அதனுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த காண்டாமிருகங்களை வந்து உயரமான இடங்களுக்கு கொண்டு போய் பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேசிய பூங்காக்களுக்கு வெளியேயும் இடம்பெயர செய்கிறாங்க. இதனால் மனித விலங்கு மோதல்கள்னாலையும் அந்த அபாயங்கள் வந்து அதிகரித்திருக்கு. இதனுடைய விளைவாக தான் இந்த 20 நூற்றாண்டில், அதாவது 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில், இவற்றினுடைய எண்ணிக்கை வந்து 200 விலங்குகள் என்ற மிக குறைந்த அளவுக்கு வந்து ஆயிருக்கு. இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் வந்து இப்போ ஒரு 200+ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அதனால் வந்து இதை வந்து இன்னும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி வந்து நிறைய எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட

கிட்டத்தட்ட அழிவினுடைய விளிம்புக்கு வந்து கொண்டு சென்றிருக்கு. இந்த நம்பர்ஸ், இந்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்தினுடைய நம்பர்ஸ் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து கடுமையாக இலக்கு வைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. வடகிழக்கு இந்தியாவில் நேபாளத்தினுடைய தெராய் புல்வெளிகள்லையும் தற்போதைய எண்ணிக்கை வந்து சுமார் 3700 மீண்டும் அதிகரிச்சிருக்கு. நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நேபாளத்தினுடைய தெராய் அந்த பகுதிகளில் வந்துட்டு சுமார் 3700 மீண்டும் வந்து நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து வரலாற்றிலேயே மிகவும் ஒரு வெற்றிகரமான பாதுகாப்பு முயற்சிகளில் ஒன்றாக கருதப்படுது. அதனால் வந்து இந்த பாதுகாப்பு முயற்சிகள் நம்பர்ஸ் குறைய குறைய ஒரு பக்கம் மனிதர்கள் வந்து வளர்ச்சி அடைந்து போயிட்டே இருக்கும்போது அப்படியே பின்னாடி பார்த்தோன்னா விலங்குகள் வந்து ஒரு பக்கம் ஒரு அழிவில் விளிம்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள் தான் வந்து விலங்குகளை வந்து அழியாமல் இன்னும் வந்து எதிர்காலத்தில் அது வந்து வளர்ந்து வரக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகமாக தேவைப்படுது. அதை பண்ணி வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க அருமையெல்லாம். ஓகே, அடுத்ததான் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

நேரம் 3:52 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM டீ டைம் நிகழ்ச்சியில் இணைந்த அருமையான தகவல்கள் மற்றும் கிளாசிக் பாடல்களோடு கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். இன்னைக்கு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள் பத்தி தான் நம்ம நிறைய பேசிட்டே இருக்கோம் நிகழ்ச்சியில. அடுத்ததான் நம்ம எந்த விலங்கு பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலைமான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாக் பக் அப்படிங்கிற அந்த விலங்கு பத்தி தான். இந்த பிளாக் பக் வந்து இது ஒரு வகையான மான் தான், ஓகேங்களா? கருமான் அப்படி இல்லாட்டி கலைமான் அப்படின்னு இதை சொல்லி அழைக்கிறாங்க. சட்டவிரோதமான வேட்டையாடுதல்னால தான் இந்த விலங்கு வந்து, இந்த கலைமான் வந்து வேட்டையாடப்படுறதுனால தான் அதிகமாக வந்து அழிவுக்கு உள்ளாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய தோலுக்காக அதிகமாக இதை வந்து வேட்டையாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய வாழ்விட இழப்பு காரணமாகவும் இந்த கருமான் அப்படின்னு சொல்லப்படுற கலைமான் வந்து, இந்திய கலைமான் வந்து தற்போது ரொம்ப வந்து குறைஞ்சிருக்கு. அருகி வரும் ஒரு இனங்களில் ஒன்றாக இந்த பிளாக் பக் கலைமான் வந்து இருக்குது. 1947 சுமார் 80,000 கருமான்கள் வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போது 20 ஆண்டுகளுக்கும் குறைவான காலத்தில் வந்து இந்த எண்ணிக்கை ரொம்ப வெகுவாக வந்து குறைஞ்சிருக்கு, 8,000 குறைஞ்சிருக்கு. இந்த எண்ணிக்கையை மீண்டும் சுமார் ஒரு 25,000 அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் கொண்டு வர்றதுக்காக உயர்த்த இந்த பாதுகாப்பு முயற்சிகள் வந்து இருந்தாலுமே, வேட்டையாடுற தெருநாய்கள் மூலமாக இந்த கலைமான்கள் வந்து ரொம்ப வந்து அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இவற்றினுடைய விகிதம் வந்து மிக அதிகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் நகரும் வாகனங்கள், அதாவது விலங்குகள் வந்து ஒரே இடத்துல இருக்காது இல்லையா, அது வந்து தன்னுடைய உணவுக்காக தண்ணீரை வேணும் அப்படிங்கிறதுக்காக வெவ்வேறு இடங்களுக்கு கடந்து செல்லும்போது, நம்மளும் அந்த பக்கமெல்லாம் போகிறோம் இல்லையா, ஒரு டூரிசம் அப்படின்லாம் போகும்போது நிறைய அதனுடைய இழப்புகள் வந்து அதிகமாயிருக்கு. நகரும் வாகனங்கள் அந்த மாதிரி ஒரு காரணிகள்னால வந்து இந்த இனம் வந்து தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுட்டே இருக்கு. இந்தியா முழுவதும் இருக்கிற திறந்த புல்வெளிகள், வறண்ட புதர் பகுதிகள், அது மட்டும் இல்லாமல் அடர்த்தி குறைந்த வனப்பகுதிகளில் கருமான்களை வந்து சிறிய மந்தைகளாக நம்ம காணலாம். இப்போ நம்மளே வந்து நிறைய டூருக்கெல்லாம் நம்ம போனோன்னா அந்த ரோட் சைடில் பார்த்தோன்னா நிறைய வந்து கூட்டம் கூட்டமாக இந்த மான்கள் வந்து அழகாக போயிட்டுருக்கும். இதனுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிற உதவுற வகையில் வந்து அர்ஜென்டினா மற்றும் அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரியான பாதுகாப்பு முறைகள் வந்து நிறைய அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவிலுமே நிறைய வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வந்து நம்ம மக்களிடையே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால வந்து எந்த விலங்குகளும் வந்து அழிந்து போகாது. அந்த நம்பர்ஸை வந்து கண்டிப்பா வந்து நம்ம திரும்ப வந்து நிறைய இன்னும் அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு நம்பலாம். இப்போ நிகழ்ச்சியில ஒரு பாடல் உங்களுக்காக.

0: நேரம் 3:59 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி டீ டைம். இன்னைக்கு டீ டைம் நிகழ்ச்சியில் அருமையான தகவல்களும் கிளாசிக் பாடல்களையும் கேட்டு ரசிச்சிங்க. இன்னைக்கு மிஸ்யம்மா பாபு உயர்ந்த மனிதன் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சோம். டீ டைம் நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்த நான் ஆர்ஜே தமிழ். நன்றி நேயர்களே.
1: ரேடியோ 999 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் 103 மெகா ஹெர்ட்ஸில் இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு அனுப்பியுள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். தவேக தலைவர் திரு விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவுள்ளது. மேற்காசிய பிரச்சினையை அடுத்து அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 125 டாலராக அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் எச்சரித்துள்ளது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. காங்கோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ்

0: போட்டியில் இந்தியாவின் டிக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 4:02 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ தி கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைய போறோம். என்ன கேம் என்ன அப்படிங்கறத நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றேன். நீங்க வாட்ஸ்அப்ல 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், நீங்க எங்க இருந்து மெசேஜ் அனுப்புறீங்க அப்படிங்கறது நீங்க டைப் பண்ணி அனுப்பலாம். அதுக்கப்புறமா உங்களுடைய ஆன்சரையும் நீங்க அனுப்பலாம். இல்ல நான் வாட்ஸ்அப்ல எல்லாம் இல்லைங்க, நான் வந்து ஃபேஸ்புக்ல ஆக்டிவா இருக்கேன் அப்படின்னு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற நம்மளுடைய அபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ்ல போயிட்டு கெட்ஸ் இட் கோ போஸ்ட் இருக்கும், அங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பதில்கள் எல்லாம் நீங்க போடலாம். என்ன என்ன கேம் அப்படின்னு தானே கேக்குறீங்க, புரியுது? ஓகே, என்ன கேம்னா, எப்பவும் போல நான் வந்து சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு க்ளூ கொடுப்பேன், அந்த க்ளூவை வச்சு நீங்க ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்ப நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக, அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக்.
2: லிவர் நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணாதீங்க, உடனே KMCH ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் கேம்ப் பயன்படுத்துங்க. April 20 முதல் May 6 வரை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8745488756.

எதிர்நீச்சல் படத்துல இருந்து அருமையான பாடல் கேட்டு ரசிச்சோம். அனிருத் ரவிச்சந்தன் மியூசிக்ல, அனிருத் ரவிச்சந்தன் யோ யோ ஹானி சிங் ஹிப்ஹாப் தமிழா வாய்ஸ்ல சூப்பரான பாட்டு. நேரம் 4:08, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். என்ன கேம் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, இப்ப சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இதோ வந்துட்டேன். ஓகே, இது வந்து ஒரு ரெண்டெழுத்து வார்த்தை, ஓகேங்களா? தனித்தனியா பிரிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்டெழுத்தா வரும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்லையும் சொல்லலாம், இந்த வார்த்தை தமிழ்லையும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு, ஓகேவா? அதுக்கப்புறமா ரெண்டாவது வார்த்தை, ஓகே, ரெண்டாவது க்ளூ உங்களுக்கான ரெண்டாவது க்ளூ வந்து இது வந்து ஒரு சைட் டிஷ், ஓகேங்களா? என்ன சைட் டிஷ் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இந்த ஆன்சருக்கு நீங்கள் அரைவ் ஆகிடுவீங்க, ஓகேங்களா? என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து தமிழ்லையும் சொல்லலாம் இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம். தமிழில் சொன்னால் ஒரு அர்த்தம், இங்கிலீஷில் சொன்னால் ஒரு அர்த்தம், ஓகே. செகண்டு வார்த்தை, ஓகே, செகண்ட் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் கரெக்டாக ஏதாவது சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு சைட் டிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஓகே. யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வார்த்தையில் ஃபஸ்ட்டு வார்த்தை தமிழ்லேயும் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது. செகண்டு வார்த்தை வந்து தமிழ் மட்டும்தான். இது ஒரு சைட் டிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வெயிலுக்கு அதிகமாக இதெல்லாம் வந்து போட்டு அப்படியே வைப்பாங்க, அப்படியே சேவ் பண்ணி வைப்பாங்க, யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. நிறைய பேர் வித்தியாசமான ஆன்சர்லாம் கொடுக்குறீங்க. நம்ம எதிர்பார்க்குற ஆன்சர் மாதிரி ஒன்றும் இல்லையே. ஊறுகாய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் பகுதியிலிருந்து விஜயகுமார் உமாமகேஸ்வரி. சூப்பருங்க, ஊறுகாய் மாதிரியே ஒரு ப்ரிப்பரேஷனில் வரக்கூடியது தான். ஆனால் எண்ணெயெல்லாம் நம்ம போட மாட்டோம், எண்ணெய் போட மாட்டோம். ஊறுகாய் வந்து நம்ம நிறைய எண்ணெய்லாம் போடுவோம், மிளகாத்தூள்லாம் போடுவோம் இல்லையா, ஐயோ கண்டுபிடிக்க வைக்கிறதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வார்த்தை தமிழ்லையும் சொல்லலாம், தமிழில் சொன்னால் ஒரு அர்த்தம், இங்கிலீஷில் சொன்னால் ஒரு அர்த்தம். ரெண்டாவது வார்த்தை தமிழ் மட்டும்தான், இது ஒரு சைட் டிஷ், குட்டியாக இருக்கும். என்ன எவ்வளோ சொல்லியாச்சு, யாரெல்லாம் கரெக்டாக? அப்பளம் வடகம், வாங்க வாங்க, இப்போ தாங்க கேமுக்குள்ளே வந்திருக்கீங்க, அப்பளம் வடகம்லாம் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரியே ஒரு விஷயந்தான், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வார்த்தை தமிழ்லையும் சொல்லலாம் இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம், நல்லா யோசிச்சு பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். ஓகே, இன்னுமா இன்னுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஜூஸா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, இல்லைங்களே. ஊறுகாயெல்லாம் சொன்னீங்க பார்த்தீங்களா, நல்லா கரெக்டு தாங்க. ஊறுகாய் மாதிரியே இதுவும் ஒரு சைட் டிஷ் தான். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் யோசிச்சு பாருங்களேன், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் வர மாதிரி ஒரு சைட் டிஷ் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே நீங்கள் இருங்க. நிறைய பேர் வந்து வடை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, சூப்பருங்க, அருமையான முயற்சி. ஆனால் ஆன்சர் வந்து அது இல்லை. தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், நீங்களும் வித்தியாசமான ஆன்சர்லாம் யோசிச்சுருக்கீங்க, சூப்பர். ஊறுகாய், ஊறுகாய் தான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அப்படியே ஊறுகாயிலிருந்து வேற என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது, இதை வந்து என்னென்னா ஆக்சுவலி வந்து நான் அந்த விஷயத்தில் வந்து ஊற வச்சு காய வைப்பாங்க, காய வச்சு கிட்டத்தட்ட ஊறுகாய் மாதிரி தான். ஊறுகாய் வந்து எண்ணெயில் போட்டு அப்படியே ஊற வச்சு அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ என்னங்க இன்னுமா கண்டுபிடிக்கல, சீக்கிரம் கண்டுபிடிங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, கண்டுபிடிக்கிறதுக்கு நான் டைம் தரேன், ஒரு பாட்டு கேட்டுட்டு நீங்கள் வந்து எல்லோரும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்களா?

ரோஸ்டா ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் வார்த்தை தமிழ் மட்டும்தான், இது ஒரு சைட் டிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் வந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாமா? ஓகே, நிறைய நேயர்கள் வித்தியாசமான பதில்களே யோசிச்சு என்னையே ஆச்சரியப்படுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள்ங்க. ஓகே, பொட்டேட்டோ சிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சந்தான கிருஷ்ணன், SISH காலனியில இருந்து. ஓகே, குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து ஊறுகாய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா பூரி, பூரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் இளங்கோ நகர் அம்பிகா தேவி சண்முக சுந்தரம் சொல்லியிருக்கீங்க. யாரெல்லாம் இந்த வித்தியாசமான பதில்கள் கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்கலாமா? ஜிலேபி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஜெய், ரித்விக், கனிஷ்க், அபினவ், ஆலங்கொம்பு தண்ணீர்த்தடம் பகுதியிலிருந்து. ஜோதி நகர் அஜய், மகதி, கார கடலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சூப்பருங்க, எப்படி இருந்தாலும் முயற்சி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதிலையும் சொல்லியிருக்கீங்க. ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம்லேருந்து. ஓகே, விடை தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? ஓகேங்க, தெரிஞ்சுக்கலாம் யார் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல் பதில் வந்து நம்ம பாட்டுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டாக பதில் சொன்னவங்க வந்து திருப்பூர்லேருந்து காஞ்சனா, அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஆன்சர் என்ன அப்படின்னா மோர் மிளகாய், சரிங்களா? மோர் அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் என்ன அப்படின்னா இன்னும் அதிகமாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். தமிழில் மோர்னால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம சாப்பிட்றவளையும் அந்த மோர். அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான குழுவெல்லாம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னால் ஊறுகாய், இட்லி, தோசை அந்த மாதிரி நிறைய பதில்கள் வருது. இருந்தாலும் பரவாயில்லைங்க, முயற்சி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். மோர் மிளகாய் அப்படிங்கிற பதில் வேற யார் கொடுத்துருக்காங்கன்னா பிரியா திருப்பூர்லேருந்து கரெக்டான பதில். அதே மாதிரி அனுப்பூர் அன்னூர் பச்சாப்பாளையத்திலிருந்து துரைராஜ் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகா நகர் மூக்கனூர்லேருந்து. ஜாம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பதில் கொடுத்துருக்கீங்க, சூப்பர். வடுமாங்காய் அப்படின்னு சொல்லி பிரமீலா சென்னையிலேருந்து சொல்லியிருக்கீங்க. நம்ம என்ன சொன்னோன்னா ஊறுகாய் மாதிரியே செய்கிறது அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக யோசிச்சு பதில் கொடுத்துருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பர். பச்சடி அப்படின்னு சொல்லிட்டு அறந்தாங்கிலேருந்து ஐயப்பன் சொல்லியிருக்காங்க. மல்லிகா மந்திரசாலம் பிரியங்கா பெரிய வதம்பச்சேரியிலேருந்து மோர் மிளகாய் அப்படின்னு கரெக்டான பதில் கொடுத்துருக்காங்க. மாங்காய் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க ஹரிஹரன். எந்த ஊர்லேருந்து ஹரிஹரன்? பெங்களூர்லேருந்து. ஓகே, அதே மாதிரி கோணமலை ஆனந்தன் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. நிறைய பதில் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என்ன பதில் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. வத்தல், வடகம், பாவக்காய் வத்தலா அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா தங்கவேல் செட்டிக்காடு சாவக்காட்டு பாளையத்திலிருந்து கேட்டிருக்கீங்க. இளங்கோ சாமி செட்டிப்பாளையம் பகுதியிலிருந்தும் அவங்களும் வடகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா டீயா அப்படின்னு கேட்டிருக்கீங்க குமார், சங்கமேஸ்வரன் பெருமாநல்லூர்லேருந்து. அடுத்தது கலைச்செல்வி செங்கம்பள்ளியிலேருந்து மீன் அப்படின்னு ஒரு வித்தியாசமான பதில் சொல்லியிருக்கீங்க. பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன் இட்லி பொடி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, சூப்பருங்க. அதே மாதிரி ஆன்சர் வந்து சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமன் முல்லை நகர்லேருந்து பதில் கொடுத்துருக்கீங்க. திருப்பூர்லேருந்து ராதா மோர் மிளகாய் அப்படின்னு கரெக்டான பதில் கொடுத்துருக்கீங்க. அவினாஷி ராயம்பாளையம்லேருந்து பாலசுப்ரமணியன், நிறைய பேர் மாங்காய் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க. ஓகே, ஊறுகாய் அப்படிங்கிறதுனால மாங்காய் அப்படிங்கிட்டு போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சூப்பருங்க. வடுமாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு முருகேசன் பொள்ளாச்சி செல்வி பொள்ளாச்சியிலேருந்து கொடுத்துருக்கீங்க. வடகம் தான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ராஜா, ராமகிருஷ்ணன், புனிதா திருப்பூர்லேருந்து. சிங்கநல்லூர்லேருந்து ஜெயலட்சுமி மனோகரன் மோர் மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் காஞ்சனா. ஓகே, முன்னாடியே சொல்லிட்டோம். திருப்பூர்லேருந்து பாலா வித்தியாசமான பதில்களை டைப் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, அடுத்தது ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்குமார், ரமண முதலி புதூர்லேருந்து, சஹானா, ஆதி, நெபுலா, யோகவர்ஷினி இவங்களும் ஐஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாண்டியநகர் சிவசங்கர் இந்திராணி இஞ்சி அப்படின்னு ஒரு வித்தியாசமான பதில் சொல்லியிருக்கீங்க. கூழ் அப்படின்னு சொல்லிட்டு கல்லியம்புதூர் திரு சரிதா சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கணக்கம்பாளையம் செல்வி சேகர், நீங்களும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அருமை அருமை அருமை, எல்லாருமே வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. மோர் மிளகாய் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து அன்புராணியும் பதில் அனுப்பியிருக்காங்க. நிறைய நேயர்கள் பதில்களை அருமையாக அனுப்பிட்டே இருக்கீங்க. வித்தியாசமாக யோசிக்கும் போது ஒரு ஃபன்னாக இருக்கும் பாருங்கள், அந்த ஃபன்னு தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் இப்படியே யோசிச்சு நல்ல பதில்களை கொடுங்க. ஓகே, இன்னும் நிறைய நேயர்கள் பதில் அனுப்பிட்டே இருக்கீங்க. பள்ளிப்பாளையம் ஜோதி, தேஜஸ்ரீ, வடிவேல், துரைசாமி இவங்க எல்லாரும் பதில் அனுப்பியிருக்கீங்க, கரெக்டான பதில். ஷீலாராணி ஜோதி நகர்லேருந்து கரெக்டான பதில். பீட்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு தாசர்பட்டி பாலசுப்ரமணியம் பதில் அனுப்பியிருக்கீங்க. பீடம்பள்ளி வாசுதேவன், மூக்கனூர் சண்முகாநகர் சிவகுமார், மலர்கொடி சபரிப்ரியா கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. இன்னும் நிறைய நேர்கள் அனுப்பிட்டே இருக்கீங்களே. ஓகே, ஒரு பாட்டுக்கு அப்புறமா நம்ம யார் யார சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டங்க,
அதையும் யோசிச்சுட்டே அப்படியே நீங்கள் பாட்டு

ஜி படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு கசிச்சோம். உதித் நாராயணன், சுஜாதா மோகன் வாய்ஸ்ல, வித்யாசாகர் மியூசிக்ல. நேரம் 4:16 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கெட்ஸ் இட் கோ, கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். யாரெல்லாம் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். என்னென்ன க்ளூஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வார்த்தை தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு. தமிழ்ல யோசிச்சா ஒரு அர்த்தம், இங்கிலீஷ்ல

கேளுங்க ஓகேங்களா. இதுவும் ஒரு இரண்டு எடுத்து சொல்லுதான் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து மனசு, அதாவது இதுலேயே ஒரு உங்களுக்கு இருக்குது, இதுலேயே அந்த வார்த்தை இருக்குது, நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து மனசு சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை ஓகேங்களா. அப்படியே பாதியாக கட் பண்ணிங்கன்னா கூட அவங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். செகண்ட் வார்த்தை வந்து இது நம்ம டெய்லியும் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் ஓகேங்களா. ஒரு வெஜிடபிள் என்ன அப்படிங்கிறத யோசிங்க. டெய்லியும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கோம், சிவப்பு கலரில் இருக்கும். க்ளூ வந்து சிவப்பு கலரில் இருக்கும் ஓகேங்களா. யோசிச்சு என்ன அப்படிங்கிறத இந்த ரெண்டு வார்த்தையும் அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிடும். இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல் வருது, கேட்கலாம்.

மோஹித் சௌஹான் ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ்ல அருமையான பாடல் கேட்டு கஷ்டம் அனிருத் மியூசிக்ல. நேரம் 4:27 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு அருமையான க்ளூ எல்லாம் கொடுத்து ஒரு பதிலை கண்டுபிடிக்க வைக்க நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ட்ரபிள் இருந்தாலும் ஓகே கண்டுபிடிச்சிட்டீங்க சூப்பர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப யார் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். என்ன க்ளூஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா டைரக்ட் க்ளூ தான். ஃபர்ஸ்ட் வார்த்தை மனசு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் வார்த்தை வந்து கிச்சனில் நம்ம டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட், வெஜிடபிள் ஃப்ரூட் ரெண்டுமே சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம வெஜிடபிள் கூட வாங்குகிறோம் ஆனால் இது ஆக்சுவலி ஒரு ஃப்ரூட்டு. என்ன அப்படின்னு சொல்லலாம், அதாவது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் வந்து பதில்களை அனுப்பியிருக்கீங்க. இது ஒரு கீரை வகையும் கூட, கீரை வகை. யாரெல்லாம் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க என்னங்க, அப்படியே பதில்களெல்லாம் டெலீட் பண்ணாதீங்க. ஓகே, குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து செகண்ட் ஆன்சரை மட்டும் சொல்லியிருக்கீங்க, அதாவது இரண்டாவது வாரத்தையும் மட்டும் சொல்லியிருக்கீங்க. முன்னாடி சொல்லிட்டேன் இது ஒரு கீரை அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன கீரை அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஆக்சுவலி கோயம்புத்தூர்ல இதை நம்ம வித்தியாசமா சொல்லுவோம். பொதுவான பெயர் இதுக்கு வந்து இதுவாக தான் இருக்கு. ஏன் நான் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா யாராவது சொல்லுவீங்களா அப்படின்னு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நிறைய நேயர்கள் வந்து கரெக்டா பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, திருப்பூர்லேருந்து காஞ்சனா கருவேப்பிலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை ஆக்சுவலி இது ஒரு கீரை வகை. பாண்டியன் நகர் சிவசங்கர் இந்திராணி கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. மணத்தக்காளி அப்படின்னு கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. தென் பொன்முடி நாகமணி கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து கரெக்டான பதில். ஓகே, நிறைய நேயர்கள் வந்து உங்களுடைய ஆன்சர் அனுப்புறீங்க, உங்களுடைய பெயரையும் நீங்க எந்த ஊர்ல இருந்து அனுப்புறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம டைப் பண்ணிருங்க. மணத்தக்காளி அப்படின்னு கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. அமிர்தராஜ் எந்த ஊர்ல இருந்து சொல்றீங்க அப்படிங்கறதையும் டைப் பண்ணுங்க. அடுத்ததா பாலா திருப்பூர்ல இருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. மூக்கனூர் சண்முகா நகர் சிவக்குமார் மலர்கொடி சபரிப்பிரியா சரோஜினி இவங்க எல்லாரும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. விஜயகுமார் வரதராஜபுரம் சுக்கிட்டிக்கீரை அப்படின்னு சொல்லி கரெக்டானு சொல்லியிருக்கீங்க. ஓகே, ரெண்டு ஆன்சரையும் டைப் பண்ணியிருக்கீங்க. மணத்தக்காளினும் சொல்லலாம், சுக்கிட்டிக்கீரைனும் சொல்லலாம் அப்படின்னு. சூப்பர். அடுத்ததா பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசிலிருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. பிரபுதேவி ஸ்ரீ சாய் அவினாசியிலிருந்து கரெக்டான பதில். தென் பொன்முடி நாகமணி ஓகே நம்ம படிச்சிட்டோம். அடுத்தது திருப்பூர் பிரியங்கா நகர் நகர்லேருந்து ஓகே அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா ஜெய்ஸ்ரீ வடவள்ளியிலிருந்து திருப்பூர்லேருந்து காஞ்சனா பாண்டியன் நகர் சிவசங்கர் மணத்தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி நகர் அஜய் மகதி அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. பள்ளிப்பாளையம்லேருந்து குமார் தேஜஸ்ரீ வடிவேல் இவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. புலுவப்பாளையம் ஆனந்த முருகன் கலைச்செல்வி செங்கம்பள்ளியிலேருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. ஷீலாராணி ஜோதி நகர்லேருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. கணேஷ் சிறுமுகையிலிருந்து அன்புராணி சென்னையிலிருந்து சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷயா மீனாட்சி இவங்க எல்லாரும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. இளங்கோ நகர்லேருந்து சண்முக சுந்தரம் அவங்களும் ஹார்ட் அப்படின்னு ஒரு பதில் அனுப்பியிருக்கீங்க. மனசு சம்மந்தப்பட்டதுன்னு சொன்ன உடனே ஹார்ட் அப்படின்னு பதில் அனுப்பியிருக்கீங்க. ஓகே, அருமையான முயற்சி. ராஜா ராமகிருஷ்ணன் புனிதா திருப்பூர்லேருந்து திருப்பூர் நஞ்சப்பா நகர்லேருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. கள்ளியம்புதூர்லேருந்து திரு சரிதா அவங்களும் ஒரு பதில் அனுப்பியிருக்கீங்க, அருமையாக முயற்சி பண்ணியிருக்கீங்க. பிரமிளா சென்னையிலேருந்து அன்னூர் பச்சாப்பாளையத்திலிருந்து துரைராஜ் அவங்களும் கரெக்டான பதில். அவினாசி ராயம்பாளையம்லேருந்து பாலசுப்ரமணியன் பீட்டம்பள்ளி வாசுதேவன் ரகுராமன் முல்லை நகர்லேருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து வீரதுரை அரியலூர்லேருந்தும் விஜயலட்சுமி அங்குசாமி வெள்ளியங்காடு பகுதியிலிருந்தும் கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. வீரமணி நித்யா குள்ளக்காப்பாளையம்லேருந்து கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. சத்யா பாஸ்கர் தர்ஷன் ரோஹித் பாண்டியன் நகர் திருப்பூர்

இருந்து கரெக்டான பதில். கூணமலை ஆனந்தன், சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி, மனோகரன், செந்தில் பிரபு, திவ்யபாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முகா நகர், மூக்கனூர்ல இருந்து கரெக்டான பதில். சங்கமேஸ்வரன், பெருமாநல்லூர்ல இருந்து கரெக்டான பதில் அனுப்பியிருக்கீங்க. கீதா அண்ட் ஃபேமிலி, பாலக்காட் கேரளால இருந்து கரெக்டான பதில். அருமையா முயற்சி பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறமா மணத்தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. முத்துராஜ், ஓகே, எந்த ஊர்ல இருந்து சொல்றீங்க அப்படிங்கறதையும் டைப் பண்ணுங்க. கஞ்சம்பட்டி சண்முகானந்தம், கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி எல்லா நேயர்களுமே கரெக்டான பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. சண்முக சுந்தரம், ரமண முதலி புதூர்ல இருந்து கரெக்டான பதில் அவங்களும் டைப் பண்ணியிருக்காங்க. ஓகே, செந்தில்குமார் ரமண முதலி புதூர்ல இருந்தும் இன்னும் நிறைய நேயர்கள் அனுப்பிட்டே இருக்கீங்க. கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், அவங்களும் கரெக்டான பதில். அன்புராணி படிச்சாச்சு. உலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், சஹானா ஆதி, நெபுலா யோக வர்ஷினி, கேரளா அண்ணா நகர்லேருந்து கே செல்வராஜ், அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் பகுதியிலிருந்து உமா மகேஸ்வரி, கேரட் அப்படின்னு ஒரு பதிலை டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மணத்தக்காளின்னு டைப் பண்ணியிருக்கீங்க. தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், அருமையான முயற்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லா ஆன்சரையுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இருக்க நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து அப்படியே கேமை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, சூப்பர். ஓகேவா, அடுத்த உங்களுக்கான க்ளூஸ் வந்து நான் சொல்ல போறேன், கவனமாக கவனிங்க. ஓகேங்களா, இதுவும் ஒரு ரெண்டு அடுத்து வார்த்தை தான். தமிழ்ல சொன்னாலும் இங்கிலீஷ்ல சொன்னாலும் ஒரே மாதிரி தான். பொதுவா தமிழ்ல இதுக்கு வேற பேர் இருக்கு, ஆனா நம்ம அதை வந்து யூஸ் பண்றதில்ல. தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் ஒரே மாதிரி தான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா ரெண்டாவது வார்த்தை வந்து ஒரு ஈஸியான க்ளூ தான். இது வந்து டைரக்ட் க்ளூ தான். இது வந்து மரம், ஓகேங்களா. முதல் எழுத்தை கண்டுபிடிங்க, அது கூட மரத்தை சேர்த்துக்கோங்க. இங்கிலீஷில் தான் ஆனால் சொல்ல சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா. என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிங்க. இன்னும் ஈஸியான க்ளூ கொடுக்கணும்னா, காலையில் எந்திரிச்சு நிறைய பேர்த்தினால வந்து இந்த விஷயத்தை குடிக்காமல் வெளியே போகவே முடியாது. அது என்ன ட்ரிங்க் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். யூஸ்வலாக நம்ம காலையில் எல்லாருமே ஒரு சாப்பிட்ற விஷயந்தான். அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து கிடைச்சிடும். என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இது ஒரு மரம், மரம், ஓகேங்களா. மரம் ரெண்டாவது வார்த்தை. மரத்துக்கூட முன்னாடி காலையில் நம்ம குடிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத அதை போட்டு ஃபில் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருது, பாடலுக்கு அப்புறமா என்ன ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

மது பாலகிருஷ்ணன் மதுஸ்ரீ வாய்ஸ்ல அருமையான பாடல் கேட்டு கழிச்சோம். வித்யாசாகர் மியூசிக்ல நேரம் 4:38 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட்ஸ் இட் கோ தி கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு க்ளூ எல்லாம் கொடுத்து அப்படியே கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஓகே, ஆன்சர் வந்து எல்லா நேயர்களுமே தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நம்ம வந்து பாடலுக்கு முன்னாடி வந்து என்ன க்ளூ கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியுமே காலையில் எந்திரிச்ச உடனே எல்லா வீடுகள்லையும் நம்ம எனர்ஜிக்காக நிறைய பேர்த்துக்கு இதை மட்டும் குடிக்கல அப்படின்னா எனர்ஜியே இருக்காது, எந்த வேலையும் ஓடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதை கூட பின்னாடி ஒரு மரத்தை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இதுதான் ஆன்சர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஆன்சர் வந்து டீ ட்ரீலேருந்து அந்த மரத்துலேருந்து தான் வந்து நிறைய எசென்ஷியல் ஆயிலெல்லாம் வந்து எடுக்கிறாங்க. இது நிறைய மார்க்கெட்லேயும் இருக்குது. அந்த மரத்தை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். ஈஸியான ஒரு விஷயந்தான். நிறைய பேர் வித்தியாசமான பதில்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, பார்க்கலாம். ஓகே, அதாவது நீங்கள் தமிழில் சொல்லுங்கள். தமிழில் சொன்னால் தமிழில் வார்த்தை இருக்குது, ஆனால் அதை வந்து நம்ம அதை எப்படிங்க இதை கூட கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஆன்சரு. தேநீர் மரம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க கஞ்சம்பட்டி சண்முகானந்தம். அருமையான கற்பனைங்க, சூப்பர். அடுத்தது வந்து கரெக்டான பதில் தான், தேநீர் வந்து டீ ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் விஜயகுமார் பகுதியிலேருந்து விஜயகுமார் உமாமகேஸ்வரி அவங்களும் நிறைய பேர் டீ அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, தேநீர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இங்கிலீஷில் சொன்னால் இன்னும் பர்ஃபெக்டாக அந்த ஆன்சர் கிடைக்கும், டீ ட்ரீ அப்படிங்கிறது. மாருதி மகாலிங்கம் கள்ளிவளசிலிருந்து, அதே மாதிரி மல்லிகா மந்திரசாலம் பெரிய வதம்பச்செயலிலிருந்து அவங்களும், தென் பொன்முடி நாகமணி அவங்க வந்து காஃபி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஓகே, நிறைய பேர் காஃபியும் குடிப்போம்ல, தென் பொன்முடி நாகமணி, அதனால தான் அந்த மாதிரி ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஆலங்கொம்பு தண்ணீர் தடம் பகுதியிலிருந்து விஜயகுமார் உமாமகேஸ்வரி, திருப்பூர்லேருந்து பாலா, பீடம்பள்ளி வாசுதேவன், எலுமிச்சை மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிஹரன் பெங்களூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, டீ காஃபி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கள்ளியம்புதூர்லேருந்து திரு சரிதா, ஓகே, டீ ட்ரீ அப்படிங்கிறதா கரெக்டான பதில். அடுத்தது கணேஷ் சிறுமுகையிலேருந்து தேயிலை மரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்க வந்து வித்தியாசமாக யோசிச்சிருக்காங்க, நம்மளோட டீ பிளான்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்க கெஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அருமையான முயற்சி, வாழ்த்துக்கள் கணேஷ். சிறுமுகையிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததா விஎன் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன் அவங்களும், கோணமலை ஆனந்தன் கரெக்டான பதில், தாசர்பட்டி பாலசுப்பிரமணியன், பூலிவப்பாளையம் ஆனந்த முருகன், அன்பு ராணி சென்னையிலிருந்து அவங்களும் ஒரு வித்தியாசமான பதில் வந்து யோசிச்சிருக்கீங்க, டீ குபுட்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி டீ ட்ரீ தான் நமக்கு கரெக்ட்

கரெக்டான ஆன்சர், பிரமிளா சென்னையிலேருந்து கரெக்டான ஆன்சர், திருமுருகன் அவங்களும் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க, தேஜஸ்ரீ அவங்களும் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, ராஜா ராமகிருஷ்ணன் புனிதா திருப்பூர் நஞ்சப்பா நகர்லேருந்து கரெக்டான பதில், பாண்டியநகர் சிவசங்கர் இந்திராணி அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க, உமர் ஃபாரூக் திருப்பூர்லேருந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் கரெக்டான ஆன்சர் சொன்னாங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு உமர் ஃபாரூக் திருப்பூர்லேருந்து. அதுக்கப்புறமா செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா சிவசாமி, சண்முகா நகர் மூக்கனூர்லேருந்து இவங்க வேங்கை மரம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக அவங்க வந்து ஒரு பதில் கொடுத்துருக்காங்க, அருமையான முயற்சி. கலைச்செல்வி செங்கம்பள்ளியிலேருந்து தென்னை மரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, கிரீன் டீ அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா சொல்லியிருக்கீங்க, குகன் சிந்து கோத்திரிலிருந்து டீ காஃபி அப்படிங்கிறது கரெக்டு தான், அந்த டீயோடைய அந்த ஃபஸ்ட் லெட்டரையும் வார்த்தையையும் அந்த மரத்தையும் சேர்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும், அதுதான் டீ ட்ரீ. இந்த டீ ட்ரீலேருந்து தான் நிறைய வந்து எசென்ஷியல் ஆயில், அதாவது அந்த ஆயில் வந்து நல்ல நல்ல வாசனையோடு இருக்கும், அதை வந்து நம்ம வீடுகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அந்த மரம்.

திருப்பூர்லேருந்து, அதுக்கப்புறமா செந்தில் பிரபு, திவ்ய பாரதி, நிர்மலா சிவசாமி, சண்முகா நகர், மூக்கனூர்லேருந்து இவங்க வேங்கை மரம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக அவங்க வந்து ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அருமையான முயற்சி. கலை செல்வி செங்கம்பள்ளியிலேருந்து தென்னை மரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கிரீன் டீ அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா சொல்லியிருக்கீங்க. குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து டீ காஃபி அப்படிங்கிறது கரெக்டு தான். அந்த டீயோடைய அந்த ஃபஸ்ட்டு லெட்டரையும் வார்த்தையையும் அந்த மரத்தையும் சேர்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். அதுதான் டீ ட்ரீ. இந்த டீ ட்ரீலேருந்து தான் நிறைய வந்து எசென்ஷியல் ஆயில், அதாவது அந்த ஆயில் வந்து நல்ல நல்ல வாசனையோடு இருக்கும். அதை வந்து நம்ம வீடுகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அந்த மரம் டீ ட்ரீ. ஓகேங்களா. அடுத்தது சிங்கநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், அவங்களும் ஒரு வித்தியாசமான பதில். இன்னும் நிறைய நேயர்கள் டைப்பிங்லேயே இருக்கீங்களே. ராமகிருஷ்ணன்

எதிர்நீச்சல் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் வாய்ஸ்ல மியூசிக்ல ஒரு அருமையான பாடல் கேட்டு கஷ்டம். நேரம் 4:47 அக்காஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட் செட் கோ தி கேம் ஷோ நிகழ்ச்சியில் இருந்திருக்கோம். இப்ப வரைக்கும் நீங்க என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க தெரியுமா? நான் கொடுத்த க்ளூஸ் வச்சு மோர் மிளகாய், மணத்தக்காளி, டீ ட்ரீ அப்படின்னு சொல்லி மூணு வார்த்தைகளை அருமையாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. அடுத்ததான உங்களுக்கான க்ளூஸ் நான் வந்து சொல்ல போறேன், கவனமாக கவனிங்க. ஓகே, இதுவும் ரெண்டு எழுத்து, அதாவது ரெண்டு வார்த்தை தான். முதல் வார்த்தை அது எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா கடல்ல இருந்து கிடைக்குது. ஓகேங்களா, கடல்ல இருந்து ப்ராசஸ் பண்ணி கிடைக்கிற ஒரு விஷயம். அது கூட அதுக்கப்புறமா ரெண்டாவது வார்த்தைக்கான க்ளூ வந்து இந்த விஷயம் வந்து அடுப்புல இருந்து கிடைக்குது. இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணீங்கன்னா ஒரு உணவு கிடைக்கும். அது என்ன உணவு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். முதல் வார்த்தை கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பை ப்ராடக்ட், அடுத்தது அடுப்புல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு உணவு கிடைக்கும். அது என்ன உணவு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். யாராவது நம்ம இப்ப சொல்லும் போதே யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ஓகே வந்துட்டே இருக்கு, அருமையா வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க. திருப்பூர்ல இருந்து காஞ்சனா கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி, தீபிகா, சபரி, சின்ன வதம்பச்சேரியில இருந்து அவங்களும் கரெக்டான பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. கீதா அண்ட் ஃபேமிலி பாலக்காட்ல இருந்து, பாலக்காடு கேரளால இருந்து அவங்களும் கரெக்டான பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. அடுத்ததா யார் அப்படின்னு பார்த்தா ஜோதி நகர் அஜய் மகதி அவங்க

கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. ராமகிருஷ்ணன் குழும கொண்டான் பகுதியிலிருந்து அவங்க ஒரு வித்தியாசமான பதில் சொல்லியிருக்கீங்க. ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம் பகுதியிலிருந்து அவங்களும் ஒரு வித்தியாசமான பதில் சொல்லியிருக்கீங்க. கடல்லிருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்ன உடனே மீனுன்னு அப்படின்னு எல்லாருமே டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. க்ளூவை நல்லா யோசிச்சு பாருங்க. கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட், அதுக்கப்புறமா அதையும், அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், அதையும் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டான பதில் நிறைய பேர் கொடுத்துட்டே இருக்கீங்க. மீன் கறி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர்லேருந்து பாலா சொல்லியிருக்கீங்க. குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து உப்மா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உப்மா இல்லைங்க. என்ன பதில் நல்லா யோசிச்சு பாருங்க. கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கப்புறமா அடுப்புலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு அருமையான டிஷ்ஷு கிடைக்கும். இது நான்வெஜ் டிஷ் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. இளங்கோ நகர் சண்முக சுந்தரம் கரெக்டான பதில் இல்லை, அவங்களும் ஒரு வித்தியாசமான பதில் யோசிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள்ங்க. அடுத்தது பெரிய நாயக்கன் பாளையம் வின்சன் முத்துராஜ், பதில் நீங்களே சொல்லிருங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகேங்க, எப்படி இருந்தாலும் பதில் நம்ம சொல்லதான் போறோம், ஒரு முயற்சி பண்ணுங்களேன். ஓகேங்களா. அதுக்கப்புறமா லல்லி திருப்பூர்ல இருந்து மீன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பெங்களூர்ல இருந்து ஹரிஹரன், அவங்களும் ஒரு வித்தியாசமான பதில் சொல்லியிருக்கீங்க. பீடம்பள்ளி வாசுதேவன், அவங்களும் நண்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்தது திருப்பூர் குருவாயூரப்பன் நகர்லேருந்து பிரபஞ்சன் யஷ்வந்த், அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. உடுமலையிலேருந்து சுடர் முருகானந்தம் ஜெயந்தி, அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கலை செல்வி செங்கம்பள்ளியிலேருந்து, அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. உமர் ஃபாரூக் திருப்பூர்லேருந்து, அவங்களும் ஃபிஷ் கறி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஃபிஷ் கறி இல்லை. ஓகே, அடுத்தது பிரியா திருப்பூர்லேருந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. கருவாடு அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சம்பட்டியிலேருந்து சண்முகானந்தம் சொல்லியிருக்கீங்க. கோவை மாவட்டம் ஒண்டிபுதூர்லேருந்து ரங்கசாமி, அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. திருப்பூர்லேருந்து பிரியங்கா நகர் ராதா, அவங்களும் கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. உப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, உப்பு அப்படிங்கிறது முதல் சரியான விடை. அது கூட இன்னொரு வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுதான் நம்ம கேட்டிருந்தேன். அடுப்புலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுப்பெல்லாம் எரிச்சு முடிச்சதுக்கப்புறமா கடைசியில் என்ன கிடைக்கும், அதுக்கப்புறமா பள்ளிப்பாளையம்லேருந்து தேஜஸ்ரீ உப்புக்கறி அப்படின்னு கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. ஆன்சர் வந்து உப்புக்கறி தான் ஆன்சர், கரெக்டான பதில் சொல்லியிருக்கீங்க. அதே எழுத்து வராது, அதே ப்ரொனன்சியேஷன் வரும். ஓகேங்களா. அடுத்தது தென் பொன்முடி நாகமணி கரெக்டான பதில். திருப்பூர்லேருந்து பாலா, மூக்கனூர்லேருந்து சண்முகாநகர், நிறைய பேர் பதில்கள் அனுப்பிட்டே இருக்கீங்க. ஓகே, உங்களுக்கான பதில் வந்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இல்லையா. உங்களுக்கான அடுத்த குறிப்பு, இது குறிப்புன்னே சொல்ல முடியாது, இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு குறிப்பு தான். ஈஸியாக கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு மூணு எழுத்து சொல். ஓகேங்களா, மூணு எழுத்து சொல். இது மூணுமே இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு சாப்பிட்ற ஐட்டம் தான், என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிங்க. பேக்கரியில் அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி ஈஸியான குறிப்பெலாம் உங்களுக்கு யாருனால தர முடியும் பார்த்தீங்களா, நம்ம தான் தரோம். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கேள்விக்கான பதிலையும் முந்தின கேள்விக்கான பதிலையும் யாரெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு அப்புறமா நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஜி படத்துல இருந்து வித்யாசாகர் மியூசிக்ல கே கே வாய்ஸ்ல ஒரு சூப்பரான பாடல் கேட்டு கழிச்சோம். நேரம் 4:57 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல கெட்ஸ் இட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். பாடலுக்கு முன்னாடி ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன், என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மூணு எழுத்து வார்த்தை, அதாவது மூணு எழுத்து அப்படிங்கிற ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு வார்த்தைக்கான க்ளூ வந்து மைதாவோட பை ப்ராடக்ட், செகண்ட் எழுத்தோட செகண்ட் வார்த்தைக்கான க்ளூ வந்து பாலோடைய பை ப்ராடக்ட், தேர்ட் அதுக்கான இது வந்து பை ப்ராடக்ட் இது எதுன்னா ஃப்ரூட்ஸோட பை ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு பார்க்கலான்னு பார்த்தா நிறைய பேர் வித்தியாசமான பதில்களெல்லாம் பேக்கரியில் என்னென்ன இருக்குமோ அத்தனையும் டைப் பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சூப்பருங்க. தென் பொன்முடி நாகமணி அவங்களும் ஒரு வித்தியாசமான பதில், திருப்பூர்லேருந்து பாலா அவங்களும், இளங்கோ நகர்லேருந்து அம்பிகா தேவி சண்முக சுந்தரம் அவங்களும், பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசிலிருந்து கேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பீடம்பள்ளி வாசுதேவன் இவங்களும் வித்தியாசமான பதில்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. கணேஷ் சிறுமுகையிலிருந்தும் அவங்களும், அதே மாதிரி ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் பகுதியிலிருந்தும் வித்தியாசமான பதில்கள். ஓகே, கோணமலை ஆனந்தன் அவங்களும் பன் பட்டர் ஜாம் அப்படிங்கிறது தான் கரெக்டான பதில். ஓகேங்களா, நிறைய பேருடைய பெயரை வந்து நம்மளோட டைம் இல்லாதனால படிக்க முடியல, அதனால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி என்னை மன்னிச்சிடுங்க. ஓகேங்களா, படிக்காத பெயர்களெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. இப்போது நிகழ்ச்சியில் இன்றைக்கி எல்லாருமே வாட்ஸ்அப்பில் பதில் சொன்ன எல்லா நேயர்களுக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு கெட்ஸ் அட் கோ த கேம் ஷோ நிகழ்ச்சியிலேருந்து சைன் ஆஃப் பண்ணுறது நான் ஆர்ஜே தமிழ். நன்றி நேயர்களே.

0: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தாவேக்கே சட்டமன்ற கட்சி தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் தாவேக தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக் கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக் கொண்டதாக மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. கொடைக்கானலில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நடந்து சென்ற சுற்றுலாப் பயணிகள் மீது மோதியதில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். காங்கோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வாலா தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா சோனால் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்த்து விளையாடுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அதிகாரம் அழுக்காராமை. குறள் எண் 162. விழுப்பேற்றின் அஃதொப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்கப் பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றுமில்லை. இந்த திருக்குறளோடையும் பொருளோடையும் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நாம கேட்டு ரசிக்கவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சித்திரசவானம் கதைகள் வழியே திருக்குறள். செவ்வாய்க்கிழமை வந்தாச்சு, 5 மணி ஆயாச்சு. அப்படின்னாவே டான்னு நம்ம நிகழ்ச்சியில கதை கேட்க நீங்களும் ரெடி ஆயிருவீங்க, உங்ககிட்ட கதைகளை சொல்ல நானும் ரெடி ஆயிருவேன். அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்காக நிறைய கதைகளும் அதற்கான திருக்குறளும் அதனுடைய பொருளும் காத்திருக்கு நிகழ்ச்சி தொகுப்புல. உங்க கூட நான் RJ சாருகேசினி. சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதையும் அதற்கான திருக்குறளும் என்ன சொல்லுது அப்படிங்கறத ஒரு பாடலை கேட்டுட்டு நாம கேட்கலாம். இணைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதைக்கு போலாம். ஒரு சிற்றூர்ல இருள் சூழ்ந்த இரவு நேரம். ஆள் நடமாட்டமே சுத்தமா இல்ல. எல்லா வீடுகளுக்கும் தாழ்பால் போடப்பட்டிருந்தது. அந்த நேரத்துல ஒரு யாசகர், எனக்கு தங்கறதுக்கு இடம் கொடுங்க

அப்படின்னு சொல்லி கெஞ்சினபடி ஒவ்வொரு வீட்டோட கதவையும் தட்டி கேட்டுட்டு இருந்தாரு. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒவ்வொரு வீட்டுடைய கதவையும் தட்டி தட்டி இடம் கேக்குறாரு. யாருமே கதவை கூட திறக்கல. கடைசியா ஊருக்கு வெளியே ரொம்ப தூரத்துல ஒரு ஓலை குடிசை ஒன்னு தெரிஞ்சது. அங்க போய் ஐயா நான் தங்கறதுக்கு இங்க இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டாரு அந்த யாசகர். உடனே குடிசை உள்ள இருந்து வெளியே வந்த ஒருத்தர், ஐயா உள்ள வாங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு யாசகன் தான். என்னோட குடிசையில ஒருத்தர் மட்டும்தான் படுத்துக்க முடியும். அதனால நீங்க உள்ள படுத்துக்கோங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன். பயம் இல்லாம தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து படுத்துக்கிட்டாரு அந்த குடிசைக்கு சொந்தக்காரர். ரெண்டு பேரும் படுத்து தூங்குனாங்க. குடிசைக்கு சொந்தக்காரர் விடிய காலையில எந்திரிச்சு உள்ள போய் பாக்குறாரு. உள்ள படுத்திருந்த யாசகர் அங்க இல்லையா. அவர் படுத்திருந்த இடத்துல ஒரு கடிதம் இருக்கிறத அவரு பாக்குறாரு. அதை எடுத்து பிரிச்சு படிக்கிறாரு. அதுல, ஐயா எனக்கு யாருமே இடம் கொடுக்காதப்ப உள்ளன்பு காட்டி உங்களுடைய வீட்டுல இடம் கொடுத்த உங்களுடைய இரக்கம் நிறைஞ்ச உள்ளத்தை நான் பாராட்டுறேன். இந்த கடிதத்தை எடுத்துட்டு காலையில என்ன சந்திக்க வாங்க. இப்படிக்கு இந்நாட்டு மன்னன் அப்படின்னு சொல்லி மன்னரோட கையொப்பத்தோட அரசு முத்திரையிட்ட ஒரு கடிதம் இருந்துச்சு. அந்த குடிசைக்கு சொந்தக்காரர் காலையில கடிதத்தோட மன்னரை போய் பார்த்தாரு. மன்னர் அந்த குடிசைக்கு சொந்தக்காரரை கட்டி தழுவி அவருடைய இரக்க குணத்தை பாராட்டி பரிசு கொடுத்தாரு. இந்த கதைக்கான திருக்குறள் இரவுங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய இரத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தேற்றாதார் மாட்டு. அதாவது அவங்க கிட்ட இருக்கிறத மறைச்சு சொல்லக்கூடிய தன்மைய கனவுல கூட அறியாதவங்க கிட்ட இறந்து கேக்குறதும் பிறர்க்கு குடுக்கற மாதிரியான சிறப்புடையது அப்படிங்கறதான் இந்த கதைக்கான திருக்குறள். இருந்தும் இல்லைன்னு சொன்னா பழிதான், இருக்கிறத இசைஞ்சு கொடுத்தோ அப்படின்னா புகழ் கிடைக்கும். அடுத்த கதையும் திருக்குறளும் உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கு முன்னாடி பாட்டு. ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேட்டுட்டு இருக்கீங்க சித்திரசவானம் கதைகள் வழியே திருக்குறள்.

சத்தமா இருந்துச்சு. மன்னருடைய வீரத்தையும் ஈகை திறத்தையும் கேள்விப்பட்ட புலவர் பெருந்தலை சாத்தனார் ஒரு நாள் கடியம் நகரத்துக்கு வந்தாரு. மன்னரை பார்த்து உளமாறு பாராட்டினாரு. அந்த சமயத்துல மன்னர் தான் பிடிச்சிட்டு வந்திருந்த யானைகளுக்கு போர் பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாரு. அதனால புலவருடைய பாராட்டுதலை கேட்டும் அதை பொருட்படுத்தாம தன்னுடைய கடமையில கவனம் செலுத்திட்டு இருந்தாரு. இதனால புலவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. புலவர் உடனே அந்த இடத்த விட்டு எழுந்து, மன்னா, மூவேந்தர்களே ஆனாலும் பரிசு பொருட்களை உள்ளன்போட கொடுக்காம புலவர்கள் தங்கள் வறுமையை போக்க பாடி பரிசல் கேக்குறவங்க குடுக்காம விட்டோம் அப்படின்னா பழிப்பாங்க அப்படின்னு நினைச்சு குடுத்தீங்கன்னா அத நாங்க விரும்பவும் மாட்டோம், வாங்கவும் மாட்டோம். இப்ப இருக்கக்கூடிய வறுமையே எங்களுக்கு பெருமை அப்படின்னு நினைப்போம். நீங்க புலவர் மேல ரொம்ப அன்பானவங்க அப்படின்னு பலர் சொல்ல கேட்டுதான் நான் உங்களை பாராட்டுனேன். ஆனா நீங்களோ என் பாராட்டுதலுக்கு செவிசாய்க்கல. வள்ளல்களை பாராட்டக்கூடிய புலவர்கள் வெறும் கையோட திரும்பறதில்ல. ஆனா உங்களை பாட வந்த நான் இன்னைக்கு வெறும் கையோட வருந்தி போறேன். பாராட்டிய புலவரை பசியோட போக விட்ட உங்களுடைய செயலால உங்களுக்கு என்ன துன்பம் நேருமோ அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப கலங்கி போறேன். எந்த வித துன்பமும் வராம நீங்க நெடுநாள் வாழணும் அப்படின்னு வாழ்த்திட்டு கண்ணீரோட அங்கிருந்து விடை பெற்றாரு. தன்னோட தவற உணர்ந்த மன்னன் விரைந்து புலவர் முன்னாடி போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை திரும்ப அழைச்சு வந்து பரிசுகள் கொடுத்து அனுப்பிச்சாராம். இந்த கதைக்கான திருக்குறள் நல்புறவுங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய, நட்புருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்பூர்ந்தார் சொற்பொருள் சோர்வு படும். அதாவது நல்ல கருத்துக்களை தெளிவா உணர்ந்து சொன்னாலும் சொல்றவங்க ஏழை அப்படின்னா அது கேட்பார் இல்லாம பயனற்று போகும் அப்படிங்கறதா இந்த திருக்குறளுக்கான பொருள். தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

அகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில கதைகளையும் கதைகள் வழியாக திருக்குறளையும் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியுடைய 2வது கதை குறுநில மன்னர் பண்ணி. சங்க காலத்துல பாண்டிய நாட்டுல கடியம் அப்படிங்கிற நகரத்தை ஆட்சி செஞ்சு வந்தாரு. அவர் சிறந்த வில் வீரர். வேட்டைக்கு போயி யானைகளை பிடிச்சிட்டு வரதையும் அந்த யானைகளுக்கு தன்னுடைய கட்டளைப்படி நடக்கிற மாதிரி பழக்கிறதையும் தொழிலா செஞ்சிட்டு இருந்தாரு. நாளடைவுல ஒரு யானை படைக்கே தலைவன் ஆயிட்டாரு. அவர் தன்னை நாடி வரக்கூடிய புலவர்களுக்கு எதையும் இல்ல அப்படின்னு சொல்லாம ஈகை புரிந்து இன்பம் அடையறவரா இருந்தாரு. அதனால பல புலவர்கள் அவரை புகழ்ந்து பாடி பரிசில் வாங்கிட்டு போறது வழக்கம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திரச வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கும் நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கதைக்கு போலாம் வாங்க. ஜப்பான் நாட்டு மன்னர் ஒருத்தர் அண்டை நாடுகளோட நட்புறவா இருந்து வந்ததால மத்த நாடுகளோட போரிட வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்படவே இல்லை. அதனால படை வீரர்களும் போர் பயிற்சியில ஈடுபடாம இருந்தனால அவங்க கிட்ட ஒழுங்கீனம் தலை காட்ட தொடங்குச்சு. அதுக்கு முக்கிய காரணம், படை தளபதி எப்ப பார்த்தாலும் மது அருந்திட்டு சூதாட்டத்துல ஈடுபட்டு வந்தாரு. இதை அறிஞ்ச மன்னர் தளபதிக்கு சரியான பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு நாள் தளபதி சூதாடக்கூடிய இடத்துக்கு மாறு வேஷத்துல போனாரு. மாறு வேஷத்துல இருந்த மன்னரை தளபதி சூதாட கூப்பிட்டாரு. தளபதி மதுவோட போதையில மயங்கி இருந்ததால தன்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் சூதாட்டத்துல இழந்தான். இனி விளையாட பணமே இல்ல அப்படின்னு முழிச்சப்ப மன்னர் சொன்னாரு, உன்னோட உடைவாளை வச்சு சூதாடு அப்படிங்கிறாரு. அந்த காலத்துல போர்க்கருவிகள் வீரர்களுடைய உயிருக்குயிரானவையாவும் அத முறைகேடா பயன்படுத்தினா அது ஒரு ராணுவ குற்றம் அப்படின்னு கருதப்பட்டுச்சு. அதனால தளபதி தன்னுடைய உடைவாளை வச்சு சூதாட மாட்டாரு அப்படின்னு நினைச்சாரு மன்னர். ஆனா தளபதி கொஞ்சம் கூட தாமதிக்காம உடைவாளை வச்சு சூதாடினாரு. அப்பவும் தோத்தனால உடைவாள் மன்னருக்கு சொந்தமாச்சு. மறுநாள் மன்னர் அரசவைக்கு வந்ததும், படை அணிவகுப்ப நாளைக்கு பார்வையிட இருக்கிறதால படை வீரர்களோட நாளைக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தளபதிக்கு உத்தரவு போட்டாரு. உத்தரவை கேட்டதும் தளபதிக்கு நடுக்கமே வந்துருச்சு. அவர்கிட்ட உடைவாள் இல்லாததால மரத்தால ஆன ஒரு உடைவாளை செஞ்சு உரையில போட்டுட்டு அந்த அணிவகுப்புக்கு தயாரானாரு தளபதி. தளபதியுடைய தந்திரத்தை மன்னர் தெரிஞ்சுகிட்டாரு. அணிவகுப்ப பார்வையிட்டப்ப மன்னர் திடீர்னு ஒரு வீரனை பிடிச்சு இழுத்து, இவன் ஒரு தேச துரோகி, உடனே இவனுடைய தலைய உன்னுடைய உடைவாளல வெட்டி போடு அப்படின்னு உத்தரவு போட்டாரு. இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு தளபதி கொஞ்சமும் எதிர்பார்க்கல. உடனே மன்னருடைய கால்கள்ல விழுந்து நடந்ததை சொல்லி தன்னோட செயலுக்கு மன்னிப்பு கேட்டாரு தளபதி. மன்னர் அவருக்கு அறிவுரை சொல்லி உடைவாளை திருப்பி கொடுத்தாராம். இந்த கதைக்கான திருக்குறள், பொருள் கெடுத்து பொய்மேற்கொழியி அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது. அதாவது சூதாட்டம் பொருளை அழிச்சு பொய்ய மேற்கொள்ள செய்யும், இரக்க குணத்தை கெடுத்து துன்பத்தை அடைய செய்யும் அப்படிங்கறதா இந்த திருக்குறளுக்கான பொருள். சூதாடுறது தீமையான ஒரு விஷயம், என்னைக்குமே நாம நல்வழிய பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கறது தான் இந்த கதையும் திருக்குறளும் நமக்கு சொல்லுது. தொடர்ந்து கதைகளையும் கதைகள் வழியே திருக்குறளையும் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: நேயர்களுக்கு ஒரு நினைவூட்டல். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்க தவறாதீர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. இப்போ அடுத்த கதை. ஒரு நாட்டுடைய ராஜாவுக்கு பள்ளியறையில அழகிய பஞ்சனை ஒண்ணு இருந்துச்சு. அந்த பஞ்சனையில ஒரு சீலை பெண் குடியிருந்துச்சு. ராஜா எப்ப அங்க படுப்பாரு, தூங்குவாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அந்த சீலை பெண்ணுக்கு நல்லா தெரியும். ராஜா நல்லா தூங்கினதுக்கு அப்புறமா அவரோட ரத்தத்தை ரொம்ப மெதுவா அவருடைய தூக்கம் கெடாத வகையில உறிஞ்சிக்கும் அந்த சீலை பெண். அதனால எந்தவித சிக்கலும் இல்லாம அங்கேயே குடியிருந்துச்சு அந்த சீலை பெண். ஒரு நாள் அந்த பஞ்சனைக்கு மூட்டைப்பூச்சி ஒண்ணு வந்துச்சு. அதுகிட்ட, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சீலை பெண் கேட்க, நீ மட்டும்

எப்படி இங்க இருக்கிற அப்படின்னு கேக்குது அந்த மூட்டை பூச்சி. நான் என்னோட சின்ன வாய வச்சு ரொம்ப மெதுவா ராஜாவுடைய தூக்கம் கலையாத மாதிரி ரத்தத்தை உறிஞ்சுவேன். ஆனா நீயும் உன்னோட முள் போன்ற பட்களால வேகமா கடிச்சிருவ, அதனால ராஜாவுடைய தூக்கம் கலைஞ்சிரும், நாம இங்க வாழ முடியாது. அதனால நீ வேற எங்கேயாவது போய் பிழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது அந்த சீலை பெண். என்ன உன்னுடைய நண்பனா ஏத்து எனக்கு அடைக்கலம் கொடு, நீ சொல்ற மாதிரி நான் நடந்துக்குவேன் அப்படின்னு மூட்டைப்பூச்சி ரொம்ப பாவமா கேட்டுச்சு. மூட்டைப்பூச்சியோட குணம் தெரியாம அதோடைய வார்த்தைகளை நம்பி சீலை பெண் அதுக்கு அடைக்கலம் கொடுத்துச்சு. ராத்திரி நேரம் ராஜா வந்து படுத்த உடனே சீலை பெண் சொன்னதையெல்லாம் பொருட்படுத்தாம மூட்டைப்பூச்சி வெடுக்குன்னு போய் ராஜாவை கடிச்சுது. ரத்தத்தை உறிஞ்சிட்டு பஞ்சனையுடைய இடுக்குல போய் ஒளிஞ்சுக்கிச்சு அந்த மூட்டைப்பூச்சி. ராஜாவ மூட்டைப்பூச்சி கடிச்ச விஷயம் சி எப்படி இங்க இருக்கிற அப்படின்னு கேக்குது அந்த மூட்டைப்பூச்சி. நான் என்னோட சின்ன வாய வச்சு ரொம்ப மெதுவா ராஜாவுடைய தூக்கம் கலையாத மாதிரி ரத்தத்தை உறிஞ்சுவேன். ஆனா நீயும் உன்னோட முள் போன்ற பட்களால வேகமா கடிச்சிருவ, அதனால ராஜாவுடைய தூக்கம் கலைஞ்சிரும், நாம இங்க வாழ முடியாது. அதனால நீ வேற எங்கேயாவது போய் பிழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது அந்த சீலை பெண். என்ன உன்னுடைய நண்பனா ஏத்து எனக்கு அடைக்கலம் கொடு, நீ சொல்ற மாதிரி நான் நடந்துக்குவேன் அப்படின்னு மூட்டைப்பூச்சி ரொம்ப பாவமா கேட்டுச்சு. மூட்டைப்பூச்சியோட குணம் தெரியாம அதோடைய வார்த்தைகளை நம்பி சீலை பெண் அதுக்கு அடைக்கலம் கொடுத்துச்சு. ராத்திரி நேரம் ராஜா வந்து படுத்த உடனே சீலை பெண் சொன்னதையெல்லாம் பொருட்படுத்தாம மூட்டைப்பூச்சி வெடுக்குன்னு போய் ராஜாவை கடிச்சுது. ரத்தத்தை உறிஞ்சிட்டு பஞ்சனையுடைய இடுக்குல போய் ஒளிஞ்சுக்கிச்சு அந்த மூட்டைப்பூச்சி. ராஜாவ மூட்டைப்பூச்சி கடிச்ச விஷயம் சீலை பெண்ணுக்கு தெரியாது, அதனால அது பஞ்சனையில உலாவிட்டு இருந்துச்சு. வலியில துள்ளி எழுந்த ராஜா இந்த பஞ்சனையில என்ன கடிச்சது எது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை கொள்ளுங்கன்னு உத்தரவு தராரு தன்னுடைய சேவகர்களுக்கு. சேவகர்கள் பஞ்சனையில ஏதாவது பூச்சி இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தப்ப கிடைச்சது அந்த சீலை பெண். இதுதான் அரசரை கடிச்சிருக்கோ அப்படின்னு அதை நசுக்கி கொண்டுட்டாங்க. இத பார்த்ததும் மூட்டைப்பூச்சி அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடி தப்பிச்சே போயிருச்சு. ஆனா சீலை பெண்ணுடைய நிலைமை இறந்தே போச்சு. இந்த கதைக்கான திருக்குறள், மனத்தின் அமையாதவரை எனைத்தொன்றும் சொல்லினால் தேரற்பாற்று அன்று. அதாவது மனசோட மனசா நட்பு கொள்ளாம வெறும் வார்த்தைகளை நம்பி எந்த ஒரு செயலையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கறதான் இந்த கதையும் திருக்குறளும் நமக்கு சொல்லுது. சொல்லும் செயலும் வேற வேறையா இருக்கிறவங்க

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். இப்ப ஒரு கதைய நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். ஒரு சமயம் தாமஸ் ஆல்வா எடிசன் மின்விளக்க கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருந்தாரு. மின்விளக்குடைய மையத்துல ஒரு அரிய வகை மூங்கில் இலைகளை வச்சு சோதனை செஞ்சாரு. அது நல்லா எரிஞ்சது. அந்த வகை மூங்கில்கள் தெற்காசிய நாடுகள்ல கிடைக்கிறதா கேள்விப்பட்டாரு. உடனே அதை சேகரிச்சுட்டு வர்றதுக்காக ஜேம்ஸ் அப்படிங்கிற புவியியல் நிபுணர் ஒருத்தர அனுப்புனாரு. ஜேம்ஸ் இலங்கை, இந்தியா, சீனா, ஜப்பான் இந்த மாதிரி பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செஞ்சு அங்கிருந்த பல வகை மூங்கில்களை வாங்கி அதை ஒரு கப்பல்ல ஏத்திக்கிட்டு வந்தாரு. சரியா ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தாரு ஜேம்ஸ். தான் சேகரிச்ச அரிய வகை மூங்கில்களை எடுத்துக்கிட்டு எடிசனை பாக்க போனாரு. வரவேற்பு பலமா இருக்கும் அப்படின்னு நினைச்சவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. வாங்க, மூங்கில் கிடைச்சதா அப்படின்னு ஒரு கேள்விய சம்பிரதாயத்துக்காக கேட்டாரு எடிசன். பல அரிய வகை மூங்கில்களை கொண்டு வந்திருக்கேன், எது வேணும் நீங்களே ஆராய்ந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு ஜேம்ஸ் சொல்றாரு. அப்ப எடிசன், நான் செயற்கை கார்பன் இலை ஒன்ன கண்டுபிடிச்சிட்டேன், மூங்கில் இலைய விட அது ரொம்ப சிறப்பா இருக்கு, செலவும் குறைவு அப்படின்னு சொல்றாரு. ஜேம்ஸ் மூங்கில்களை சேகரிச்சுட்டு வர்றதுக்கு எடிசன் பல ஆயிரம் டாலர்களுக்கு மேல செலவு செஞ்சிருந்தாரு. இருந்தாலும் ஜேம்ஸ் மூங்கில் கொண்டு வரட்டுமே அப்படின்னு ஒரு வருஷம் வீணா காத்திருக்கல. கஷ்டப்பட்டு மூங்கில்களை சேகரிச்சு கொண்டு வந்திருக்கிறாரே அப்படின்னு அதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல. ஏழைகள் பயன்படும் வகையில ரொம்ப குறைஞ்ச செலவுல மின்விளக்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் அவருடைய அடிப்படை நோக்கமா இருந்துச்சு. அதை நோக்கி மட்டும்தான் தொடர்ந்து செயல்பட்டு இருந்தாரு. மூங்கில்களை விட அதிக திறனுடைய மலிவான செயற்கை கார்பன் இலைகளை தயாரிக்க முடிஞ்சதால அதையே மின்விளக்குல பயன்படுத்திக்கிட்டாரு. இந்த கதைக்கான திருக்குறள் வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே, ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். அதாவது நம்ம இந்த இடத்துல இதை செய்ய முடியும் அப்படின்னா அந்த இடத்துல அதை செய்யறது நல்லது. செய்ய முடியாது அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது அதுக்கு ஏத்த மாதிரி வேற வழிய ஆராய்ஞ்சு அந்த செயலை முடிக்கணும் அப்படிங்கறது தான்.

இந்த திருக்குறளுக்கான பொருள். எதுக்காகவும் காத்திருக்கக்கூடிய முயற்சி தோல்விதான். விடாத புதிய முயற்சி நமக்கு கண்டிப்பா வெற்றியை ஈட்டி தரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம் நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாட்டுக்கு அப்புறமா. இணைஞ்சிருங்க, இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திர செவ்வானம் கதைகள் வழியே திருக்குறள் நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு நாம வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கதைகள் கேட்டோம். கதைகள் மூலமா திருக்குறளையும் பொருளையும் கேட்டோம் இல்லைங்களா? இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாடத்தை கத்துத்தர உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும், இந்த கதையும் திருக்குறளும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் மறுபடியும் நம்ம நிகழ்ச்சிய அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு கேட்கலாம். அன்னைக்கும் இன்னைக்கு மாதிரியே நிறைய கதைகளையும் அதற்கான திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்புல இது வரைக்கும் உங்க கூட நான் RJ சாரு கேசினி, தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ஓடு.

0: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கோஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவர ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபெட்டிஸ கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மருமகள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 6:04, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள். பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து செஞ்சு லட்சுமி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 6:07 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள். பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி, தொடர்ந்து ஓடும் நதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி.

நேரம் 6:20 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள். பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து அன்னை அபிராமி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 6:27 நேயர்கள் இதுவரை கேட்டுகள் சித்த இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
0: நேரம் 6:27 நேயர்களை நீ கேட்கலாம். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல் நேயர்களே, இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ஓலப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா குறித்தும், திடலில் நடைபெறும் நாட்டு மாட்டு சந்தை குறித்தும் கோயிலின் முதன்மை நிர்வாகி ஆர் பாலசுப்பிரமணியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று இரவு 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் காலத்தை வென்றிருக்கும் காவிய

பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. நேயர்களே, நாளை காலை 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கியச் சோலை குமரகுருபரின் நீதிநெறி உரை வழங்குபவர் முனைவர் ஞான பூங்கோதை அவர்கள். பகல் 12 வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் இவரை சந்திப்போம் நிகழ்ச்சியில் பெட்ரோல் பங்க் ஊழியர் ஆர் தனலட்சுமி அவர்களுடன் உரையாடல் கேட்கலாம். நாளை 2:30 ஊர்புகத்திலே நிகழ்ச்சியில் விவசாய பணிகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய களந்தை கே ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேயர்களே, நாளை 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ஓலப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்மன் வரலாறு குறித்தும் அங்கு நடைபெறும் நாட்டு மாட்டு சந்தையின் பயன்கள் குறித்தும் கோயில் நிர்வாகி எஸ் வாசுதேவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளை 9:15 மயிலிறகு நிகழ்ச்சியில் காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்கள். நேர்களே, முன்னதாக நாளை காலை 7:30 கொஞ்சம் கிளி நிகழ்ச்சியில் பேபி நிகாரிகா ஸ்ரீ அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். இன்றும் நாளையும் ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நினைவூட்டல் கேட்டோம். நேயர்களே, நமது நிலையத்தில் இன்றும் நாளையும் ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க தவறாதீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தாவேக்காவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரவுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் வந்த தாவேக்கா தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமது ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்ட பின் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரும் நாட்களில் திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக திரு மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களை இன்று சென்னையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் தேமுதிக கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் நாளை சென்னை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற

0: கட்சித் தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பது மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தாவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக அமைச்சரவையில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள தமது கட்சி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் பாடுபடும் என்று தெரிவித்துள்ளார். தங்களது பணியை சிறப்பாக செய்ய மத்திய அரசின் ஆதரவை எதிர்நோக்கி இருப்பதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தங்களது கட்சியின் வெற்றிக்கு வாழ்த்து கூறிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேகா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமைச் செயலர் திரு சாய்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறை செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் புதிய அரசில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களுக்கான அறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். சாலைகளின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, விரைவான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் ஆகியவை குறித்து அவர் புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாலை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமன்றி அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவது மற்றும் நெடுஞ்சாலைகளின் கண்காணிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026-27 கல்வியாண்டில் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதிதிராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை பெற இணைய வழியில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnadw.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தகுதி உடையோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை விதர்பா, மராத்வாடா, உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மே 5ஆம் தேதி நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், மே 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மேலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் பயணிகளின் வசதிக்காக மேலும் 20 வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் பன்னடுக்கு வாகன நிறுத்தம் மற்றும் வண்டலூர், புத்தேரி, ஆவடி தெற்கு, ஆவடி வடக்கு, தாம்பரம் கிழக்கு, பெரம்பூர், சிங்கப்பெருமாள் கோவில், கடம்பத்தூர், தாம்பரம் சானட்டோரியம், நெமிலிச்சேரி, எண்ணூர், சூலூர்பேட்டை, அரக்கோணம், கிண்டி, செயின்ட் தாமஸ் மவுண்ட், ஜோலார்பேட்டை ஆகிய இடங்களில் புதிய வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை ரயில்வே கூட்டத்தில் உள்ள வாகன நிறுத்தங்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆட்சியர் திருமதி மிருணாளினி முன்னிலையில் வாக்குப்பதிவு கிடங்கில் வைத்து சீலிடப்பட்டது. கொடைக்கானலில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நடந்து சென்ற சுற்றுலா பயணிகள் மீது மோதியதில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ்

0: போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-7, 10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது ரெஃப்கி ஹாங்காங்கின் செஸ்ஃபு ஓங் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 4-6, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அலேக்ரா கோர்பானிக் டேவியஸை வென்றார். காங்கோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டிலோன் பெக்லஸை வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அருண் பால் அமான் சித்திக் யூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா சோனால் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தாவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நேரம் 6:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் அருமையான பாடல்கள் கேட்டு கழிச்சுட்டே இருக்கோம். இன்னைக்கும் உங்களுக்காக அருமையான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் இதோ உங்களுக்காக. இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்குப்பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணலமுங்க
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, தன்னால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க முன்னாடி

0: சந்தோஷமாக வருவேன். வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: டேய், ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தோட அதிகமா கேக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

கூட்டி பார்க்க போறேன். வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ பண்டி சோல செம்பட்டனா விட்டு வர உங்கட்டதா எல்லாம் சோறா போய் எல்லாம் சோறா நடந்து

கேட்ட பாடல் மலேசியா வாசுதேவன், சிவகுமார் பாடியது, இசை இளையராஜா. நேரம் 6:45 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த உங்களுக்காக வெதர் அப்டேட் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூரை சுற்றி உள்ள மாவட்டங்களில் இன்னைக்கு வெதர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 34°C குறைந்தபட்சமாக 25°C வெப்பம் பதிவாயிருக்கு. சேலத்தில் 36°C அதிகபட்சமாகவும் 26°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. ஈரோட்டில் 37°C அதிகபட்சமாகவும் 27°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. திருப்பூரில் 36°C அதிகபட்சமாகவும் 26°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. உதகமண்டலத்தில் 23°C அதிகபட்சமாகவும் 17°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. பாலக்காடில் 35°C அதிகபட்சமாகவும் 27°C குறைந்தபட்சமாகவும் வெப்பம் பதிவாயிருக்கு. இந்த ஒரு வெதர் அப்டேட்டோட நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக பாடல் வருது. ஸ்டே டியூன்ட் ஆகாஷ்வாணி 103 FM.

to fix. There is sex. நடனம் வளரும் பலரும் தொடரும் முடியும் பொழுதில் பொழுதும் விடியும் ஆடல் என்றால் அது தானாம். A beauty and the beast.

கேட்ட பாடல் வாணிகம் பாடியது இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேரம் 6:49 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக கோயம்புத்தூர்ல இப்ப டிராபிக் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். டிராபிக் பொறுத்த வரைக்கும் டவுன் ஹால் பகுதிகளில் வந்துட்டு வாகனங்கள் ஸ்லோ மூவிங்கில் இருக்குது, டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவினாஷி ரோடு அந்த பகுதிகளிலையும் டிராஃபிக் அதிகமாக இருக்குது, வாகனங்கள் ஸ்லோ மூவிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காந்திபுரத்திலிருந்து கணபதி செல்லக்கூடிய அந்த பகுதிகளிலையும் வாகனங்கள் ஸ்லோ மூவிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் RS புரம்லேருந்து வடகோவை செல்லக்கூடிய அந்த சாலைகள்லையும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது, வாகனங்கள் ஸ்லோ மூவிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணபதியிலிருந்து சக்தி செல்லக்கூடிய சக்தி மெயின் ரோடு அந்த பகுதிகளிலையும் வாகன நெரிசல் அதிகமாக இருக்குது, வாகனங்கள் ஸ்லோ மூவிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RS புரத்திலிருந்து வடகோவை வழியாக மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய அந்த சாலைகளிலையும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கோயம்புத்தூரில் இப்போ இருக்கிற டிராஃபிக் அப்டேட். இந்த ஒரு டிராஃபிக் அப்டேட்டோட பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.

கேட்ட பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. நேரம் 6:55 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இது உங்களுக்காக.

லிவர் ட்ரீட்மெண்ட் பத்தி குழப்பமா இருக்கீங்களா? ஒரு சரியான செகண்ட் ஒபீனியன் உங்களுக்கு நம்பிக்கை தரும். KMCH ல ஃப்ரீ லிவர் செகண்ட் ஒபீனியன் கேம்ப் ஏப்ரல் 20 முதல் மே 6 வரை காலை 9 மணி முதல் 2 மணி வரை. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட் கால் 8754887568.

நேயர்கள் கேட்ட பாடல் கேஜே யேசுதாஸ் வாணிஜெயராம் பாடியது. நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது. நேர்களே, இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இளையராஜாவின் இசையில் ரோசாப்பூர் ரவிக்கரி திரைப்படத்திற்காகவும், எம் எஸ் விஸ்வநாதன் அவரோட மியூசிக்ல ஓ மஞ்சு மற்றும் என்ன தவம் செய்தேன் ஆகிய திரைப்படங்களுக்காகவும் பாடல கேட்டு ரசிச்சிருக்கீங்க. மீண்டும் பொன் மாலை பொழுது நாளை மாலை 6:40 கேட்கலாம்.

நேர்களே, நினைவூட்டலாக இன்று இரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஓலப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா குறித்தும், திடலில் நடைபெறும் நாட்டு மாட்டு சந்தை குறித்தும் கோயிலின் முதன்மை நிர்வாகி ஆர். பாலசுப்பிரமணியன் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள். இனி தொடர்வது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வியட்நாம் அதிபர் டூ லாம் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். இங்கிலாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 5,659 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த இயக்கத்தின் மூலம் பருத்தி உற்பத்தியில் உள்ள பிரச்சினைகளை களைவது, உற்பத்தியை அதிகரிப்பது, தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அமைச்சரவை முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நோய்கள் மற்றும் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய பருத்திச் செடி ரகங்களை உருவாக்குவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பருத்தி உற்பத்தியில் புகுத்துவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார். மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தரமிக்க பருத்தியை உற்பத்தி செய்வதன் மூலம் அதன் ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த புதிய இயக்கத்தின் பயனாக 32 லட்சத்துக்கும் மேற்பட்ட பருத்தி உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர் என்றும் அவர் கூறினார். உள்நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் அதன் இறக்குமதியை குறைக்கலாம் என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தல் நடந்து முடிந்த மேற்குவங்கம், தமிழகம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. மேற்குவங்கத்தில் புதிய அரசு பதவியேற்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குரு ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த நாளான இம்மாதம் 9ஆம் தேதி அம்மாநிலத்தில் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் என தகவல்கள் கூறுகின்றன. பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை

வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க திரு விஜய் உரிமை கோரவுள்ளார். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது. ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரமாஜி துணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அசாமில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பிஜேபியின் மத்திய பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி துணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிஜேபி உறுப்பினர்கள் புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம், மத்திய அமைச்சரும் பிஜேபி தேர்தல் பொறுப்பாளருமான திரு மன்சுக் மாண்டவியா, மாநில பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா உள்ளிட்டோர் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு ஏ நமச்சிவாயம் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின், சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு விக்னேஸ்வரன் ஆகியோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசு நிர்வாகம் அணுகுமுறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது புதுச்சேரி செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மகாராஷ்டிர மாநிலத்தில் தொழில்நுட்ப கல்வி மேம்பாடு மற்றும் பழங்குடியினருக்கான கல்வி திட்டங்களுக்கு முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 5 ஆசிரம் ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் உயர்நிலை பள்ளிகளாகவும், 19 உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாகவும் தரம் உயர்த்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள இந்த பள்ளிகளில் பழங்குடியின மாணவர்கள் கல்வி பெறுவதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிர அரசு தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் கல்வி இடைநிற்றலை குறைக்கவும், மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி பெறும் நோக்கிலும் பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 கல்வியாண்டில் சோலாப்பூரில் புதிய அரசு பொறியியல் கல்லூரியை தொடங்குவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம், கணினி அறிவியல், மின்னணு தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பாடப்பிரிவுகள் இந்த பொறியியல் கல்லூரியில் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. துல்ஜாப்பூரில் உள்ள பொறியியல் கல்லூரியை அரசு பொறியியல் கல்லூரி என பெயர் மாற்றம் செய்யவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து அந்த கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தரவு அறிவியல், இணையதள பாதுகாப்பு உள்ளிட்ட புதிய பொறியியல் பாடப்பிரிவுகளும் கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி புதுதில்லியில் இன்று ஆலோசனை நடத்தினார். சாலைகளின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, விரைவான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் ஆகியவை குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாலை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமன்றி அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவது மற்றும் நெடுஞ்சாலைகளின் கண்காணிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். வியட்நாம் அதிபர் தோ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் அவரை வரவேற்றார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வியட்நாம் அதிபரின் புதுதில்லி வருகை இந்தியா வியட்நாம் இடையிலான இருதரப்பு உறவுகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என கூறப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இது வழிவகுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வியட்நாம் அதிபர் பீகார் புத்தகயாவுக்கு சென்று மகாபோதி கோவிலுக்கும் சென்றார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்.
மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 4-6

6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அலகேரா கோர்பனே டேவிஸை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-7, 10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமத் ரஃபீக் ஹாங்காங்கின் ஜூ ஃபு ஓங் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டி மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. காங்கோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டிலான் பெக்லஸை வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அரோன் பால் அவான் சித்திகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா சோனல் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்கு வங்கம் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வியட்நாம் அதிபர் தோ லாம் 3 அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். இங்கிலாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நேயர்கள் இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட உழவர்களுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 80% ஆகவும், மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40% முதல் 70% ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 8 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. கோவை, ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழையுடன் 8 முதல் 16 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழையுடன் இடி, மின்னல் மற்றும் அதிக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் பயிர்கள் மற்றும் கால்நடைகளை பாதுகாக்க தகுந்த முன்னேற்பாடு செய்ய வேண்டும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பு பயிருக்கு நீர் பாய்ச்சுவதை தள்ளி போட வேண்டும் அல்லது மண்ணின் ஈரத்தை பொறுத்து நீர் பாய்ச்ச வேண்டும். இடி, மின்னல் மற்றும் அதிக காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 7 மாத வயதுடைய வாழைகளுக்கு சரியான முட்டு கொடுத்து சாயாமல் பாதுகாக்க வேண்டும். வாழையில் வாடல் நோயை மேலாண்மை செய்ய ட்ரைகோடர்மா விருடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்துவிட வேண்டும். கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னை மரத்தை சுற்றி உள்வட்ட வடிவ பாத்திகளை அமைப்பதன் மூலம் கோடை மழை நீரை வேர்பகுதிகளில் சேமிக்க முடியும். அதிக வெப்பநிலை காரணமாக ரூகோஸ் வெள்ள ஈத்தாக்கம் அதிகரிக்கிறது. ரூகோஸ் சுருள் ஈ மேலாண்மை செய்ய இனி சில முறைகளை கையாள வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட உரங்களுடன் 5 கிலோ தொழு உரம் இட வேண்டும். ஒரு மரத்திற்கு அசோஸ்பைரில்லம் 200 கிராம், பாஸ்போ பாக்டீரியா 200 கிராம், வேர் உட்பூசணம் 200 கிராம், ட்ரைகோடெர்மா 200 கிராம் என்ற அளவில் ஒரு வருடத்திற்கு இட வேண்டும். வேர்பகுதியில் கோகோ கான்

0: ஐந்து லிட்டர் திரவத்தை 150 லிட்டர் தண்ணீர், 10 கிலோ வெல்லம், 5 லிட்டர் தயிர், 500 கிராம் உப்பு சேர்த்து நன்கு கலக்கி பிறகு 5 முதல் 7 நாட்கள் வைத்து பயிர்கள் வளர்ந்த பிறகு 2 லிட்டர் நுண்ணுயிர் கலவையை எடுத்து 8 லிட்டர் தண்ணீருடன் கலந்து நன்கு கலக்கி வேர் பகுதியில் ஊற்ற வேண்டும். 3 மாத இடைவெளியில் கோகோ கான் ஊற்ற வேண்டும். இலைக்கருகள் தென்பட்டால் வேர் மூலம் 3 மில்லி ஹெக்ஸகோசனோல் 200 மில்லி தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்துள்ளது. இனி தேனீ வளர்ப்பு பயிற்சி குறித்த ஒரு தகவல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பூச்சியியல் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் தேனீ வளர்ப்பு சம்பந்தமான ஒரு நாள் பயிற்சி அளிக்கப்படும். மே 2026 மாதத்திற்கான பயிற்சி 6/5/2026 புதன்கிழமை அன்று அளிக்கப்படும். தேனீ இனங்களை கண்டுபிடித்து வளர்த்தல், பெட்டிகளில் தேனீ வளர்க்கும் முறை மற்றும் நிர்வாகம், தேனீகளுக்கு உணவு தரும் பயிர்கள் மற்றும் மகரந்த சேர்க்கை மூலம் மகசூல் அதிகரிக்கும் பயிர்களின் விவரம், தேனை பிரித்தெடுத்தல், தேனீகளின் இயற்கை எதிரிகள் மற்றும் நோய் நிர்வாகம் போன்ற தலைப்புகளில் பாடம் நடத்தப்படும். பயிற்சியில் கலந்து கொள்ள விளைவோர் பயிற்சி நாளன்று காலை 9 மணிக்கு பூச்சியியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு வந்து அடையாள சான்று சமர்ப்பித்து பயிற்சி கட்டணம் 590 நேரடியாக செலுத்த வேண்டும். பயிற்சியின் இறுதியில் சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி நேரம் காலை 9 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும். இவ்வாறு வேளாண்மை பல்கலைக்கழக மக்கள் தொடர்பு அலுவலர் தெரிவித்துள்ளார். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இல் இனி தொடர்வது ஏறும் ஊரும்.

வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் கண்ணபுரத்தில் புகழ்பெற்ற கண்ணபுரம் மாரியம்மன் கோவில் திருவிழா நடைபெறும். மாரியம்மன் கோயிலை சுற்றியுள்ள தனியார் நிலங்கள், மாரியம்மனுக்கு சொந்தமான நிலங்களில் நாட்டு மாட்டுச் சந்தையும் ஒரு வாரம் தொடர்ந்து நடைபெறும். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகளும் விவசாயிகளும் கண்ணபுரம் வந்து மாரியம்மனை வணங்கிய பின்பு தன்னுடைய கால்நடைகளை வியாபாரத்திற்காக திடலுக்கு அழைத்துச் செல்கின்றனர். நாட்டு மாட்டு திடலில் மாடுகளை வாங்கிய விவசாயிகளும் மாரியம்மன் கோயிலுக்கு அந்த கால்நடைகளை கொண்டு வந்து பூஜை செய்து வழிபட்டு பின்பு தங்களது ஊர்களுக்கு பிடித்துச் செல்கின்றனர். பல ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த சந்தையானது கூடுகிறது. முக்கியமாக புகழ்பெற்ற காங்கேயமென நாட்டு மாடுகள், நாட்டு காளைகள், பூச்சி காளைகள் இங்கே விற்பனைக்காக கட்டி வைக்கப்பட்டுள்ளது. மாடுகளுக்கு தேவையான குடிநீர் கோயில் நிர்வாகம் சார்பாக கொடுக்கப்படுகிறது. கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை விவசாயிகளே அவர்களிடமிருந்து 4 சக்கர வாகனங்கள் மூலமாக, மாட்டு வண்டிகள் மூலமாக எடுத்துக் கொண்டு வந்துள்ளனர். சித்திரை மாதம் என்பதால் வெயில் நன்றாக இருக்கிறது. இதனை சமாளிக்க அங்கங்கு தென்னந்தடுக்குகளால் கூரை வேயப்பட்டிருக்கிறது. இந்த சந்தைக்கு பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகளும் விவசாயிகளும் வந்து சென்ற வண்ணம் இருக்கின்றனர். முக்கியமாக திருச்சி, புதுக்கோட்டை, நாமக்கல், தருமபுரி, கரூர், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகளும் விவசாயிகளும்

0: பக்தர்களும் அதிக அளவில் வந்திருக்கின்றனர். மாரியம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய வழிகளில் இருபுறமும் கால்நடைகளுக்கு தேவையான மூக்கணாங்கயிறு, தலைக்கயிறு, கொம்புக்கட்டி, சலங்கை போன்ற அலங்காரப் பொருட்களும் தீவனம் தண்ணீர் கொடுக்கக்கூடிய தொட்டிகளும் விற்பனைக்காக வைத்திருக்கின்றனர். அங்கு நிறைய விவசாயிகள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். இந்த வெயிலை சமாளிக்க இளநீர், நொங்கு, குளிர்பானங்கள் போன்றவையும் விற்கப்படுகிறது. இந்த சந்தையில் மாடுகன்றுகள் விற்பனை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் வியாபாரிகளும் ஒன்று கூடுவதால் தங்களுடைய கருத்து பரிமாற்றத்திற்கும் இது ஒரு சிறந்த இடமாக திகழ்கிறது. கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா குறித்தும் திடலில் நடைபெறும் நாட்டு மாட்டு சந்தை குறித்தும் நம்மிடையே தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயிலின் முதன்மை நிர்வாகி ஆர். பாலசுப்ரமணியன் அவர்கள். கேட்போமா? ஐயா வணக்கங்க. ஐயா
1: வணக்கம்.
0: இப்போ நம்ம திருப்பூர் மாவட்டம் ஓலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய கண்ணபுரம் மாரியம்மன் கோயிலில் இருக்கிறோம்.
1: நான் இங்க கடந்த 3 ஆண்டுகளாக நம்ம கோயிலுடைய நிர்வாக பொறுப்பை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் பாலசுப்ரமணியன். என்னுடைய ஊர் கண்ணபுரம் பக்கத்திலேயே ஓலப்பாளையம். நாங்கள் 3 ஆண்டுகளாக சிறப்பாக இந்த நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பக்தர்களுக்கு வரையில் குளிக்கிறதுக்கு வசதியும், இப்போ இந்த ஆண்டு முடியெடுக்கிற மண்டபமே இல்லாமல் இருந்தது. இந்த வருஷம் அது 4.5 லட்சம் ரூபா ஒரு டோனருக்கு கொடுத்தாங்க. அது போக மிச்சத்தை போட்டு நாங்கள் இப்போ முடியெடுக்கிற மண்டபம் கட்டி அதுன்னு சிறப்பாக போய்கிட்டு இருக்குது, இப்போ நடந்துட்டு இருக்குது.
0: ஓலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய கண்ணபுரம் மாரியம்மனினுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுங்க.
1: ஓலப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்ங்கிறது ஒரு 200-300 ஆண்டுகள் பாரம்பரியமான ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். இது எங்கள் கிராமத்துக்கு உட்பட்ட கோயில்னாலும் இதனுடைய பக்தர்கள் புதுக்கோட்டை மாவட்டம், பட்டுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி ஏரியா, நாமக்கல், சேலம் இந்த மாவட்டத்திலிருந்து பக்தர்கள் சாயம் போடுறதுக்கு வருவாங்க. அவங்க மாரியம்மன் மேல மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மாடுகள் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கும் இந்த 10 மாவட்டங்கள்ல இருந்து இங்க ரெகுலரா வர்றாங்க.
0: நிறைய சந்தைகள் இருக்குதுங்க ஐயா, நாட்டு மாடுகளுக்கு நிறைய சந்தைகள் இருக்குது. குறிப்பா வருஷ வருஷம் வைகாசி மாதத்துல இந்த கண்ணபுரம் மாரியம்மன் திருவிழாவில் நிறைய நாட்டு மாடுகள் வருது. எவ்வளவு வருஷமா நடக்குதுங்க? குறிப்பா ஏன் இங்க நாட்டு மாட்டு சந்தை வச்சிருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
1: கண்ணபுரம் நாட்டு மாடு அப்படிங்கிறது ஃபேமஸ் ஆகி போச்சு. நாட்டு மாட்டுக்கு உண்டான சந்தை மாதிரி தான் ஆரம்பிச்சுது. இப்போ அது ரெகுலரா எல்லாமே இங்க விற்கிறது வாங்கறது அப்படிங்கறது ஒரே இடத்தில் ஒரே இடமா இருக்கிறதுனால ஒரு 10 நாள் கிட்டத்தட்ட நடக்கும். ஒரு வாரத்திலிருந்து 10 நாள் வரை கூட்டம் தொடர்ந்து இருக்கும். அந்த வசதி இருக்கிறதுனால எல்லாருமே வந்து குடும்பத்தோட வந்து வாங்கிட்டு போவாங்க. கறவ மாடு அல்லது வளத்தர மாடு, காளமாடு. காளமாடு ஃபேமஸ், 2 லட்சம் 2.5 லட்சம் அந்த அளவுக்கு 2 மாடு போ காளமாடெல்லாம். அதனால விரும்பி வந்து வாங்குறாங்க. ரெகுலரா நல்ல மாடுகள் கிடைக்கும், ஒரே நல்ல ஜாதியா கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக வந்து வாங்குறாங்க.
0: புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து நிறைய விவசாயிகள் வந்திருக்கிறாங்க பார்த்தோம். அதே மாதிரி நம்ம கொங்கு பகுதிகளில் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களை சேர்ந்த நிறைய விவசாயிகள் கண்ணுக்குட்டிகள், மாடுகள், காளை மாடுகள் எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது போக வேற எந்தெந்த மாவட்டங்கள்ல இருந்து நிறைய விவசாயிகள் இங்க வர்றாங்க ஐயா?
1: கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டத்திலிருந்து வர்றாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், சேலம், நாமக்கல், அப்புறம் பொள்ளாச்சி ஏரியா, எங்க திருப்பூர் மாவட்டம், அனைத்து மாவட்டங்கள்லேருந்து வர்றாங்க. ஒரு 10 மாவட்டத்தில் ரெகுலராக வர்றாங்க. அது இல்லாமல் குடும்பத்தோட வந்து முடியெடுத்து சாமி தரிசனம் பண்ணி இங்கே ஒரு நாள் இருந்து தங்கிட்டு தான் போறாங்க. அதுக்குண்டான மண்டபமெல்லாம் நாங்கள் கட்டி வச்சிருக்கிறோம். இந்த மண்டபமெல்லாம் அது கட்டினதுங்க. தங்கிட்டு தான் ஒரு நாள் இருந்துட்டு தான் போறாங்க.
0: இப்ப நம்ம பார்த்தோம்ங்க, மாரியம்மன் கோயிலுக்கு முன்னால நிறைய விவசாயிகள் 2-2 ஜோடியா கண்ணுக்குட்டியில புடிச்சிட்டு வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறமா திடலுக்கு கொண்டு போறாங்க. அது என்ன ஐதீகம் ஐயா?
1: அவங்க மாரியம்மனை முழுமையா நம்புறதுனால வாங்கின மாட்டை கொண்டு வந்து மாரியம்மனுக்கு முன்னாடி வச்சு பொட்டு போட்டு பூஜை போட்டு அது கொண்டு போனா நல்லா இருக்கும், அவங்க விவசாய அபிவிருத்தியாக குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற இது தான் போறாங்க. ரெகுலரா அனைத்து வியாபாரிகளுமே எனக்கு தெரியும், 3 ஆண்டுகளா பாக்குற பூஜை போடாம கொண்டு போறது இல்ல. வரும்போது கொண்டு போற மாட்டாங்க, மேக்சிமம் ரிட்டர்ன் வாங்கிட்டு போற போது பூஜை போட்டு அவங்க ஊருக்கு கொண்டு போறாங்க. அது அவங்க நம்பிக்கை, மாரியம்மன் மேல் இருக்கிற நம்பிக்கை தானே.
0: மாரியம்மன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில நிறைய விவசாயிகள் மாடுகள் கொண்டு வர்றாங்க, விற்பனைக்காகவும் வாங்கிட்டு போறதுக்காகவும். மாடுகளுக்கு தேவையான தீவனங்கள், அதற்கான தண்ணி, இதெல்லாமே கோயில் சார்பா நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்கறீங்களா?
1: தண்ணி பொறுத்தவரையில பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர் வெள்ளகோயில் பிடிஓ ஆபீஸ்ல ஏலம் வச்சு அதுக்குண்டான டெண்டர் முறையா போட்டு அவங்க தண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தீவனத்தை பொறுத்த வரையில அந்தந்த விவசாயிகள் தான் அவங்க டிராக்டர்ல வச்சு கொண்டாந்துடுறாங்க. ஏன்னா தீவனம் கொடுக்கறதுக்கு சாத்தியம் இல்ல, முடியாது. ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு சாப்பிடு, தட்டு சாப்பிடு, வைக்கோல் சாப்பிடு. அதனால தண்ணி பொறுத்த வரையில ஃபுல்லா நாங்க நேரடி பார்வையில் இருந்து அல்லும் பகலும் கிட்டத்தட்ட காலையில் 5 மணிக்கு

0: ஸ்டார்ட் பண்ணா நைட் 8 மணி வரைக்கும் தண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப 4 டிராக்டர்ல இப்ப ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்தந்த கட்டுத்தரைக்கே கொண்டு போய் நாங்க விட சொல்லிட்டோம். இந்த 2-3 ஆண்டுகளா அந்த கட்டுத்தரைக்கே கொண்டு போய் அவங்க ட்ரம் வச்சிருக்கிறாங்க, அதுல விடுறது. பண்ணையே கட்டி வச்சிருக்கிறோம், தேருக்கு சம்பந்தப்பட்டது பண்ணையே கட்டி வச்சிருக்கிறோம். அந்த பண்ணையிலேயே தண்ணி விட்டுறோம்.
1: இந்த ஓலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு தினமுமே பூஜை ஆகுங்களா இல்ல செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்லீங்களா?
0: கண்ணபுரம் மாரியம்மன் பொறுத்தவரையில காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் ரெகுலர் பூஜை. ரெகுலரா பக்தர்கள் வெளியில இருந்து உள்ளூர் கிராமங்கள் 32 ஊர்ல இருந்து ரெகுலரா வருவாங்க. இப்ப அதிகபட்சமா வருவாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வந்து குடிக்காணிக்கு செலுத்திட்டு அதுக்கும் பிறகு சாமி கும்பிட்டு மாட்டுக்கு தேவையான சாட்டை கயிறு அதெல்லாம் ரெகுலரா ஆண்கள் பெண்கள் அருவந்தால் வாங்குறாங்க. நான் பாக்குறேன் சாட்டை கடையே ஏராளமா வந்திருக்கும். அதையெல்லாம் வாங்கிட்டு தான் அவங்க ஊருக்கு போவாங்க.
2: இடி இடிக்கோ மழை புலியோ இருகரையின் தண்ணி வரோ தண்ணி வரு ஜோலையிலே.

மோதிரக்காதேரோட தேரோடு வீதி எல்லாம் திருச்சொனையா விருச்சொனத்தி நாங்கள்லவோ வாட வந்தோம் நம்பிக்கையா குளக்கரையா வாசிதேவா வரணதேவா மலையா பூழுஞ்சிருங்கோ வானகிரி ராசாவே மலை பூழுஞ்சிருங்கோ தெக்கே மாளவேயோ தென்னாட்டு தண்ணியிலே திரும்பி வந்தோ தண்ணிகளா வடக்கே மாளவேயோ வரட்டாறு தண்ணி வரோ வரட்டாத்து தண்ணியிலே வந்து நிற்ப தண்ணிகளா கல்லியோங்கடல்ல கலந்தோடி பேயும் மலை சுள்ளியோங்காடல்ல சுழிஞ்சி கட்டி பேயும் மலை அவரேதோ வரையெல்லாம் அடிச்சு மோதி பேயும் மலை கண்டகுரி சொல்ல வந்தோ காணகுத்து குரமகதே உரத்தீகோர மகள தலசம் புள்ளே கரியவோ தலவாசோ வீட்டிலே சொல்லுதம்மா கெவ்வீலி அவளை யாழச்சாங்கோளாராட்டோம் ஜெய்யிங்கோளாராட்டோ பொங்கலுக்கு தேரோட்டோம் ஜெய்யிங்கோ வடக்கே மாளவேயோ வரட்டாறு தண்ணி வரோ வரட்டாத்து தண்ணியிலே வந்து நிற்ப தண்ணிகளா தெக்கே மாளவேயோ தென்னாடு தண்ணி வரோ தென்னாட்டு தண்ணியிலே திரும்பி வந்தோ தண்ணிகள் அவளே யாழச்சாங்கோள் ஆராட்டோம் ஜெய்யிங்கோ.

0: ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ஓலப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா குறித்தும், திடலில் நடைபெறும் நாட்டு மாட்டு சந்தை குறித்தும் நம்மிடையே தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கோயிலின் முதன்மை நிர்வாகி ஆர். பாலசுப்பிரமணியன் அவர்கள்.
1: மாடுகளுக்கு தேவையான சாட்டை, சங்கு, மணி, அப்புறம் கயிறு, மூக்கணாங்கயிறு, தலைக்கயிறு, இதெல்லாமே எந்தெந்த ஊர்லேருந்து விவசாயிகள் வர்றாங்க ஐயா? வியாபாரிகள் வந்து அந்த விவசாயிகளுக்கு விற்கிறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: அவங்க வர்றது பெருந்தொரை ஏரியாவிலிருந்து தான். சாட்டைக்கடை, இந்த திருகணி, இதெல்லாமே பெருந்தொரை தான். எங்களுக்கு தெரியும் பெருந்தொரையிலிருந்து ஒரு 20-30 கடைக்காரர் மாமூலாக அவங்க வந்துடுறாங்க. அவங்ககிட்ட இருந்து அனைத்து வியாபாரிகளும் வாங்குறாங்க.
1: வருஷத்துல இப்போ தேர் திருவிழா நடக்கக்கூடிய இந்த ஒரு வாரம் மட்டும்தான் இந்த கடைகள் எல்லாமே வருவங்களா இல்ல எப்பவுமே இருக்குங்களா?
2: இந்த சித்திரை, அதாவது மாரியம்மன் எப்ப சாட்டுறாங்களோ, சாட்டில் இருந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு கடை வந்துருங்க. ஒரு 10-15 கடை தொடர்ச்சி இருக்கு, கடைசி வரைக்கும் கடை இருக்கு. என்ன வரி நிறைய கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு, அது முடிஞ்சு சித்திரா பௌர்ணமி இன்னைக்கு தேரோட்டம் நடக்கும். தேரோட்டம் முடிஞ்சுதான் கடைகள் எல்லாம் அப்புறம் காலி பண்ணிட்டு போவாங்க.
1: மாரியம்மன் திடலிங்க நிறைய விவசாயிகள் அவங்கவுங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாடுகளை பந்தல் அமைச்சு அது கீழே கட்டியிருக்கிறாங்க. அதற்காக நீங்க ஏதாச்சும் வசூல் பண்றீங்களா இல்ல அந்த மாதிரி இல்ல எதுவும் இல்லைங்களாங்க ஐயா?
2: அவங்க சொந்த செலவுல மாட்டுகளுக்கு வெயில் ஜாஸ்தி, இப்ப மே மாசங்கிறதுனால கடுமையான வெயில் இருக்குங்கிறதுக்காக அவங்க சொந்த செலவுல பந்தல் அமைச்சுக்கிறாங்க. நாங்க இங்க கோயில்ல தண்ணி சப்ளை, கோயிலுடைய பராமரிப்புக்கு பல லட்சங்கள் ஆகும். கோயில் திருவிழா நடத்தி முடிக்கிறதுக்கே பல லட்சங்கள் செலவாகும். அந்த செலவுகளுக்கு மட்டும் நாங்க

0: மாட்டுக்கு இவ்வளவு வரி வசூல் பண்ணிக்கிற, குறைவான இதுல வரி வசூல் பண்றோம், அவ்வளவுதான். அந்த பணத்தை ஏதாவது கொஞ்சம் நஞ்சம் மிச்சமானா நாங்க கோயில் கணக்கில் போயிடுவோம்.
1: வருஷம் வருஷம் இந்த திருவிழா நடக்குது, விவசாயிகளுக்கு பயனுள்ளதா தான் இருக்குது இல்லீங்களா?
0: கண்டிப்பாங்க. எல்லா விவசாயிகளும் ஒரு 10 மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள்லாம் வந்து கலந்துக்கிறதுக்கு, உரையாடுறதுக்கு, ஒரு மாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க எப்படி பராமரிப்பு பண்றாங்க அப்படிங்கறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. இது நல்ல வாய்ப்புங்க. சித்திரை கண்ணபுரம் தேருங்கிறது ஒரு பிரசித்தி பெற்றதோட விவசாயிகளுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு.
1: கண்ணபுரம் மாரியம்மன் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும்

0: திரு வெச்சு அவர் ஒரு குளிக்கும் இடம், ஆண் பெண் தனித்தனியா குளிக்கிற மாதிரி கட்டினா. இந்த ஆண்டு இன்னொருத்தர் ராமசாமியின் அட்வொகேட் அவங்க மூலமா ஒரு 3 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அது போக கோயில் சார்பில் இருக்கிற பணம் 1.5 லட்சம் போட்டு 4.5 லட்சத்துக்கு ஒரு முடியெடுக்கிற மண்டபம் இந்த ஆண்டு கட்டி திறப்புல பண்ணிட்டான். அடுத்த ஆண்டு குளிக்கிறதுக்கு ஓபன் தொட்டி கொஞ்சம் பெருசா கட்டலாம்னு நினைக்கிறோம். கூட்டத்தை பொறுத்து அடுத்த ஆண்டு அதுவும் கட்டி வச்சிருவோம் தனியா. என்ன குளிக்கிறதுக்கு ரொம்ப லேட், இந்த வருஷம் கிட்டத்தட்ட இப்ப காலையில் பாத்தீங்கன்னா 5000 பேர் கிடைத்துட்டு இருக்கு, குளிக்கிறதுக்கு லேட் ஆகுது. அதனால அடுத்த வருஷம் இந்த குறையை நிவர்த்தி செஞ்சிருவோம். அடுத்த வருஷம் வேற குளிக்கும் தொட்டி பெருசா ஓபனா கட்டி விட்டுலாம் ஆண்களுக்கு மட்டும் இருக்கிறேன்.
1: கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு, அதே மாதிரி திடலுக்கு வரக்கூடிய விவசாயிகளுக்கும் நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த மாடுகண்களுக்கு ஏதாச்சும் அத்தியாவசியம் நம்ம பண்ணி கொடுக்கணும்னு ஒரு உத்தேசமா நினைக்கிறீங்களா எப்படிங்க?
0: மாடுகண்களுக்கு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குங்க, அது இல்லாம எக்ஸ்ட்ரா டாக்டர்கள் வந்துருவாங்க. ஏதாவதுனாக்கா உடனடியாக டாக்டர்ல வரவழைச்சிக்கலாம், அல்லது வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கமா இருக்கு, முன்னாடி கோயிலுக்குல இருந்து ஒரு 300 அடி 400 அடியில தான் இருக்கு, போயிருவாங்க. வேற ஏதாவது தேவைன்னா நாங்க பண்ணி கொடுத்துருவோம். வேற அசம்பாவிதம் அந்த மாதிரினா நடக்கிறது இல்ல. திருட்டெல்லாம் 2-3 ஆண்டு காலமே எதுவுமே இல்ல திருட்டெல்லாம். மற்றபடி சிறப்பா தான் போயிட்டு இருக்கு.
1: ஐயா, இந்த திருவிழா காலங்கள்ல மாட்டு வியாபாரமானது காலையில எத்தனை மணிக்கு விவசாயிகள் வந்து விற்பனைக்கு ஆரம்பிப்பாங்க, அதே மாதிரி இரவு எத்தனை மணி வரைக்கும் கோயில் நிர்வாகம் சார்பில் நீங்க அனுமதிப்பீங்க விற்பனைக்காக, அதை பத்தி முழு விவரம் சொல்லுங்க.
0: இதுக்கு டைம் இல்லைங்க, டைம் கிடையாது. காலையில வெளிச்சம் வந்த உடனே வியாபாரிய வந்து சாமி கும்பிட்டு காட்டுக்குள்ள போயிருவாங்க வாங்கறதுக்கு. அதே மாதிரி இரவு வரைக்கும் பார்த்துட்டு இரவு கூட போய் வியாபாரம் பண்றதெல்லாம் உண்டு. பார்த்து வச்சிருவாங்க, வில முடியலன்னா கூட நைட்டு வெளிச்சு தெளிப்பாங்க, லைட்டு வெளிச்சு போட்டாங்க, அல்ல பெட்மாஸ் லைட்டு வச்சிருக்காங்க, நைட்டு கூட அவங்க விலை முடிச்சுக்கலாம். அதுக்குன்னு காலம் இன்னார்ந்தா வியாபாரம் பண்ணணும் இன்னார்ந்தா போகணுங்கிறதுல காலக்கெடுவே இல்லை. கவர்மெண்ட்டும் நிர்ணயிக்கல, நாங்களும் கோயில் சார்பாக நிர்ணயிக்கல, எப்ப வேணாலும் வியாபாரம் பண்ணிக்கலாம். நைட்டு கூட செல்லு வெளிச்சத்தில் கூட மாட்டை பார்த்து வியாபாரம் முடிச்சா அவங்க உடனே வண்டி ஏத்தி கொண்டு போயிருவாங்க.
1: இன்னைக்கு காலையில இருந்து மறுச்ச நாள் காலையில வெடிகிற வரைக்குமே விவசாயிகள் வந்து வித்துக்கலாம், அதே மாதிரி மாடுகண்ணுகளை வாங்கிக்கலாம் அப்படின்னு. கோயிலுக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்காகட்டும் விவசாயிகளுக்காகட்டும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஏதாச்சும் சமூக ஆர்வலர்கள் நியமனம் பண்ணிருக்கீங்களா கோயில் நிர்வாகம் சார்பில்?
0: சமூக ஆர்வலர் அவங்களாம் நிறைய பேர் வருவாங்க, பட் அவங்களுக்கு பாதுகாப்புங்கிறது நாங்களே கோயில் நிர்வாகமே கொடுக்கறோம். காவல்துறையும் வந்துருவாங்க, காவல்துறை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அது இல்லாம தேரோட்டத்தப்போ பொங்கல் அன்னைக்கெல்லாம் காவல்துறை ஒரு 10 பேர்த்து கிட்டத்தட்ட வரவழைச்சிருவோம், வந்துருவாங்க. வேற அசம்பாவிதம் இங்க நடக்கிறதுக்கு நாங்களே கோயில் சார்பிலேயே நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம பாட்டி இருக்கிறாங்க, ஏதாவதுனா அவங்க போய் பாத்துக்குவாங்க, ஒன்னும் பிரச்சனை வராது.
1: நாட்டு மாடுகள் வாங்கறதுக்கு விற்கிறதுக்கு வரக்கூடிய விவசாயிகளுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க, உங்களுடைய தொலைபேசி எண் நீங்க சொல்லலாமா?
0: தாராளமா சொல்லுங்க. 996-55-88-333. ஏதாவது கோயில் சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள், மாட்டு சந்தை விவரங்கள் அனைத்தையுமே நாங்க சொல்லிடுறோம்.
1: ஐயா, இதுவரைக்கும் நம்ம திருப்பூர் மாவட்டம் ஓலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய கண்ணபுரம் மாரியம்மனுடைய சிறப்பம்சத்தை பத்தியும், இங்க மாடுகள் நிறைய கூடுது, விவசாயிகள் எங்கிருந்து வர்றாங்க, என்ன வகையான மாடுகள் வருது அப்படிங்கறத சொன்னீங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணியின் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கங்கய்யா.
0: நாங்க எல்லா விஷயத்தையும் சொன்னோம். இதே மாதிரி இது உங்கள் வானொலி மூலமாக தமிழகம் முழுவதும் இதனுடைய சிறப்பு, கண்ணபுரம் மாரியம்மனுடைய தேர்த்திலனுடைய சிறப்பு பிரபல்யம் ஆக வேண்டும். இன்னும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் நிறைய மாடுகளை வளர்த்தணும். விவசாயிகளுடைய இணை தொழில், விவசாயிகளுக்கு இணையா இந்த தொழில் இல்லைன்னா மாடு எல்லாம் வளர்த்துறது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், விவசாயிகள் வருமானம் கம்மியாகும். அதனால எல்லாருமே ஒவ்வொரு மாடுகளாவது வளர்த்தி நம்ம நாட்டு மாடுகளை வளர்ச்சி அடைய வைக்கணும், பொருளாதார ரீதியாகவும் நம்மளுடைய முன்னேற்றத்தை அதிகப்படுத்திக்கணும். எல்லாத்துக்குமே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: இதுவரை திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ஓலப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா குறித்தும், திடலில் நடைபெறும் நாட்டு மாட்டு சந்தை குறித்தும் விரிவாக நம்மிடையே தகவல்களை பகிர்ந்து கொண்டார் கோயிலின் முதன்மை நிர்வாகி ஆர். பாலசுப்ரமணியன் அவர்கள். தொகுப்பு எஸ். பாலசுப்ரமணியன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எமது நாளைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் ஓலப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்மன் வரலாறு குறித்தும், அங்கு நடைபெறும் நாட்டு மாட்டு சந்தையின் பயன்கள் குறித்தும் விரிவாக நம்மிடையே பகிர்ந்து கொள்ளப் போகிறார் கோயிலின் நிர்வாகி எஸ். வாசுதேவன் அவர்கள். கேட்டு பயன் பெறுங்கள். வணக்கம் நேயர்களே.
3: அன்பார்ந்த திருப்பூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் அரங்கமதிவாணன், பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை பல்கலைக்கழக

பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் திருப்பூரிலிருந்து பேசுகிறேன். தற்போது நமது மாவட்டம் மற்றும் அன்றைய மாவட்டங்களில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. இந்த வெப்பநிலையால் கால்நடைகளில் ஏற்படும் பாதிப்புகள், உற்பத்தி திறனில் ஏற்படும் மாறுபாடுகள், அதனால் நமக்கு ஏற்படும் வருவாய் குறைபாடுகள் என பல விளைவுகளை விவசாயிகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பொதுவாகவே கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு ஏற்ற வெப்பநிலையாக அறியப்படுவது 20 டிகிரியிலிருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை. இதுக்கு மேல் அதிகரிக்கும் போது அந்த வெப்பநிலைக்கு உண்டான பாதிப்புகள் கால்நடை மற்றும் கோழிகளில் ஏற்படுகிறது. இதை வெப்ப அயர்ச்சி என்று கூறுவார்கள். இந்த வெப்ப அயர்ச்சி வரும்பொழுது கால்நடைகளில், முக்கியமாக கறவை மாடுகளில், பால் உற்பத்தி குறைவு, தீவனம் எடுப்பது குறைவு, பாலின் தரத்தில் மாறுபாடு, அதிக அளவு தண்ணீர் குடித்தல், மாடுகள் நிழலை நோக்கி நகர்வது, இழப்பு எடுப்பது போன்ற பல்வேறு அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. கோழிகளிலும் இதே போன்று பல அறிகுறிகள் நமக்கு தெரிகிறது. கால்நடைகள் மற்றும் கோழிகளில் ஏற்படும் வெப்பத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தி நம்மளது உற்பத்தியை, வருவாயை மேலும் இழக்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு ஆசைப்படுகிறேன். கோடைகால பராமரிப்பு என்பது மிக முக்கியமானது. முதல்ல நம்ம கொட்டைகளிலிருந்தே ஆரம்பிப்போம். கொட்டைகையோட முக்கியமான இரண்டு பிரின்சிபல்ஸ்னு சொல்லுவோம். ஒன்னு இட வசதி, இன்னொன்னு காற்றோட்ட வசதி. காற்றோட்ட வசதிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன் அந்த காற்றோட்ட வசதி இந்த வெப்பநிலைகளில் முக்கியமானது அப்படின்னா, வெப்பநிலை அதிகமாக இருக்குள்ள காரணங்களில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வெப்பத்தின் தாக்கம் வந்து நம்ம கால்நடைகளுக்கும் கோழிகளுக்குமே ஏற்படும். அதனால் மாடுகளையோ ஆடுகளையோ அல்லது கோழிகளையோ செட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தும் போது தேவையான காற்றோட்ட வசதியை செஞ்சு கொடுப்பது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமாக வந்து அந்த கம்பி வலைகள் போன்ற பகுதிகளில் இருக்கிற ஒட்டடைகளை சுத்தப்படுத்தி காற்றோட்ட வசதியை உருவாக்கி கொடுக்கணும். ரெண்டாவது இட வசதியை பற்றி சொன்னேன். பண்ணை முறை வளர்க்கும் கால்நடைகளாக இருந்தாலும் சரி, கோழிகளாக இருந்தாலும் சரி, இந்த கோடை காலத்தில் குறைஞ்சது 20-25% இடவசதியை கூட்டி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக நகர முடியும், வெப்பத்தோட தாக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, இந்த கூரையில நம்ம என்ன பண்ணலாம், வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாண்டே கூரை மேல வந்து சுண்ணாம்ப அடிச்சு விடலாம், அல்லது பெயிண்ட் அடிச்சாலும் சரி. இதனால வந்து அந்த வெப்பநிலை உள்ள உட்கரைப்பது குறைஞ்சு செட்டுக்குள்ள வெப்பநிலை கொஞ்சம் குறைவா இருக்கும். இது நமக்கு வந்து தோதுப்படாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, தென்னங்கீற்று கூரை மேல போட்டு அதுல ஸ்பிரிங்லர்ஸ் மாதிரி பர்மனண்டா நீங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அல்லது பைப்ல வச்சு தண்ணி அடிச்சாலும் சரி, பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெப்பநிலை வந்து உள்ள குறையும். செட்டுக்கு உள்ள என்ன பண்ணலாம்னா, கறவை மாடுகளுக்கு முக்கியமா பாக்கர்ஸ் மாதிரி நம்ம போட்டு விடலாம். இதனால வந்து அந்த தண்ணீர் வந்து லேசான துளியா மாடுகளை மேல படும்போது வெப்பநிலை வந்து கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மாடுகளுக்கு வந்து தண்ணீர் 24 மணி நேரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். வழக்கமா விவசாயிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை தண்ணி காட்டுவோம், தீவனம் போடுவோம். ஆனா அந்த வெப்ப காலத்துல வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம் இருக்கணும். இரவு நேரம் உட்பட தண்ணீர் தொட்டியை வந்து வெளிப்பகுதியில் சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி டேங்க் வச்சுருந்தீங்கன்னா, அந்த தண்ணீர் தொட்டியை வந்து தென்னங்கீத்து அல்லது சாக்கு வச்சு நேரடியாக வெப்பம் படாத மாதிரி பாதுகாத்து வச்சிங்கன்னா தண்ணியோட வெப்பநிலை வந்து குறையும். யூஸ்வலாக வந்து தண்ணி வெப்பநிலை அதிகமாக இருந்தால் கால்நடைகளும் கோழிகளும் தண்ணி எடுப்பது வந்து குறையும். வெப்பநிலையை வந்து சீராக பராமரிக்க தண்ணீர் உட்கொள்வது மிக முக்கியம். இது இல்லாமல் சில அயற்சி நீக்கி மருந்துகளையும் நம்ம வந்து கொடுக்கும்போது அதனோட வீரியத்தை குறைக்க முடியும். அப்புறம் மேய்ச்சல் கணப்புற மாடுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டு வெயில் நேரங்களில் அனுப்ப வேண்டாம். காலை ஏர்லி மார்னிங் அல்லது வந்து ஆஃப்டர்நூன் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு அனுப்புனா நல்லது. ஈவன் கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கறத கூட காலை நேரங்களிலேயோ அல்லது மாலை நேரங்களிலேயோ அல்லது இரவு நேரங்களிலேயோ தீவனம் கொடுக்கும்போது தீவனம் உட்கொள்ளுதல் வந்து சீராக இருக்கும். வெயில் நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் கோழி செட்டுக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது. கோழிகளையும் கால்நடைகளையும் நம்ம எக்காரணத்தை கொண்டும் தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்புறம் வெயில் காலங்களில் நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. முக்கியமாக அம்மை போன்ற நோய்கள் வந்து வெயில் காலங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால வந்து இந்த நோய் மேலாண்மையும் மிக முக்கியமானது. பெரும்பாலும் விவசாயிகளை கேட்டுக்கொள்வது, இந்த சம்மர் சீசனில் புதுசாக ஆடுகளையோ மாடுகளையோ வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம். என்னன்னா, நம்ம வந்து சந்தையில் வாங்கும் போதோ வெளியிடத்தில் வாங்கும் போதோ அங்கே இருக்கிற நோய் கிளர்ச்சியை பற்றி நமக்கு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே இல்லை, நான் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருந்ததுன்னா, வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடுகளையோ ஆடுகளையோ குறைஞ்சது 21 நாள் தனிமைப்படுத்தி நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தின பிறகு ஏற்கனவே இருக்கிற மாடு மற்றும் வெள்ளாடு செம்மறி ஆடுகளோட சேர்த்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் வெளிப்புற தொந்தரவுகள், இப்போ வாகனங்கள் உள்ளே செல்வது, வெளிப்புற

புற மக்கள் வந்து அடிக்கடி வர்றது உங்கள் ஏரியாவுக்கு போன்ற உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாளும் போது இந்த கால்நடை மற்றும் கோழிகளில் வந்து கோடைகளை பராமரிப்பை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். இதன் மூலமாக உற்பத்தி திறன் குறைதலையும் தடுக்க முடியும். ஆகவே விவசாய பெருமக்களை மேற்கண்ட சில தகவல்களை நீங்கள் கடைபிடித்து இந்த கோடைகால பராமரிப்பை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருமானத்தை குறையாமல் பாதுகாத்து வாழ்வோமாக. நன்றி.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் காந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 5,659 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த இயக்கத்தின் மூலம் பருத்தி உற்பத்தியில் உள்ள பிரச்சினைகளை களைவது, உற்பத்தியை அதிகரிப்பது, தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அமைச்சரவை முடிவுகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் தகவலை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நோய்கள் மற்றும் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய பருத்தி செடி ரகங்களை உருவாக்குவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பருத்தி உற்பத்தியில் புகுத்துவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் என்று கூறினார். தரமிக்க பருத்தியை உற்பத்தி செய்வதன் மூலம் அதன் ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த புதிய இயக்கத்தின் பயனாக 32 லட்சத்திற்கும் மேற்பட்ட பருத்தி உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் அதன் இறக்குமதியை குறைக்கலாம் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரவுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் வந்த தாவே தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக் கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக் கொண்டதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமது ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்ட பின் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வரும் நாட்களில் திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக திரு மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களை இன்று சென்னையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் நாளை சென்னை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பது மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தாவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக அமைச்சரவையில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள தமது கட்சி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபடும் என்று தெரிவித்துள்ளார். தங்களது பணியை சிறப்பாக செய்ய மத்திய அரசின் ஆதரவை எதிர்நோக்கி இருப்பதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தங்களது கட்சியின் வெற்றிக்கு வாழ்த்து கூறிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேகா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறை செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் புதிய அரசில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களுக்கான அறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026-27 கல்வியாண்டில் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக

0: தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதி திராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை பெற இணைய வழியில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnadw.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் பயணிகளின் வசதிக்காக மேலும் 20 வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் 12 வாகன நிறுத்தம் மற்றும் வண்டலூர், பொத்தேரி, ஆவடி தெற்கு, ஆவடி வடக்கு, தாம்பரம் கிழக்கு, பெரம்பூர், சிங்கப்பெருமாள் கோவில், கடம்பத்தூர், தாம்பரம் சானிட்டோரியம், நெமிலிச்சேரி, எண்ணூர், சூலூர்பேட்டை, அரக்கோணம், கிண்டி, செயின்ட் தாமஸ் மவுண்ட், ஜோலார்பேட்டை ஆகிய இடங்களில் புதிய வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள வாகன நிறுத்தங்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ், சுரேஷ்குமார், அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் தில்லி அணி சற்று முன்வரை 5.5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன் எடுத்துள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. சர்வதேச 2020 கிரிக்கெட் போட்டிக்கான தர வரிசை பட்டியலில் இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான இரவு வணக்கம். நேரம் 8:05 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இதம் ரிதம் நிகழ்ச்சியில் இணைய போறோம். இதம் ரிதம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் இந்த 1 மணி நேரம் அருமையான 80 மற்றும் 90 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு கச்சிட்டே இருக்கும். இன்னைக்கும் உங்களுக்காக அழகான அருமையான பாடல்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க நிகழ்ச்சியில தொடர்ந்து கேளுங்க. ஸ்டே டியூன் டு ஆகாஷவாணி 103 FM.

கேட்ட பாடல் மலேசியா வாசுதேவன் கே எஸ் சித்ரா பாடியது. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபோலின் என்று ஒரு தகவல், கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேரம் 8:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இதம் ரிதம் நிகழ்ச்சியில் இணைந்து அருமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும். தொடர்ந்து கேட்கலாம்.

கேட்ட பாடல் பி ஜெயச்சந்திரன், எஸ் பி சைலஜா பாடியது.

0: நேரம் 8:58 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இதம் ரிதம். இன்னைக்கு இளையராஜாவுடைய இசையில கோடை மழை மாவீரன் ஒரு ஓடை நதியாகிறது ஆகிய 3 திரைப்படங்கள்ல இருந்து இதம் ரிதம் நிகழ்ச்சியில பாடல்கள் கேட்டு ரசிச்சோம். இதம் ரிதம் நிகழ்ச்சியில இருந்து சைன் ஆஃப் பண்றது நான் ஆர்ஜி தமிழ். நன்றி நேயர்களே.
1: டாக்டர் மாதவன், தோல் நோய் சிறப்பு மருத்துவர், தோல் நோய் பிரிவு இணை பேராசிரியர். ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால வர தோல் நோய்கள்லாம் அதிகமாயிருச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ருட்டீனாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸு, யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலராக பண்ணணும். ஸ்லீப் ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றணும். ஸ்லீப்பை வந்து ரெகுலர் ஸ்லீப்புக்கு ஃபிக்ஸட் டைமில் ஸ்லீப்பு அட்லீஸ்ட் 7 to 8 hours ஸ்லீப் எடுத்துக்கணும். அடுத்து வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கணும். 2 to 3 liters டெய்லி வாட்டர் இன்டேக் எடுக்கணும். ரெயின்போ மாதிரி கலர் இருக்க ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுவோம். என்னென்ன ரெயின்போவில் கலர்ஸ் இருக்கோ அத்தனை ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்லாம். எதையும் விட வேண்டியதில்லை. இது வேணாம் அது வேணுன்றது கிடையாது. எல்லா ஃப்ரூட்ஸும் நல்ல ஃப்ரூட்ஸ் தான். எது ஈஸியாக கிடைக்குதோ அதை சாப்பிட்லாம். ஸோ டெய்லி நல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, காய்கறி கீரை எடுத்துக்கிறது, ஃபைபர் நார் சத்து உள்ள உணவு எடுத்துக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாத லைஃப் ஸ்டைலு, நல்லா தூங்குறது. தூக்கம் இல்லாதனால தான் நிறைய நோய்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நான் சொன்ன மாதிரி தூக்கம் இல்லாமல்

FM 103 இசையோடு என்றும் நீங்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நிலையத்தில் நேரம் 9:15 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பு. இது மயிலிறகு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் நமது மயிலிறகு நிகழ்ச்சியில் ஒலிக்க நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இதோ இன்றைய மயிலிறகு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் உங்கள் நண்பன் உதயச்சந்திர. என்னவனை நினைத்து ஏங்கும் மங்கை, அவர் முத்தமிழும் கற்ற வித்தகரோ, கலையை கரைத்து குடித்தவரோ, இல்லை காதல் மட்டும் தெரிந்தவரோ என தனது எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார். கேட்போமா?

அணு அணுவாக காதலியை ரசித்த காதலன் நேர்வழியில் தன்னை மாற்றியது மட்டுமல்லாமல் ஏமாற்றிய விபரத்தையும் எடுத்துரைக்கிறார். கேட்போமா?

0: கண்ணெதிரே தோன்றினான்.
1: நேயர்கள் கேட்ட பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது.
2: லிவர் நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் டிலே பண்ணாதீங்க, உடனே KMCH ஃப்ரீ செகண்ட் ஒபினியன் கேம்ப் பயன்படுத்துங்க. ஏப்ரல் 20 முதல் மே 6 வரை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மட்டுமே. உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8754887568.
1: இணைந்திருக்கின்றோம் நேர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில் நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மயிலிறகு. நேரம் 9:23:54 இணைந்திருக்கின்றோம். இரவு பகல் தூக்கமில்லாமல் கொண்டாட்டத்தில் திளைக்கும் புதுமண தம்பதிகளின் இன்பக் கடலில் மிதப்பதை பற்றி கேட்போமா?

நேயர்கள் கேட்ட பாடல் பாடியது டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா. நேயர்களே, இன்றைய மயிலிறக நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் பாடல்கள் இதயத்தில் நீ, இருவர் உள்ளம் மற்றும் கல்யாண என் கணவன் திரைப்படத்திற்காக பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஓவியத்தை கைகளால் வரைய சொன்னால் இவர் கண்களால் வரைந்து விடுவார். அப்படிப்பட்ட வித்தகர் யார் தெரியுமா? ஆனால் அந்த ஓவியத்திற்கு வடிவங்கள் இருக்காது, வண்ணங்கள் மட்டும் இருக்குமாம். காதலியின் அழகை கவிபாட ஓவியத்தால் புது கோலமிடும் அந்த காதல் வித்தகர் வேறு யாரும் இல்லை, காதல் மன்னன் தான்.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: இணைந்திருக்கின்றோர்களே, 9:32 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. ஒரே ஒரு வீணையில் பல நூறு ராகங்கள், ஒரே ஒரு வானத்தில் பல மேகங்கள், அதுபோலத்தான் ஒரே ஒரு இதயத்தில் ஏராளமான எண்ணங்கள் தோன்றும் என காதல் வயப்பட்ட தலைவனும் தலைவியும் தங்களின் ஏக்கத்தை மாறி மாறி கூறு வருவதை கேட்போமா?

நேயர்கள் கேட்ட பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியது. 9:36 நிமிடத்தில் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 பண்பலையில். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. தவித்த வாய்க்கு தண்ணீர் கிடைக்காத போது அந்த தருணத்தில் குரல் எப்படி இருக்கும்? அப்படித்தான் தலைவனை நினைத்து தலைவி வாடுகிறார். கேட்போமா?

நேயர்கள் கேட்ட பாடல் பி சுசிலா பாடியது. 9:39 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மயிலிறகு.

நேயர்கள் கேட்ட பாடல் எஸ் ஜானகி பாடியது. இரண்டு கண்கள் இருந்தாலும் ஒரு சேரத்தான் பல காட்சிகளை காண முடியும். அப்படி இருக்க நமக்காக இரண்டு கண்களில் வெவ்வேறு காட்சியை பார்க்க முடியுமா?

நேயர்கள் கேட்ட பாடல் பி சுசீலா பாடியது. 9:47 நினைந்திருக்கின்றோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. வண்டு நிலை போல மனம் தடுமாறுகிறதாம் நாயகனுக்கு. அப்படி நாயகி என்ன செய்தார் தெரியுமா?

நேயர்கள் கேட்ட பாடல் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியது. காதலியின் ஒவ்வொரு அசைவையும் வர்ணிக்கும் காதலன். இடையும் நடையும் ஓய்ந்தே விட்டன, இப்போது நிழலை மட்டும் பார்த்து திருப்தி கொள்கிறோம்.

நேயர்கள் கேட்ட பாடல் பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா பாடியது. உலகத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம்தான். அதில் பறவை என்ன, மனிதன் என்ன, கேட்போமா?

0: நேயர்கள் கேட்ட பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. நேயர்களே, இன்றைய மயிலிறகு நிகழ்ச்சியில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் இதயத்தில் நீ திரைப்படத்திற்காகவும், கே வி மகாதேவன் இசையில் இருவர் உள்ளம் திரைப்படத்திற்காகவும், எஸ் எம் சுப்பைய நாயுடுவின் இசையில் கல்யாணியின் கணவன் ஆகிய திரைப்படங்களுக்காக மயிலிறகு நிகழ்ச்சியில் பாடல் ஒலித்தது. மீண்டும் மயிலிறகு நிகழ்ச்சி நாளை இரவு 9:15 கேட்கலாம்.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய 4 விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும், கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10-15 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கோஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபெட்டிஸ கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். 10 டைம்ல இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 நேயர்கள் இணைய போற இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள். ஸோ மெலடி மெட்டுக்கள் உங்களுக்காக அழகழகான பாடல் வரப்போது. என்னென்ன படம் அப்படின்னு யோசிச்சிருங்க. எல்லாமே உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப இதமான பாடல்களும் உங்களுக்காக.

நேரில் கேட்ட பாடல் இளையராஜா ஆண்ட்ரியா ஜெர்மியா சுபி ஆகியோர் பாடிய அந்த பாடல் என்ன பாடல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாடல் இது மெலடி மெட்டுக்கள் கேட்டுட்ருக்கோம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.

நேயர்கள் கேட்ட பாடல் ஹரிகரன் பாடியது. இதுவும் என்ன படம்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அடுத்த ஒரு பாடல் மற்றொரு திரைப்படத்திற்காக இது ஒன்று இல்லை மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில்.

கார்த்திக் ரஞ்சித் ஸ்வேதா மோகனோட வயசுல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு மூணு திரைப்படங்கள் இருந்து பாடலை கேட்டுட்ருக்கோம். முதல் படமாக சர்வம் திரைப்படத்திலிருந்தும், கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திற்காகவும், மூன்றாவதாக குரு ஏன் ஆளு திரைப்படத்திலிருந்து மெலடி மட்டுக்கள் நிகழ்ச்சியில அடுத்தடுத்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

ஜாவித் அலி பதுஸ்ரீயோட வாய்ஸ்ல பாடல கேட்டிருந்தோம். சர்வம் திரைப்படத்திற்காக மெலடி மட்டுக்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. 10:31 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல.

நேயர்கள் கேட்ட பாடல் யுவன் சங்கர் ராஜா பாடியது. அடுத்த பாடலாக கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திற்காக நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெலடி மெட்டுக்கள்.

நேயர்கள் கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. 10:47 நிமிடத்தில் அணிந்திருக்கும் ஆகாஷ்வாணி 91.03 FM நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மெலடி மெட்டுக்கள்.

நேர்லே இதுவரைக்கும் சர்வம் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜோட மியூசிலும் மியூசிக்லையும், கண்ணோடு கண்ணதான் திரைப்படத்திற்காக தேவாவளோட மியூசிக்லையும், குரு என் ஆளு திரைப்படத்திற்காக ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்லையும் பாடலை கேட்டுறச்சும் மீண்டும் மெலடி மெட்டுகள் நாளை இரவு 10 மணிக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன் உதயச்சந்திரன். 103 FM இல் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு: காலை 6:02 காலை தென்றல், குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன், குரல் எண் 8 அதிகாரம் கடவுள் வாழ்த்து. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் ரா பூபாலன் அவர்கள். தொடர்ந்து வித்துக்குழி முருகதாஸ் குழுவினர், சூலமங்கலம் சகோதரிகள், ஜிக்கி, SSA வாஹித், பம்பாய் சகோதரிகள் ஆகியோர் பாடிய பக்தி பாடல்களை கேட்கலாம். காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நிலைமை விலைக, 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட்.

7:15 தமிழில் செய்திகள், 7:30 கொஞ்சும் கிளி பங்கேற்கிறார் பேபி நிகாரிகா ஸ்ரீ. தொடர்ந்து 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் தொடர்ந்து கேட்கலாம். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:20 சிறுவாணி சாரல், 10:20 கேம் ஷோ, 11:20 படித்ததில் பிடித்தது சிறுகதை. தொடர்ந்து 11:30 வண்ணப்பூக்கள் நிகழ்ச்சியில் இலக்கிய சோலை, குமரகுருபரின் நீதிநெறி உரை வழங்குபவர் முனைவர் ஞான பூங்கோதை அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம், ஆரோக்கியமே ஆனந்தம், இவரை சந்திப்போம். பெட்ரோல் பங்க் ஊழியர் ஆர் தனலட்சுமி அவர்களுடன் உரையாடல். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 பூந்தென்றல், 1 மணிக்கு மணி 1, மலர் 1, 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:30 ஊர் புறத்திலே விவசாய பணிகள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் பெரிய கலந்தை கே ஈஸ்வரமூர்த்தி கவுண்டர் அவர்களுடன் நேர்முகம், 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:20 டீ டைம், மாலை 4:20 கெட் செட் கோ தி கேம் ஷோ, 5:20 சித்திர சிவானம், 6 மணிக்கு பொன் மாலை பொழுது திரையில் பக்தி இசை, 6:30 மாநில செய்திகள், 6:40 பொன் மாலை பொழுது, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஓலப்பாளையம் கண்ணபுரம் மாரியம்மன் வரலாறு குறித்தும் அங்கு நடைபெறும் நாட்டு மாட்டு சந்தையின் பயன்கள் குறித்தும் கோயிலின் நிர்வாகி எஸ் வாசுதேவன் அவர்களுடன் நேர்முகம், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 இதம் ரிதம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மயில் இறகு, 10 மணிக்கு மெலடி மெட்டுக்கள், 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல். நேர்லேயே இந்நேரத்திற்கான வானிலை அறிக்கையை தெரிஞ்சுக்கலாம். சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு, கோயம்புத்தூர்ல அதிகபட்சமாக 34°C குறைந்தபட்சமாக 25°C பதிவாயிருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 36°C குறைந்தபட்சமாக 26°C, ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 37°C குறைந்தபட்சமாக 26°C, சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 36°C குறைந்தபட்சமாக 26°C, நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 23°C குறைந்தபட்சமாக 17°C, கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 35°C குறைந்தபட்சமாக 26°C பதிவாயிருக்குன்னு சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை இதுவரைக்கும் கேட்டிருந்தீங்க. நேர்களே, இனி நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல்.

0: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும்
2: நேரம் 11 மணி. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இப்போ நாம கேட்க போற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4,

குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். இந்த இனிய இரவு வேளைகளில் அருமையான பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். முதல் பாடலாக வருகிறது உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்திற்காக சுஜாதா குரலில் நா முத்துக்குமார் வரிகளில் தேவாவின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:07 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில மனசு மயங்கும் நிகழ்ச்சியை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அருமையான பாடல்கள் உங்களுக்காக வருகிறது. அடுத்த பாடலாக பூவெல்லாம் கேட்டுப்பார் என்ற திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரல்ல, பழனி பாரதி வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜாவின் இசையில இரவா பகல அந்த பாடல் தான் வந்து கேட்க போறீங்க. அருமையான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ எஸ் ஆர்ஜே ராஜா.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நேசிக்கிறேன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா குரலில் பழனி பாரதி வரிகளில் ரமணன் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:18 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திற்காக அருண்மொழி மற்றும் ஹரிணி குரல்ல, விவேகா வரிகள்ல, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிறைவாக நீங்கள் கேட்ட பாடல் காதலர் தினம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில், வாலியின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கும் பாடல் என் சுவாச காற்றே திரைப்படத்திற்காக ஹரிணி குழுவினர் குரலில், வாலியின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பதினோரு மணி 35 நிமிடம் கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில் இணைஞ்சிருக்கோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் உன்னுடன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்ல தேவாவின் இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி, தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

நிறைவாக நீங்கள் கேட்ட அந்த பாடல் மன்னவரு சின்னவரு திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் குரலில், அறிவுமதி வரிகளில், கீதா பிரியன் இசையில். நேரம் 11:48 கடந்து போயிட்டு இருக்கிற நேரத்தில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எந்த திரைப்படத்திற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்வர்ணமுகி திரைப்படத்திற்காக ஜனனி குரல்ல அகத்தியன் வரிகளில், ஸ்வரராஜ் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை.

அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பூச்சூடபா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரல்ல, பழனி பாரதி வரிகள்ல சிற்பியின் இசையில. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திற்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 12 மணி, இனி 5 மணி வரை கேட்கலாம் இடைவிடாத அருமையான பாடல்களை. இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: மொழி

0: எவண்டி
1: என்னை கவர்ந்த கள்வனடி
0: மாங்கனி மாங்கனி
2: மாங்கனி என் மாய மோகினி

மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு கட்டிச்சிட்டு மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு கண்களில் வை கரைந்து போகலாமா கருவிழி செம்பவளம் ஆகலாமா ஏண்டி முத்த

0: ரசம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட பின்பு சுவையுள்ள வாழைக்கனி காயலாமா? சுட சுட காளை பசு மேயலாமா?
1: அடிராக்காயி மூக்காயி குப்பாயி சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்க பல்காரையா தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தை மாசம் கல்யாணம் நெல்லுக்கு

0: தங்கம் தாழம் துவாட்டம் தாழாதம்மா நாள் முழுதும்
1: அம்மா போதும் மெல்ல மெல்ல நாணம் வெக்கம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

పెట్టి సొన్నరో ఓదు వందరో చేది సొన్నరో ఆదల్ పర

ஆடுது நெஞ்சம் பாடுது கொஞ்சம் போடுது மஞ்சள் ஏதடி பஞ்சம்

0: இது 102.3 விவத் பாரதி ஆல் இண்டியா ரேடியோ தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் இப்பொழுது 5 மணி. மங்களநாதம்.
1: நேரம் 5 மணி. இணைந்திருக்கிறோம் அருள்மணிமாலையின் மங்களநாதம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் ஆர் ஞானவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ஈகுவார்பாளையம் வி கணபதி அவர்கள் தவில். முதலாவதாக டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா இயற்றிய பிறையணியும் பெருமான் ஆதித்தாளம் ஹம்சத்வனி ராகத்தில்.

மங்களநாதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாராயண தீர்த்தரங்கம் இயற்றிய நாராயணாய நமோ கண்டச்சாப்பு தாளம் மத்தியம வராளி ராகத்தில்

மங்களநாதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாயேத்வம் எனும் முத்துசுவாமி தீட்சதரின் கிருதி கேட்கலாம். ஆதி தாளத்தில் தரங்கணி ராகத்தில்

நேரம் 5:31. மங்களநாதம் நிகழ்ச்சியில் நீங்கள் இதுவரை கேட்டது ஆர் ஞானவேல் அவர்களின் நாகஸ்வர இசை. ஈகுவார் பாளையம் வி கணபதி அவர்கள் தவில். இனி தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது ஸ்ரீ குருவாயு பெரசா சுப்பிரபாதம்.